பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடிய குருபாடுகா ஸ்தோதரம் கேட்டீர்கள். தொடர்ந்து ஸ்ரீ சரோஜா ஸ்ரீலலிதா பாடியுள்ள ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம்

நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்தியாலை 936 கிலோஹர்ட்ஸிலும், டிஆர்எம் என்மா அலைவரிசை 927 கிலோஹர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 MHz இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 11ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி மாதம் 18ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. இனி தொடர்வது மங்கள இசை ராகம் தன்யாசி.

0: இதுவரை வலம் வந்தது தன்யாசி ராகத்தில் அமைந்த மங்கள இசை. நாம் கேட்டு இணைத்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: குறளமுதம் மக்கட்பேறு 7வது அதிகாரம் முதல் குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய அலைவரிசைகளில் இன்று வலவர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பை இனி கேட்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலைமணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை இரா நடராஜன் அவர்கள். 6:15 ஆனந்தராகம், 6:35 கால்நடை நமக்கு தோழன் அம்மா, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர், 7 மலரும் காலை மலர். இதில் நிறங்கள் சொல்லும் ரகசியம் பற்றி கூறும் டெக் பைட். தொடர்ந்து செய்திச் செய்திகள், திருச்சி மூட்டுவாத நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர் ரகுநாதன் அவர்கள் வழங்கும் மருத்துவ நீரம் ஆகியன இடம்பெறும். 8 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வனம் நமது வளம் வன மகோத்சவ் வார சிறப்பு தொடரில் கொல்லிமலை குறித்த தகவல்களை தருகிறார் தாவரவியல் விஞ்ஞானி முனைவர் கே கந்தவேல் அவர்கள். 8:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் வன வார விழா சிறப்பு நிகழ்ச்சியில் மரங்கள் ஆர்வலர் பி தாமஸ் அவர்கள் பங்கு பெறும் நீரலை நிகழ்ச்சி. 10:00 உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள், புது புது அர்த்தங்கள் ரன் திரைப்படங்களிலிருந்து. முற்பகல் 11:00 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகத்தில் எதிர்பாராமல் கிடைத்த உதவி குறித்து தோழிகள் பகிர்ந்து கொள்ளலாம். 1:00 வசந்தன் கோவின் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கத்தில் பசுந்தீவன பயிர்களின் உற்பத்தி மற்றும் சேமித்தல் குறித்த நீர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ பாரதி அவர்கள். மண்ணின் மனம் சேலம் எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம். 3:00 இசை தூரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 4:00 சந்தேஸ் டூ சோல்ஜர்ஸ். 5:00 பொன்மாலை. 6:00 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே சி தீபதர்ஷினி அவர்கள். 6:30 மாநில செய்திகள். பண்பலையில் இரவு 7:00 முதல் அலைவரிசையில் காலைமணி 10:45 ஓடி விளையாடு இளம் கால்பந்து வீரர் ஜி கே விசாகன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 7:25 உழவர் உலகத்தில் இன்று தரமான வாழைக்கன்று தேர்வும் நிலத்தை தயார் செய்தலும் குறித்து திருச்சிராப்பள்ளி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி டாக்டர் வி குமார் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து பயோபிளாக் தொழில்நுட்பம் குறித்து டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி யுவராஜன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 பிஃபா கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரத்தை தொடர்ந்து இரவு இசை. இனிமை 9:15 இசைக்கும் இனியராகும்.

0: பத்து மணிக்கு ஞாபகம் வருதே, இரவு 10:30 முதல் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இரண்டாவது அரையிறுதி போட்டியின் நேர்முக வர்ணனையை ஆட்டு நேர இறுதி வரை அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 9 மணிக்கு அரங்கசையில் UP ராஜு, யூ நாகமணி ஆகியோரின் மேண்டலின் இசை, சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத்தாத்ரேயா அவர்கள் கஞ்சிரா, 11 மணிக்கு தேன் சிந்து நேரம், 12:10 சங்கீத சாரலில் எம் சுப்பிரமணிய சிவா அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழலிசை கேட்டு ரசிக்கலாம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு, 7:10 தருமபுரி மாவட்ட செய்திமடல், 9:30 நாடக மலரில் விடியலை நோக்கி நாடகம், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் அமல் ஆண்டனி, மார்கி மது ஆகியோர் வழங்கும் நாட்டுப்புற இசை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது
1: நேரம் 6:00. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே தகைச்சியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு PP சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலம் வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித்தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் இளங்கலை 1ஆம் ஆண்டு மாணவியர்களுக்கான ஒருவார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. சரக்கு மற்றும் சேவை வரி தினத்தையொட்டி அது தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 1வது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. டாண்டனில் நடைபெற்ற இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து ஏ அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணியும் பெல்ஜியம் அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது பாரதி பண்.

0: A stunning comeback to beat Senegal 3-2 after extra time round of 32 and qualify for the round of 16. Youri Tielemans scored a 125th minute penalty to seal a dramatic 3-2 victory and extend Belgium's unbeaten run to 17 matches. Belgium will now face the winners of the United States versus Bosnia and Herzegovina match in the round of 16. In men's cricket, the first T20 international between India and England was abandoned due to rain in Chester Lee Street last night. The five-match series now stands level at 0-0. Opting to bat first, India scored 189 for 7 in stipulated 20 overs, with skipper Shreyas Iyer scoring higher 68 runs off 47 balls. And that's the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
2: பொதுவாக ஒருவரை வாழ்த்தும் போது நூறாண்டு வாழ்க என வாழ்த்துகிறோம். மக்கள் நூறாண்டு உயிர் வாழ்க்கை என ஒரு புத்தகத்தை மறைமலை அடிகள் எழுதியிருக்கிறார். நூறாண்டுகள் வாழும்போது உடல்நலன் மட்டும் இருந்தால் போதாது, உடல் நலனோடு மனநலனும் மிகவும் அவசியம். உடல் நலனுக்கு இயற்கை உணவுகள், யோகா, உடற்பயிற்சி போன்றவை பற்றி நிறையவே கூறப்படுகின்றன. ஆனால் மனநலனுக்கும் மனத்திறனுக்கும் உரிய பயிற்சிகளின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு போதுமானதாக இல்லை. புத்தகங்களை முழுமையாக வாசித்து நமக்கு தேவையான குறிப்புகளை தேடி தேடி திரட்டும்போது மூளைக்கும் மனதிற்கும் நல்ல பயிற்சி இயல்பாகவே கிடைத்தது. ஆனால் தேடி எந்திரங்கள் தேடித்தரும்போது நம்முடைய நேரம் வேண்டுமானால் மிச்சப்படலாம், ஆனால் நம்முடைய மூளையின் செயல்திறனை மறைமுகமாக மழுங்கடித்து கொண்டே இருக்கின்றோம் என்பதுதான் நிதர்சனம். முழுமையான அணுகுமுறை இல்லாமல் பகுதியளவு அணுகுமுறைக்கு நம்முடைய தொழில்நுட்பங்கள் நம்மை மாற்றிவிட்டன. மனப்பாடம் செய்வது கல்வி முறையில் பாடத்திட்டத்தில் வேண்டாம், புரிந்துதான் படிக்க வேண்டும். ஆனால் சிலவற்றை மனப்பாடம் செய்வது மூளைக்கு உரிய நல்ல பயிற்சியாகும். ஆனால் இன்று வீட்டு உறுப்பினர்களின் தொலைபேசி எண்கள் கூட நமக்கு மனப்பாடம் இல்லாமல் அலைபேசியில்தான் தேடி தேடி எடுக்க வேண்டிய கால கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டோம். ஒரு சொல்லிற்கான அர்த்தத்தை அகராதியில் தேடும்போது, பக்கங்களை திருப்பும்போது கூடுதலாக இரண்டு அல்லது மூன்று சொற்களுக்குரிய அர்த்தத்தை தெரிந்து கொண்ட காலம் இன்று மலையேறிவிட்டது. எந்த சொல் வேண்டுமோ அதற்குரிய அர்த்தம் மட்டுமே இணையவெளியின் தேடு எந்திரத்தில் நமக்கு கிடைத்து விடுகிறது. கூட்டுவதற்கு பயன்படும் கால்குலேட்டர் நமது வேலையை எளிதாக்கலாம், ஆனால் மூளைக்கு கிடைக்க வேண்டிய எளிய பயிற்சிகள் கிடைக்க விடாமல் கால்குலேட்டர்கள் செய்து விடுகின்றன. உலக பிரகாரமான வாழ்க்கையில் எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் அறவே நீக்குதல் இயலாது. மூளைக்கு பயிற்சி என்ற வகையில் நாம் அவ்வப்போது பாரம்பரிய முறைகளையும் பயன்படுத்தத்தான் வேண்டும். சுடோகு போன்ற விளையாட்டுகள், வினாடி வினா போட்டிகள், வார்த்தை விளையாட்டு, குறுக்கெழுத்து போட்டி போன்றவை நாம் மூளைக்கு தரும் பயிற்சிகளாகும். கற்றுக்கொள்ள நம் மூளை எப்போதும் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேக்க நிலை என்பது நம்முடைய மன உணர்வுதான், மூளைக்கு அல்ல. புதிய புதிய திறன்களும் பயிற்சிகளும் தான் மூளைக்கு சத்து தரும் டானிக் என்பதை உணர வேண்டும். நாள்தோறும் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் நபருக்கு முதுமை என்பது தள்ளிப்போய் இருக்கிறது. இளமையாக உணர்வதில் உள்ள எத்தனையோ உத்திகளில் ஒன்று புதிய புதிய பயிற்சிகளும் புத்தம் புதிய திறன்களும் தான். பழக்கமான விஷயங்களை புதுமையான முறையில் செய்வதும் நம் மூளையை புத்துணர்ச்சி பெற செய்யும். உதாரணமாக, ஓர் இடத்திற்கு செல்ல பல பாதைகள் இருந்தால் ஒரே பாதையிலேயே செல்லாமல் மாற்று பாதையிலும் செல்ல வேண்டும் என உளவியல் நிபுணர்கள் கூறுவர். நட்பு வட்டாரத்தில் புதிய நண்பர்களுடன் சேர வேண்டும். ஏற்கனவே உள்ள நண்பர்களின் நட்பினை புதுப்பிக்கும் வகையில் அவ்வப்போது தொலைபேசியிலோ நேரிலோ கலந்துரையாடல் செய்ய வேண்டும்.

ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

நாளை செய்து முடிக்கலாம் என்று இன்று நாம் நினைக்கும் செயல்களை நாளை நம்மால் செய்ய முடியும்தான். ஆனால் இன்று இருக்கும் விவேகமும் வேகமும் நாளை இருக்குமா என்பது சந்தேகம்தான். அதனால் இன்றே செய்யலாம், அதை நன்றாகவே செய்து முடிக்கலாம். இணையற்ற இறைவனை இன் இசையால் பாடி மகள திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி இசைந்து வரும் இது ஆனந்தராகம். ஆனந்தராகத்தில் வரும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில்.

பேச்சு திறமை என்பது சரியான இடத்தில் சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டுமல்ல, தவறான வார்த்தைகளை பேசிவிட வேண்டும் என்று நம் மனம் துடிக்கும் போது பேசாமல் அமைதியாக செல்வதும் தான். பக்தி மனம் நிறைக்கும் தெய்வீக கானங்களுடன் கேட்டு இணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனி வரும் பாடல் எம் எம் யூசுப் குரலில்.

வாழ்வில் நமக்கு சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நம்மிடம் எல்லாம் இருந்தாலும் சரி, எதுவும் இல்லாவிட்டாலும் சரி, நடக்கும் ஒவ்வொன்றையும் நம் மனதால் நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதில்தான் இருக்கு நிரந்தரமான மகிழ்ச்சி. தெய்வீக கானங்களின் சங்கமமாய் இதமான கீதங்களை கேட்டிணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் பி. சுசிலா குரலில்.

அன்பு என்பது ஒரு சிறந்த பரிசு. அதை பெற்றாலும் இன்பம், கொடுத்தாலும் இன்பம். அன்பை மட்டும் நாம் அதிக கடன் கொடுக்கலாம், ஏனெனில் அதிக வட்டியுடன் நமக்கே திரும்ப கிடைக்கும் என்பதால். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் சோபனா விக்னேஷ் குரலில்.

0: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: உழவு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆனி மாதம் 18 நாள் வியாழக்கிழமை. இப்போது கால்நடை நமக்கு தோழனம்மா. செம்மறி மற்றும் வெள்ளாடு வளர்ப்புல கறிக்குட்டிகள் வளர்க்கறதுங்கிறது குறைந்த காலத்துல வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலா பலர் செஞ்சுட்டு வராங்க. குறைந்த காலமே செய்யக்கூடிய தொழிலா இருந்தாலும் அதையுமே அதிக லாபம் தரக்கூடிய தொழிலா மாற்ற சில ஆலோசனைகளை தருகிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி விஜயகுமார் அவர்கள்.
2: கறிக்குட்டிகள் வளர்த்துறதுல வந்து செம்மறியாட்டுக்குட்டிகளையும் வளர்த்தலாம், வெள்ளாட்டுக்குட்டிகளையும் வளர்த்தலாம். வெள்ளாட்டுக்குட்டிகளை விட செம்மறியாட்டுக்குட்டிகள் வந்து விரைவான உடல் வளர்ச்சியை வந்து அடைஞ்சிரும். இப்போ நம்ம விற்பதற்கு தேவையான உடல் எடை வந்து ஒரு 3 to 4 மாசத்துலேயே செம்மறிக்குட்டிகளில் வந்துடும். ஆனால் வெள்ளாட்டுக்குட்டிகளில் வந்து அந்த விற்பனை எடை வர்றதுக்கு வந்து 5 மாதம் அல்லது 6 மாதம் ஆகும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அந்தந்த ஏரியாவில் எந்த குட்டிகள் வந்து உங்களுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வெள்ளாட்டு குட்டிகளா அல்லது செம்மறி குட்டிகளா அப்படிங்கிறத தீர்மானித்து வாங்கலாம். இப்போ இதில் செம்மறி குட்டிகள் பார்த்தீங்கன்னா 3 to 4 மாதத்துக்குடைய குட்டிகளை வந்து ஒரு 15 to 18 கிலோ இடையில வெளியிலேருந்து வாங்கணும். வெளியிலேருந்து வாங்கணும்னா எங்கேருந்து வாங்கணும்னா இந்த குட்டிகளை வந்து சந்தையிலையும் கிடைக்கும் அல்லது பண்ணைகள்லேயும் கிடைக்கும், தாயாடுகள் வச்சு வளர்த்துறவங்ககிட்டையும் கிடைக்கும். வாங்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து வாங்கணும். இப்போ சந்தையிலேயே வாங்கும்போது நமக்கு நிறைய பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நோய் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். நிறைய சந்தைகள் வந்து இரவு நேரங்களில் நடக்கும். அப்போ வந்து நோய்க்குட்டிகளை வந்து தெளிவாக பார்த்து வாங்க முடியாது. அதனால் பகல் நேரங்களில் பண்ணைகளில் காடுகளில் வளர்த்துறவங்ககிட்ட போய் கெடா குட்டிகளாக பார்த்து வாங்கணும். பிறவு குட்டிகள் வளர்த்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம வளர்த்தும் போது அதனுடைய உடல் எடை வந்து கெடா குட்டிகளை மாதிரி சீக்கிரம் வராது. பிறவு குட்டிகள் உடல் எடை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும். அதனால் விவசாயிகள் எல்லாருமே வந்து கெடா குட்டிகளாக பார்த்து வாங்குறாங்க. இந்த கெடா குட்டிகளை வாங்கும்போது நல்ல உடல் ஆரோக்கியமாக உடல் எடை வந்து 15 கிலோவுக்கு கீழே போகக்கூடாது. 15 கிலோவுக்கு கீழே போகும்போது சில தொந்தரவுகள் வந்தது அப்படின்னா அதை வந்து பராமரிப்பது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 15 கிலோவுக்கு மேலே குட்டிகள் இருந்ததுன்னா அதில் ஏதாவது நோய் தாக்கம் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம வைத்தியம் பண்ணி குட்டிகளை வந்து காப்பாற்றிடலாம். அதே 15 கிலோவுக்கு கீழே குட்டிகள் இருக்கும்போது நோயிலேருந்து காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து 15 கிலோவுக்கு மேலே இருக்கிற குட்டிகளை ஒரு 18 கிலோவுக்குள்ளே இருக்கிற குட்டிகளை செலக்ட் பண்ணி வாங்கணும். வாங்கும்போது நோய் இல்லாத குட்டிகளாக பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் உடல் எடையும் ரொம்ப முக்கியம். 15 கிலோ ஆவரேஜாக இருக்கிற மாதிரி குட்டிகளை வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த குட்டிகளை கொண்டு வந்து நம்ம இடத்துல தீவனத்தை வந்து பழக்கணும். ஏன்னா அந்த வயசு வரலும் அந்த குட்டிகள் எல்லாமே தாயாட்டுகள் கூட தான் இருந்திருக்கும், மேய்ச்சல் முறையில் இருந்திருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி குட்டிகளை மட்டும் வாங்கி வளர்த்தும்போது அதை வந்து மேய்ச்சலுக்கு விடுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா மேய்ச்சலுக்கு போய் வளர்ந்ததுன்னா போதுமான அளவு உடல் எடை வந்து வராது. தினமும் ஒரு 3 to 4 கிலோமீட்டர் அது நடக்கும்போது கறியோட சதவீதம் வந்து அந்த அளவுக்கு வராது. செட்டிலேயே இருந்து தீவனம் மட்டுமே சாப்பிட்டு அது வந்து வளர்ந்ததுன்னா நல்ல ஒரு வெயிட் கெயின் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த குட்டிகளை வந்து மேய்ச்சலுக்கு ஓடணுங்கிற அவசியம் இல்லை. செட்டிலேயே வச்சுருந்து தீவனத்தை வந்து பழக்கணும். தீவனம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அடர் தீவனம் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலர் கொடுக்காமல் இருந்திருப்பாங்க, மேய்ச்சல் முறையில் தான் இருந்திருக்கும். அதுகளுக்கு வந்து அடர் தீவனத்தை வந்து கொடுக்கணும். வந்த உடனேயே ஒரு குட்டிக்கு 50 கிராம் அளவில் அதை வந்து ஆரம்பிக்கணும். ஒரு 5-6 நாளுக்கு அந்த 50 கிராம் சாப்பிட்டு பழகிடும். அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் அதிகப்படுத்தணும். ஒரு நாளைக்கு 100 கிராம் அப்படிங்கிற விதத்தில் ஒரு வாரத்துக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் 150 கிராம் அப்படிங்கிற அளவில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 200 கிராம் அப்படிங்கிற விதத்தில் ஒரு குட்டிக்கு கொடுக்கணும். அப்படி 200 கிராம் அப்படிங்கிற போகும்போது அதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கணும். காலையில் 100 கிராம், சாயந்தரம் 100 கிராம். அந்த மாதிரி பிரித்து ஒவ்வொரு வாரத்துக்கு ஒருக்கா, ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா 50-50 கிராமாக அதிகப்படுத்திக்கிட்டே போச்சுன்னா அந்த குட்டிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. வந்த உடனே குட்டிகளுக்கு வந்து ஒரு 150 கிராம் அப்படிங்கிற விதத்தில் கொடுத்தீங்கன்னா அந்த குட்டிகளுக்கு வந்து சீரண செரிமான பிரச்சனை ஏற்பட்டு குட்டிகள் வந்து இறப்பதற்கான

0: வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கறிக்குட்டிகள் வளர்த்துறதுல வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது, வந்த உடனே அறதை ஒன்றும் அதிகமாக வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 50-50 கிராமாக அதிகரித்துக்கிட்டு போய் அதுக்கு பழக்கப்படுத்தணும். ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரி பழகிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் அந்த குட்டிகளுக்கு எதுவுமே ஆகாது. இது கூட உலர் தீவனம் கொடுக்கணும், உலர் தீவனம் வந்து கம்பல்சரி கொடுக்கணும். உலர் தீவனம்னு பார்த்தீங்கன்னா கடலைக்கொடி, கொள்ளுக்கொடி, நரிப்பயிர் கொடி, சோளத்தட்டு, வைக்கோல், இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை வந்து தூள் தூளாக வெட்டி ஒரு நாளைக்கு 1/2 கிலோவிலிருந்து 1/2 கிலோ வரலும் ஒரு குட்டிக்கு வர்ற மாதிரி கொடுத்தோம்னாவே போதும், நல்ல ஒரு வெயிட் கெயின் வந்து அந்த கறிக்குட்டிகளில் வரும், குறிப்பாக வந்து செம்மறி ஆட்டு குட்டிகளில். இதில் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு 4 to 5 கிலோ உடல் எடை வந்து ஏறும். இப்போ இது மாதிரி நம்ம ஒரு 3 to 4 மாதம் வளர்த்தணும்னா நம்ம 15 கிலோவில் வாங்குற குட்டி வந்து ஒரு 3 to 4 மாதத்தில் ஒரு 30 கிலோ அல்லது 32 கிலோ 35 கிலோ உடல் எடை வந்த உடனேயே விற்றுடலாம். இது மாதிரி ஒவ்வொரு டைமும் கறிக்குட்டிகளை வாங்கி ஒரு 3 மாதம் இந்த மாதிரி உலர் தீவனமும் அடர் தீவனமும் கொடுத்து வளர்த்தி அதுக்கப்புறம் விற்றோம்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 பேட்ச் அல்லது 3 பேட்ச் வந்து எடுக்கலாம். இப்படி எடுக்கும்போது இந்த தீவன செலவு மற்ற செலவுகள்லாம் போக ஒரு குட்டிக்கு குறைஞ்சது 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வளர்ப்பும் போது அந்த 3 மாதத்தில் வந்து குட்டிகளுக்கு மாதம் ஒரு டைம் குடற்புழு நீக்கம் கொடுக்கணும். அது இல்லாமல் செம்மறியாடுகளில் முக்கியமாக வரக்கூடிய பிபிஆர் நோய்க்கான தடுப்பூசியை போடணும், ப்ளஸ் என்ட்ரோடாக்சிமியா துள்ளுமாறி நோய்க்கான தடுப்பூசியும் போடணும். 21 நாள் இடைவெளியில் இந்த 2 தடுப்பூசியும் போடணும். பூச்சி மருந்து மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்கணும், ஒரு 3 டைம் பூச்சி மருந்து கொடுக்கணும். இந்த மாதிரி வளர்த்தும் போது குட்டிகள் வந்து நல்ல உடல் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வளர்த்துனீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3 பேட்ச் குட்டிகள் வாங்கலாம், 3 மாதம் வளர்த்தலாம், விற்றுலாம். அந்த மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு வளர்த்தி ஒரு 3 பேட்ச் எடுக்கலாம். அந்த விற்கிறத வந்து நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது இந்த பக்ரீத் சமயத்தில், தீபாவளி சமயத்தில் மற்றும் பொங்கல் சமயங்களில் நல்ல ஒரு விற்பனை வந்து கிடைக்கும். அப்போ வந்து ரேட்டும் அதிகமாக இருக்கும். வெள்ளாடு வளர்ப்பு அல்லது செம்மறியாடு வளர்ப்பு, இந்த கறிக்குட்டிகள் வளர்ப்பு சம்பந்தமாக ஏதாவது தகவல்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம். 9854515857. மறுபடியும் சொல்கிறேன், 9854515857.
1: கால்நடை நமக்கு தோழனமா நிகழ்ச்சியில் இதுவரை குறைந்த காலத்திலேயே வருமானம் தரக்கூடிய செம்மறி மற்றும் வெள்ளாடு கறிக்குட்டிகள் வளர்ப்பு தொழிலை இன்னும் அதிக லாபம் தரக்கூடிய தொழிலா மேம்படுத்த சில ஆலோசனைகளை வழங்கினார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி விஜயகுமார் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம், திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று காலை 5:30 அளவில் மாவட்ட ஆட்சியரக கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. விவசாயிகள் அனைவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகள் குறைகளை தெரிவித்து பயன்பெறுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். கோமாரி எனப்படும் கால் மற்றும் வாய்க்கானை நோயிலிருந்து கால்நடைகளை பாதுகாக்க 9வது சுற்று தடுப்பூசி போடும் பணியானது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நேற்று தொடங்கி அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்ட் 10 வரை கால்நடை பராமரிப்பு துறையினரால் காலை 6 முதல் 9:30 வரை மேற்கொள்ளப்பட உள்ளது. கால்நடைகளுக்கு இந்த தடுப்பூசி போட்டுக் கொள்வதன் மூலம் இந்த கொடிய நோயினை முழுமையாக கட்டுப்படுத்தலாம். கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி போடுவதனால் கறவை மாடுகள் குறைவான பால் கறக்கும் என்ற அச்சமோ, சினை மாடுகளுக்கு கருச்சிதைவு ஏற்படும் என்ற அச்சமோ தேவையில்லை. இத்தடுப்பூசியினால் 100% தங்களது கால்நடைகளை கால் வாய் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். எனவே இக்கொடிய நோயிலிருந்து தங்களது கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளும் பொருட்டு அனைத்து விவசாய பெருமக்களும் கால்நடை வளர்ப்போரும் கால்நடைகளுக்கு கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசியினை போட்டுக் கொள்ளுமாறும், எந்த ஒரு கால்நடையும் இந்நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கோடு தங்கள் கிராமத்தை தேடி வரும் கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள் கொண்ட குழுவிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் என்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 வேளாண் அரங்கத்தில் பசுந்தீவன பயிர்களின் உற்பத்தி மற்றும் சேமித்தல் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ பாரதி அவர்கள். இன்று 7:25

உழவர் உலகத்தில் தரமான வாழைக்கன்று தேர்வும் அதற்கான நிலத்தை தயார் செய்தலும் குறித்து போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி குமார், தொடர்ந்து பயோபிளாக் தொழில்நுட்பம் குறித்து தலைஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி யுவராஜன் ஆகியோர் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்த உச்சி மாநாட்டின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சியுடன் பேச்சு நடத்துகிறார். இருதரப்பு ஒத்துழைப்பின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்து வலுப்படுத்தும் வகையில் இந்த உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. அத்துடன் பரஸ்பரம் நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் இருதரப்பிலும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சிக்கும் உடனான பேச்சுக்களை தொடர்ந்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக 3 நாள் பயணமாக ஜப்பான் பிரதமர் நேற்று மாலை புதுதில்லி வந்தடைந்தார். இதற்கிடையே ஜப்பான் பிரதமருடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவாக விவாதிக்க தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த சந்திப்பு இந்தியா ஜப்பான் மற்றும் உலகளாவிய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் என்று கூறியுள்ளார். தங்களுடைய கூட்டு முயற்சிகள் மூலம் இந்தியாவும் ஜப்பானும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாற்பட்டும் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழுமையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சி முதன்முறையாக இந்தியாவில் பயணம் செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலம் வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். புதிய மனை மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் வணிக வளாக கட்டுமான பணிகளை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ராஜ்குமார் வலியுறுத்தினார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. இதுகுறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டை www.dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய ஜிம்னாஸ்டிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சேலத்தைச் சேர்ந்த வீரர் ஹர்ஷித்துக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற அவர் இந்த சாதனையை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இத்திட்டத்தின் கீழ் கிராமப் பகுதிகளில் உள்ள திறமையான வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வகையிலான பயிற்சிகள் தொடர்ச்சியாக அளிக்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த தாமோதரன் மணிமேகலை தம்பதியின் மகன் ஹர்ஷித் ஜிம்னாஸ்டிக் பிரிவில் கடந்த 2 வருடங்களாக பயிற்சி பெற்று வருகிறார். தேசிய அளவிலான போட்டிகளில் தொடர்ச்சியாக பதக்கங்களை குவித்து வரும் ஹர்ஷித் சீனாவில் நடைபெற்ற ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்றார். இதில் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கமும் தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கமும் வென்று வீரர் ஹர்ஷித் சாதனை படைத்துள்ளார். இந்திய வரலாற்றில் ஆசிய சாம்பியன்ஷிப் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். சாதனை படைத்த பின்னர் சேலம் திரும்பிய ஹர்ஷித்துக்கு பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அடுத்த கட்டமாக ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்பதே தனது இலக்கு என்கிறார் தங்க மகன் ஹர்ஷித்.

0: ஆகாஷவாணி செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் சட்டத்துறை செயலாளர் திரு என் ஆர் இளங்கோ, தாவேக அரசின் மீதான அதிருப்தி, அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றை மறைத்து திசை திருப்பவே தாவேக சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவருக்கு திமுகவினர் பணம் கொடுக்க முன்வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறினார். இந்த வழக்கு அரசியல் காரணங்களுக்காக தொடரப்பட்ட வழக்கு என்றும், இது தவறான குற்றச்சாட்டு என்பதை திமுக நிரூபிக்கும் என்றும் திரு என் ஆர் இளங்கோ தெரிவித்தார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஊஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2295 அதிகரித்துள்ளது. இந்தியா மலேசியா இடையே இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கிழக்கு சிங்பூம் மாவட்டத்தில் 4 பேர் மலேரியா பாதிப்பால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலம் முழுவதும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டுள்ளது. இணையம் வாயிலாக 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக ராஜ்கோட்டைச் சேர்ந்த ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது. நாட்டின் பல்வேறு இடங்களில் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடத்திய சோதனையில் 9 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவியர்களுக்கான ஒருவார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. சரக்கு மற்றும் சேவை வரி தினத்தையொட்டி அது தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லை வாயல் காவல் நிலையத்தில் லஞ்சம் பெற்ற காவல்துறையினர் 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். மாவட்ட மாதாந்திர கல்விசார் ஆய்வுக் கூட்டம் சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி எஸ் மாலதி ஹெலன் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 68 ரன் எடுத்தார். பின்னர் இங்கிலாந்து அணி ஆட்டத்தை தொடங்குவதற்கு முன்பு மழை தொடர்ந்து பெய்ததன் காரணமாக போட்டி கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் நாளை மறுநாள் மான்செஸ்டரில் நடைபெறவுள்ளது. டாண்டனில் நடைபெற்ற இந்தியா 7 அணிக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 7 அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்னா டாட்டானோவாவை வென்றார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ருமேனியா

0: வென்றது. மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணையும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணியும் பெல்ஜியம் அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. நாக் அவுட் சுற்றில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் காங்கோவையும் பெல்ஜியம் 3-2 என்ற கோல் கணக்கில் செனகலையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நாம கேட்டிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: விளையாட்டுப் போட்டிகளை, முக்கிய நிகழ்வுகளை மக்களிடையே கொண்டு செல்லும் செய்தியாளர்களின் சேவையினை ஊக்குவிக்கும் விதமாக இன்று சர்வதேச விளையாட்டு இதழியல் தினம் கொண்டாடப்படுகிறது. இலக்கியத்திற்கான நோபல் பரிசினை 1946 பெற்ற கவிஞர், நாவலாசிரியர், ஓவியரான ஹெர்மன் ஹேசே பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1877. ஸ்டெபன் உல்ஃப், சித்தார்த், தி கிளாஸ்பீட் கேம் ஆகிய படைப்புகள் மிகவும் சிறந்தவை. சித்தார்த் நூல் தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இயற்பியலாளர், வேதியியலாளர், கணிதவியலாளரான சர் வில்லியம் ஹென்றி பிராக் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1862. படிகங்களின் அமைப்பை கண்டுபிடித்ததற்காகவும் எக்ஸ்கதிர் நிறமாலைமானியை உருவாக்கியதற்காகவும் 1915 இயற்பியலுக்கான நோபல் பரிசினை தனது மகன் வில்லியம் லாரன்ஸ் பிராகுடன் பகிர்ந்து கொண்டார். லேசர் மற்றும் லேசர் பயன்பாடுகள் தொடர்பாக 36 அமெரிக்க காப்புரிமைகள் பெற்ற சந்திரகுமார் நரன்பாய் பட்டேல் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1938. மகாராஷ்டிர மாநிலம் பூனாவின் பாராமதியைச் சேர்ந்த இவர் பொறியியலில் பட்டம் பெற்று பின்னர் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் மின் பொறியியலில் முனைவர் பட்டம் பெற்றவர். 1963 கார்பன் டை ஆக்சைடு லேசரை கண்டுபிடித்தார். இந்த லேசர் வெட்டுவதற்கும் பற்றவைத்தலுக்கும் தொழில்துறையில் பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது. ஹோமியோபதி மருத்துவ முறையை உலகுக்கு உணர்த்திய மருத்துவர் கிறிஸ்டியன் சாம்வெல் ஹானிமன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1755. ஒத்ததை ஒத்தது குணமாக்கும் என்பது சாம்வெல் ஹானிமனின் கண்டுபிடிப்பு. வான்மண்டலத்தில் தோகை விரித்தாடிய கோவை மண்டல மயில் விண்வெளியில் கலம் செலுத்திய சரித்திர நாயகன், நீராறு இருந்ததென நிலவில் கண்ட, கையருகே நிலவென கருத்தூட்டிய அறிவியலாளர், இந்திய விண்வெளி ஆய்வு மைய முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களின் பிறந்த தினம் இன்று. 1958 பொள்ளாச்சியைச் சேர்ந்த கோதவாடியில் மயில்சாமி பாலசரஸ்வதி இணையருக்கு மகனாக பிறந்து மேல்நிலை கல்வியினை தமிழ் வழியில் கற்று பின்னர் முதுநிலை பொறியியல் பட்டமும் பெற்றார். 1982 இஸ்ரோவில் பணியமர்ந்த அண்ணாதுரை IRS-1A, INSAT-2A, சந்திராயன்-1, சந்திராயன்-2 முதலிய 20 மேற்பட்ட செயற்கைக்கோள்களின் திட்ட இயக்குநராக செயலாற்றி விண்வெளி ஆய்வில் தனக்கென தனி இடம் பதித்தார். 2008 அக்டோபர் 22 நிலவுக்கு வெற்றிகரமாக செலுத்தப்பட்ட சந்திராயன்-1 மயில்சாமி அண்ணாதுரை அவர்களின் புகழை வானுயரச் செய்தது. இந்தியர்களின் நிலவுக் கனவினை நிஜமாக்கிய பெருமை பெற்றுத் தந்தது. நிலவினை கண்டறிய புவியில் உதித்த தமிழர் மயில்சாமி அண்ணாதுரையின் புகழ் போற்றுவோம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் அங்கமா இருக்க வேண்டிய ஒண்ணு. எப்பயாச்சும் நடக்கக்கூடிய நிகழ்வா இருக்கக்கூடாது. நம்மள சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, அதை நாம ஆழமா ரசிக்க தொடங்கினாலே நிறைய நிறைய சந்தோஷங்கள் அடிக்கடி நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் கவலை மாறி மாறிதான் வர செய்யும். ஆனா நம்ம மனசு என்ன தெரியுமா நினைக்கும், சுவாரஸ்யமான தருணங்களையும் மகிழ்ச்சியான வாழ்க்கை முறையும் மட்டும்தான். அப்படி இருக்கையில நமக்கான சந்தோஷம் யார் தர முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா நம்மளால மட்டும்தான் அப்படின்னு சொல்லி திருச்சி FM Rainbow 102.1 மலரும் இது காலை மலர்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட். நாம பாக்குற எல்லா பொருளுமே ஒரு மொழியை பேசுதுங்க. அது வாயில இல்ல, வண்ணங்களால. நாம தினமும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் கவர், பிஸ்கட் பாக்கெட், பேஸ்ட், எலக்ட்ரிக் கனெக்ஷன் வரைக்கும் எல்லா நிறமுமே நமக்கு சில விஷயங்களை சொல்லுது. ஆனா அந்த நிறங்கள் என்ன சொல்ல வருதுன்னு நமக்கு தெரியுமா?
4: இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆணினார் அழகராஜா தேவைங்கிறது.
3: நம்மை சுற்றியுள்ள வண்ண குறியீடுகள் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இன்றைய நிகழ்ச்சி. நிறங்கள் சொல்லும் ரகசியம். இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் சட்டப்படி இந்தியாவில் விற்கப்படக்கூடிய அனைத்து உணவுப் பொருட்கள்லயுமே சைவம் மற்றும் அசைவ குறியீடு இருக்கிறது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருந்துக்கு கூப்பிட்டா கூட அசைவம் இல்லனா அசைய மாட்டேன்னு சொல்லக்கூடிய அசைவ பிரியர்களுக்கான நிறம் என்னன்னா பழுப்பு இல்லனா சிவப்பு நிறமா. சதுரத்துக்குள்ள முக்கோண வடிவத்துல பழுப்பு இல்லனா சிவப்பு நிறத்துல இருக்குமா இந்த வண்ண குறியீடு. இந்த உணவுப் பொருட்கள்ல அசைவ மூலப்பொருள் முட்டை, இறைச்சி, மீன், கொழுப்பு இல்லனா விலங்குகள் சார்ந்த பிற பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்கதை குறிக்குது. சாப்பாடுனாலே சைவம் தான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சைவ பிரியர்களுக்கான நிறம் என்னன்னா சதுரத்துக்குள்ள வட்டம், அதுல பச்சை நிறம். இந்த உணவானது முழுக்க முழுக்க சைவமானது அப்படிங்கறத குறிக்குது. இதுல எந்த விதமான விலங்கு பொருட்களோ முட்டை, இறைச்சி இல்லனா விலங்கோட கொழுப்போ சேர்க்கப்படவில்லை அப்படின்னு அர்த்தமாங்க. அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தக்கூடிய மின் சாதனங்களுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய வண்ண குறியீடு மொழி இருக்குதுங்க. ஒயர்ல மின் தடயங்கள்ல விதவிதமான வண்ணங்கள் பயன்படுத்துறது அழகுக்காக மட்டும் இல்ல, நமது பாதுகாப்புக்கும் கருவிகளின் இயக்கத்திற்கும் ரொம்பவே முக்கியமா இருக்குதுங்க. மின் அணுவியல் துறையில மின் தடைகள் ரெசிஸ்டர் மீது உள்ள வண்ண வளையங்கள் அதோட மதிப்பை உணர்த்துது. அதே மாதிரி மின் கம்பிகள்ல பயன்படுத்தப்படும் வண்ணங்கள் உயிருக்கு உத்தரவாதம் அளிக்குதுங்க. சிவப்பு அல்லது பழுப்பு நிற கம்பிகள், லைவ் வயர்கள், இதுல மின்சாரம் சீரிப்பாயும். கருப்பு அல்லது நீல நிறங்கள் இருக்கக்கூடிய வயர்கள் வந்து நியூட்ரல் வயர்கள் சொல்றாங்க, மின் சுற்றை நிறைவு செய்பவை. பச்சை இல்லனா மஞ்சள் நிறங்கள்ல எர்த் வயர்கள், இதுதான் நம்ம ஷாக் அடிக்காம காப்பாற்றும் கவசம். உலக அளவுல இந்த வண்ண தரநிலைகள் பின்பற்றப்படுவதனால எந்த குழப்பமும் ஏற்படுறது இல்லையாங்க. இந்த வண்ணங்கள்லாம் இல்லனா இன்னைக்கே நாம பயன்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் போன், லேப்டாப் எதுவுமே சாத்தியம் இல்லங்க. ஒவ்வொரு நிறமும் ஒரு எச்சரிக்கையை, ஒரு வழிகாட்டுதல நமக்கு தருதுங்க. ஒரு கேஸ் சிலிண்டர் அப்படிங்கறது ஒரு சாதாரண பொருள்லாம் இல்ல, அது அதிக அழுத்தத்துல வாயுவை அடைத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு வெடிகுண்டு மாதிரி. அதை திறக்கணும் அப்படின்னா அது உள்ள என்ன இருக்குது அப்படிங்கறது தெரியாம நாம செயல்படவே கூடாதுங்க. அவசர காலத்துல ஒரு பொறியாளர் இல்லனா ஒரு மருத்துவ ஊழியர் அந்த சிலிண்டரை பார்த்த உடனே இது தீப்பற்றும் வாயு, இது நெருப்புக்கு அருகில வைக்க கூடாது, இது ஆக்சிஜன் நொடியில புரிந்து கொள்ளணும். இந்த மாதிரி சிலிண்டர்கள் எல்லாம் ஒரே நிறத்துல இருந்துச்சுன்னா தற்செயலா ஒரு வாயுக்கு பதில இன்னொரு வாயுவை இணைக்க நேரிடும். இந்த கலப்பு மிகப்பெரிய வெடிப்புகளை உருவாக்கும். வண்ணங்கள் இந்த தவிர பூஜ்யமாக்குதுங்க. வாயுக்களுக்கான வண்ணங்கள் பெரும்பாலும் சர்வதேச தரநிலைகள் படி ஒரே மாதிரியா இருக்குமாங்க. சிலிண்டர் மேல இருக்கிற வர்ணங்கள் வெறும் அலங்காரம் மட்டும் இல்ல, அது விபத்துகளுக்கு எதிரான ஒரு அரணாங்க. ஒவ்வொரு உருளையும் ஒரு மொழி பேசுதுங்க. வெள்ளை நிறம் பார்த்தா அது உயிர் தரும் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லும், சிவப்பு நிறம் பார்த்தா அது தீய அணைக்கும் எச்சரிக்கைன்னு சொல்லும். அறிவியல் படைத்த அற்புதமே இந்த வண்ண குறியீடு. ஒவ்வொரு நிறமும் ஒரு பாதுகாப்பு, ஒவ்வொரு குறியீடும் ஒரு உறுதிமொழிங்க. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க

0: போறது ரொம்பவே முக்கியமான விஷயம்ங்க. கழிவுகளை முறையாக பிரித்து மேலாண்மை செய்யறது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமானது. இதுக்காக உலகம் முழுவதும் பின்பற்றப்படும் வண்ண குறியீடுகள் அதோட முக்கியத்துவத்தையும் தெரிஞ்சுப்போம். கழிவுகளை அதோட தன்மைக்கு ஏற்ப தரம் பிரிச்சு மறுசுழற்சிக்கு அனுப்புவது இந்த முறையோட நோக்கமா இருக்குது. பச்சை நிற தொட்டி எதுக்காக இருக்குதுன்னா, மக்கும் குப்பைகளை போடுறதுக்காக. உணவு கழிவுகள், பழத்தோள்கள், காய்கறி கழிவுகள், இலைதலைகள், தோட்ட கழிவுகள், இதெல்லாமே உரமா மாறக்கூடியது. இது எல்லாத்தையுமே நாம பச்சை நிற தொட்டியில போடலாம். நீல நிற தொட்டி, பேப்பர், அட்டை பெட்டி எல்லாம் இதுக்கு ரொம்ப பிடிக்கும். காகிதத்தை இதுக்கு கொடுங்க, மறுசுழற்சி ஆகி மறுபடியும் அது புத்தகம் ஆகிடும். மஞ்சள் தொட்டி, இதுதான் நம்ம பிளாஸ்டிக் மன்னன். பாட்டில், கவரு, பிளாஸ்டிக் எதை வேணும்னாலும் இதுக்குள்ள தள்ளலாம். சும்மா தாறுமாறுன்னு அந்த பொருட்கள் எல்லாம் ரீசைக்கிள் பண்ணிருவாங்களாம். அதுக்கப்புறம் சிவப்பு தொட்டி, இதுதான் பயங்கரமான ஆளு. பேட்டரி, மெடிசன், இந்த மாதிரியான ஆபத்தான விஷயங்களை இதுக்குள்ள போட்டுருங்க, தெரியாம மத்த தொட்டியில போடுறாதீங்க. இப்படி உலகத்துல உள்ள ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு ஒரு நிறம் இருக்குதுங்க. அந்த ஒவ்வொரு நிறமும் ஒரு உண்மைய நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்குங்க. நாம ஒவ்வொரு பொருள்லயும் பார்க்க கூடிய ஒவ்வொரு நிறமும் சும்மா எல்லாம் இல்லங்க. ஒவ்வொரு நிறத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு, ஒவ்வொரு குறியீட்டுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்குங்க. ஒரு சின்ன நிறம் ஒரு உயிரையே காப்பாத்தும்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்குல்ல. உலகம் ரொம்பவே வேகமா மாறிக்கிட்டு இருக்கு. நாமளும் நம்மளோட அறிவை அந்த வேகத்துக்கு அப்டேட் பண்ணுவோம். நிறங்கள் சொல்லும் மொழியை அறிவோம், பாதுகாப்பான வாழ்விற்கு வழிவகுப்போம் அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றமோ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி அலை வரிசைகளில் டெக் பைட் நிகழ்ச்சிகள், நிறங்கள் சொல்லும் ரகசியம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர்.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. புனித அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியது. கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழைப்பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் தங்களது கல்வியறிவை விளிம்பு நிலை மக்களுக்காக பயன்படுத்தி பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேசம் அனந்தபுரமுவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். பல்கலைக்கழகங்களிலிருந்து மாணவர்கள் அறிவு தன்னம்பிக்கை வாய்ப்புகளுக்கான புதிய வழிகளை ஏற்படுத்தும் பட்டத்துடன் வெளியேறுவதாக அவர் கூறினார். மாணவர்களின் கடின உழைப்பு வெற்றிக்கு காரணமாக இருந்தாலும் பெற்றோரின் தியாகங்கள், ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள், சமூகத்தின் ஆதரவு ஆகியவை வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனால் மாணவர்கள் சமூகத்திற்கு கடமையாற்றும் பொறுப்பு உள்ளதாக அவர் கூறினார். ஆந்திரப்பிரதேச மத்திய பல்கலைக்கழகம் திறன் மேம்பாட்டு மையமாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதில் சிறந்த பங்களிப்பை பல்கலைக்கழகம் வழங்கும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். தில்லியில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பது குறித்த உயர்நிலைக் குழு கூட்டம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தலைமையில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர், நோய் பரவல் அதிகரிப்பை முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். டெங்கு நோய் தடுப்பு விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் குடியிருப்போர் நல சங்கங்களை அரசு ஈடுபடுத்த வேண்டும் என்று திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். புனித அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியது. ஜம்முவில் பகவதி நகர் முகாமிலிருந்து துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா இன்று காலை முதல் குழுவின் யாத்திரையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காஷ்மீரின் இரட்டைப்பாதைகளில் 57 நாட்கள் நடைபெறும் யாத்திரை நாளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 28 தேதி நிறைவடைகிறது. இந்த யாத்திரையில் பங்கேற்றுள்ளவர்களுக்கு பல அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அமர்நாத் யாத்திரை தொடங்குவதற்கு முன்பாகவே சுமார் 400,000 பேர் பதிவு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இந்திய தரப்பு பாதுகாப்பு அமைச்சக இணைச் செயலாளர் திரு அமிதாப் பிரசாந்தும் மலேசிய தரப்பில் ராணுவ துணை தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் முகமது பின் அப்துல் ரஹ்மானும் கூட்டாக தலைமை தாங்கினர். இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பின் முழு அம்சங்கள் குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டது. இருநாட்டு ராணுவத்திற்கு இடையேயான பரிமாற்றங்கள், இருதரப்பு பயிற்சிகள், திறன் மேம்பாடு, கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இருநாட்டு ராணுவத்திற்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழைப்பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களைத் தவிர கேரளத்தின் பிற மாவட்டங்களில் மழையின் தாக்கம் குறையும் என்று கூறப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கைது இணையவழி மோசடி வழக்கில் ஹரியானாவைச் சேர்ந்த ஒருவரை ராஜ்கோட் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். முதியவர் ஒருவரிடமிருந்து

25 லட்சம் ரூபாயை அனுப்புமாறு கட்டாயப்படுத்தி டிஜிட்டல் கைது அச்சுறுத்தல் விடுத்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனையடுத்து போலி முதலீட்டு திட்டங்கள், ஆள்மாறாட்ட அழைப்புகள், டிஜிட்டல் கைது மோசடிகள் உள்ளிட்ட இணையவழி மோசடிகளுக்கு எதிராக பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு சிபிஐ வலியுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடத்திய சோதனையின்போது 9 கிலோ கடத்தல் தங்கமும் 8.5 கோடி ரூபாய் வெளிநாட்டு கரன்சியும் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேற்கு வங்கம், பீகார், தில்லி ஆகிய இடங்களில் 3 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டு 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து நடத்தப்பட்ட விசாரணையில் தில்லியில் சட்டவிரோதமாக தங்க உருக்காலை செயல்படுவதாகவும் கண்டறியப்பட்டது. பெங்களூரு விமான நிலையத்தில் சுமார் 2 கிலோ தங்கம் வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரது இல்லத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 42 கிலோ வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டதாக வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் தெரிவித்தனர். அருணாச்சல பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான், திரு கிரண் ரிஜிஜு, அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு ஆகியோர் பார்வையிட்டனர். பாதிப்பு குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் அது குறித்த விரிவான அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இட்டாநகரில் நேற்று நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் துரிதமாக நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளுமாறும் தேவையான உதவிகளை வழங்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் தோஹாவில் நேற்று நிறைவடைந்தது. ஈரானின் முன்னாள் உச்சத்தலைவர் அலி தமேனியின் இறுதிச் சடங்குகள் இம்மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற பிறகு அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் தொடர்ந்து நடைபெறும் என்று இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக கத்தார் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ், அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக கூறினார். வெனிசுலா நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,295 அதிகரித்துள்ளது. 11,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் சுமார் 13,000 பேர் வீடுகளை இழந்துள்ளதாகவும் அந்நாட்டு அதிபர் ஜார்ஜ் ரோட்ரிகஸ் தெரிவித்துள்ளார். மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்க பாதிப்பு காரணமாக வெனிசுலாவில் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று வெனிசுலா அதிபர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஊஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜிலன்ஸ்கி, ஒரே வாரத்தில் 2வது முறையாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் பென்சா பகுதியில் ஏவுகணை பாகங்களை தயாரிக்கும் ஆலையையும் உக்ரைன் ராணுவம் தாக்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனினும் இந்த தாக்குதல்களை ரஷ்ய அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை. ரஷ்ய வான் எல்லையில் பறந்த உக்ரைன் நாட்டிற்கு சொந்தமான 179 ட்ரோன்களை தங்கள் நாட்டு ராணுவம் தாக்கி அழித்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. நாக் அவுட் சுற்றில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் காங்கோவையும், பெல்ஜியம் 3-2 என்ற கோல் கணக்கில் செனகலையும் வென்றன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் தன்யா ஹேமந்த் 21-16, 21-18 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டீஷாவை வென்றார். மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் ஆகர்ஷி காஷ்யப் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்னா டாட்டர்னோவாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடங்கியது. கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடி.

நேரடியாக குறைக்கப்பட்ட விலையில் வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

நேரம் 7:30 கேட்டணிஞ்சிருக்கும். காலை மலர் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஆபரண தங்கம் 1 கிராம் 13,251 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 244.90 ரூபாய்க்கும் விற்பனையாயிட்டிருக்கு. திருச்சி சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியில வரலாற்று துறை சார்பில் இணைய வழியிலான தேசிய மாநாடு, தமிழ்நாட்டில் தேசியவாதமும் காலனித்துவ எதிர்ப்பும் அப்படிங்கிற பொருண்மையில இன்னைக்கும் நாளைக்கும் நடக்க இருக்கிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. பணிபுரியும் தொழில்முறை அலுவலர்களுக்கு 3 ஆண்டுகள் பகுதி நேர பிஇ பொறியியல் பட்ட படிப்புகளுக்கு இம்மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது பத்தின தகவல்கள் உங்களுக்கு இன்னும் வேணும்னு நினைச்சீங்கன்னா 4422 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோட 25980 4422 25980 அப்படிங்கிற தொலைபேசி எண்லையோ இல்லைனா 94 86 97 77 57 அப்படிங்கிற அலைபேசி எண்ணையும் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா டாட்கோ மூலமா இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சியா நெகிழி செயலாக்க இயந்திரம் இயக்குபவர் பயிற்சியை தர இருக்கிறாங்க சென்னையில 4 மாதங்களுக்கு. இதுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 18 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க டாட்கோ.com அப்படிங்கிற இணையதள முகவரியில போயிட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க.

0: எல்லாரோட ஆசையுமே ஆரோக்கியமான உடல்நலன். நல்ல பழக்க வழக்கங்கள் உடல்நலனை மேம்படுத்தும். உடல்நலனை இன்னும் மேம்படுத்த இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி மூட்டுவாத சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஆர். ரகுநாதன் அவர்கள். வணக்கம் டாக்டர்.
1: மூன்றுக்கு மேற்பட்ட மூட்டுகள்ல, முழங்காலோ மணிக்கட்டோ கணுக்காலோ விரல் ஜாயின்ஸோ இதுலாம் வந்து வலியோட சேர்ந்து வீக்கம், அப்புறம் அந்த வீக்கமும் வலியும் வந்து காலையில தூங்கி எழுந்திருக்கும் போதே அரை மணி நேரத்துக்கு மேல ஸ்டிஃபா இருக்கிறது. அந்த வீங்கி இருக்கிற இடத்துக்கிட்ட பார்க்கும்பொழுது ஸ்கின் வந்து செவந்து போயிடுறது. சோ ரெட்னஸ், ஸ்வெல்லிங், தொட்டு பார்த்தா சூடா இருக்கிறது. காலையில் எழுந்திரிக்கும் போது ஸ்டிஃப்னஸ் வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு மேல, ஒரு 1 ஹவர் வரையிலும் எனக்கு காலையில் எழுந்திரிக்கும் போதே ரொம்ப டைட்டா இருக்கு டாக்டர், எல்லா ஜாயிண்ட்லயும். அது வந்து என்னன்னாக்க 3 அல்லது அதற்கு மேற்பட்ட ஜாயிண்ட், இப்ப மணிக்கட்டு, விரல், காலு, முழங்காலு, பாதம் எல்லாம் சேர்த்து. இது மாதிரி இருந்ததுன்னா இது ஆர்த்ரைட்டிஸ்னுடைய ஆரம்ப ஸ்டேஜா இருக்கலாம். இதனுடைய டியூரேஷன் வந்து எவ்வளவு நாள் அப்படின்னு பாருங்க. அது சப்போஸ் ஒரு 15 நாளைக்கு மேல இதே மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற நோயினோட ஆரம்ப நிலையா இருக்கலாம். சோ இது என்ன நடக்கு அப்படின்னா, எல்லா ஜாயிண்ட்லயுமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நீர் இருக்கும். அந்த நீர் வந்து நம்மளுடைய ஜாயிண்ட் மூவ்மெண்ட்டுக்கு தேவையான லூப்ரிகேஷன், அது வந்து அதிகப்படியா சுரந்துடுறது. சோ அதிகப்படியான அந்த சைனல் ஃபுளுயிட் வந்து சுரந்துறதுனால வீக்கம் வருது. அந்த வீங்கின ஜாயிண்ட் தான் நம்மளுக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ்னுடைய முதல் அறிகுறியா இருக்கும். சோ இது ஆர்த்ரைட்டிஸ்னுடைய ஆரம்ப ஸ்டேஜ். இதுவே வந்து உங்களுக்கு முதல் 6 மாசத்துக்குள்ள கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஆரம்ப நிலை ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம். ஆரம்ப நிலை ஆர்த்ரைட்டிஸ என்ன காரணம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடோம்னா கரெக்டான விகிதத்துல மாத்திரை மருந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பா வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகி ரெமிஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா இதே மாதிரி மூட்டு வலி நோய், மூட்டு வலி, வாத நோய், ஆர்த்ரைட்டிஸ் நோய் வந்து 2 வருஷத்துக்கு மேல இருக்கு, நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கல, ரொம்ப நாளா வந்து நம்ம இதை பத்தி கண்டுக்காம விட்டுட்டோம், அல்லது வலி வரும் பொழுது மட்டும் மாத்திரை எடுத்துக்கிறோம் அப்புறம் விட்டுறோம் அப்படின்னா இது வந்து எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டேஜ் சொல்லுவாங்க. 2 வருஷத்துக்கு மேல இருந்த நோய். சோ எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டேஜ் அந்த நோய் வந்து குணமாகறது வாய்ப்பு மிக மிக குறைவு. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு லாங் டைம் மாத்திரை சாப்பிட வேண்டியிருக்கும். ஆர்த்ரைட்டிஸ் பேசும்பொழுது நம்ம ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பொதுவா எடுத்துக்குவோம். ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது யூஸ்வலா யங் டு மிடில் ஏஜ், ஒரு 16 வயசுல இருந்து 45 வயசுக்கு உள்ள காமனா பெண்களுக்கு, ஆண்களுக்கும் நாங்க பாக்குறோம் பேஷண்ட்ஸுக்கு அந்த ஏஜ்ல காமனா வருது. ஆனா குழந்தை பருவத்திலயும் ஆர்த்ரைட்டிஸ், ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வரலாம் 16 வயசுக்கு முன்னாடி, அதே மாதிரி 60 வயசுக்கு மேலேயும் வரலாம், அது லேட் ஆன்சர் ரூமட்டாய்னு சொல்லுவோம். யாருக்கெல்லாம் வருது அப்படின்னா ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்ததுன்னா, அம்மா அப்பாவுக்கு இருந்தா எல்லோருக்கும் வந்தணும்னு அவசியம் இல்லை, பட் ஹிஸ்டரி இருந்ததுன்னா அவங்களுடைய பெண்கள் குழந்தைகளுக்கோ அல்லது கூட பிறந்த அக்கா தங்கைகளுக்கோ அப்பாவுக்கோ இருந்தது, அவங்களுக்கு ஜாயின் பெயின் இருந்ததுன்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கிறது, அந்த ஹிஸ்டரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் எல்லா ஆர்த்ரைட்டிஸ் நோயாளியோட குழந்தைகளுக்கும் வந்துடும் பயப்பட வேண்டியது இல்லை. செகண்ட், அவங்களுக்கு உடம்புல இருக்கிற அந்த ஜீன்ல உள்ள சில மாற்றங்களால வர்றது. அப்புறம் கிருமிகள் தாக்கத்தினால, இப்போ ஒரு வைரஸ் ஜுரம் வருது, சிக்கன்குனியாங்கிறது காமனா கொசுக்கடினால வரக்கூடிய வைரஸ் காய்ச்சல், அந்த வைரஸ் காய்ச்சல்னால வரக்கூடிய அந்த இம்யூனிட்டி வந்து மாறும் பொழுது அவங்க உடம்புல வந்து

0: இந்த இன்ஃபெக்ஷனால வரலாம். மூணாவது வந்து ஆண்களா இருந்தாங்கன்னா ஸ்மோக்கிங் பண்றவங்களுக்கு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நோய் ரிஸ்க் உள்ளவங்களா இருந்தாங்கன்னா அதிகப்படியா வருது. நாலாவது வந்து சீசன் மாற்றங்கள், சில நேரங்களில் பாத்தீங்கன்னா கோல்டு சீசன்ல மழை காலங்களில் இந்த ஆர்த்ரைட்டிஸ் நோயினுடைய தன்மை வந்து அதிகமாகலாம். இதெல்லாம் வந்து அந்த நோயினுடைய தாக்கம் அதிகமா தெரியறதுக்கு. பட் குளிர்காலம் வந்தாலே எல்லாருக்கும் வந்துடும் அவசியம் இல்லை, ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வரலாம்.
1: ஆர்த்ரைட்டிஸ் நோய்க்கான பரிசோதனை முறைகளை குறித்து நாளைய மருத்துவ நேரத்தில் விளக்கம் அளிக்க இருக்கிறார் திருச்சி மூட்டுவாத சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஆர். ரகுநாதன் அவர்கள்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: நாள்தோறும் காலை 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வன மகோத்சவ வாரத்தை முன்னிட்டு நாளை காலை 8:02 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வனம் நமது வளம் சிறப்பு தொடர். வனங்களின் சிறப்புகளை வானொலியோடு கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறது
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: காலை வளர் நிகழ்ச்சி கேட்டுணிச்சிருக்கோம். இன்னைக்கு காலையில 8:30 இதே ராகத்துல உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கறக்கு வந்துருங்க. 9385461 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்ல இருந்து புது புது பாடல்களை நம்ம எல்லாருமே சேர்ந்து கேட்கலாம். அப்புறமா வாங்க நேர்களே, திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தை பக்கமா போயிட்டு காய் கனிகள் எல்லாம் என்னென்ன விலைகள்ல கிடைக்குது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுட்டு வந்துடலாம். தக்காளி 1 கிலோ 26 ரூபாய், கத்திரிக்காய் அவரைக்காய் 2 ரூபாய்க்கு கிடைக்குது, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 40, பச்சை மிளகாய் 36, மொச்சைக்காய் 80, சுரைக்காய் 24, சௌச்சோ 36, புடலங்காய் 40, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 36, நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு 96, சேப்பங்கிழங்கு 60, சீனிக்கிழங்கு 40, உருளைக்கிழங்கு 30, கேரட் 66, முட்டைக்கோஸ் 40, பீட்ரூட் 50, காலிஃபிளவர் 45, எலுமிச்சை 4 ரூபாய், கொய்யா 120, பூசணிக்காய் பரங்கிக்காய் 2 ரூபாய்க்கு கிடைக்குது, ஆப்பிள் 300, ஆரஞ்சு 150, மாதுளை 310, திராட்சை 100 ரூபாய். இந்த விலைகள்ல கிடைக்குது.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: காலை மலர் கேட்டிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. பெரும்பாலும் நாம நல்ல மலை பிரதேசங்களுக்கு, நல்ல பசுமையா இருக்கிற இடங்களுக்கு தான் சுற்றுலா போவோம். ஏன் அப்படின்னா, அங்கதான் மரங்களோட அடர்ந்த காடுகள் இருக்கும். பார்க்கவே கண்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் இல்லையா? கூடவே நம்மளுடைய மனசும் அமைதியா இருக்கும். இந்த பரபரப்பான இடத்துல இருந்து தப்பிச்சு போய் அங்க போய் நம்மளுடைய மனசை அமைதிப்படுத்திட்டு வரும். நேத்துல இருந்து வர 7ஆம் தேதி வரைக்கும் வன மகோத்சவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடைபிடிச்சிட்டு வரும். இந்த உலகத்துல தேவையே இல்லை அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் பொருளும் கிடையவே கிடையாதுங்க. ஒருத்தர் சார்ந்துதான் இருக்கும். ஆனா இன்னும் இந்த உலகத்துல நாம தெரிஞ்சுக்காத பார்க்காத மரங்கள் எத்தனையோ இருக்கு. நமக்கு உதவி செஞ்சவங்களை நாம எப்பவுமே மறக்க கூடாது இல்லையா? மரங்களையும் அப்படித்தான் நம்ம பார்க்கணும். எத்தனையோ உதவிகளை நமக்கு தினமும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இயற்கையோடு இணைஞ்சு நம்ம வாழ்க்கையை எப்படி வாழலாம் அப்படிங்கறத பத்தி யோசிக்கலாம். நீர்களே, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வர இருக்கிற வசந்த அழைப்புல வன வார விழா சிறப்பு நிகழ்ச்சியை கேட்கலாம். மரங்கள் ஆர்வலர் பி தாமஸ் அவர்களை நீரலையில சந்திக்க இருக்கும். நீர்களே, இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்க 0431-240-101-246-102-1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையும், இல்லனா 9038-546-102-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு குறுஞ்செய்தியாகவும் நீங்க அனுப்பி வைக்கலாம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
6: பிஜி நாயுடு ஸ்வீட்.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
8: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திப் பிரிவின் இனிய காலை நல் வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் நடைபெறும் 16வது இந்திய ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் ஜப்பான் பிரதமர் தக்காய்ச்சியுடன் இன்று பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இவ்விரு நாடுகளிடையே பொருளாதாரம், பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பிரிவுகளில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன. 4 அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இந்தியாவின் முதலீட்டு வாய்ப்புகள், இரு நாடுகளிடையே வர்த்தகம், பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அடுத்த கட்ட முன்னெடுப்புகள் குறித்து அந்நாட்டு பொருளாதார, நிதி, தொழில் மற்றும் எரிசக்தித்துறை அமைச்சர் ரொனால்டு லெசருடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். மத்திய அரசின் புதிய ஊரக வேலை உறுதி திட்டத்தால் கூடுதலாக தமிழகத்திற்கு 5,000 கோடி ரூபாய் நிதிச்சுமை ஏற்படுவதாகவும் அதனால் நிதி பகிர்வு முறையை திருத்தி அமைக்குமாறும் முதலமைச்சர் திரு விஜய் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நிலக்கடலை மற்றும் ஆமணக்கு பயிர்களுக்கான செயல் விளக்க திடல் அமைக்க அருகில் உள்ள வட்டார வேளாண்மை விரிவாக்க மையங்களை அணுகி பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் எண்ணெய் வித்து பயிர்களான நிலக்கடலை மற்றும் ஆமணக்கு பயிர்களில் சாகுபடி பரப்பினை அதிகரிக்கவும் உற்பத்தி மற்றும் அதன் திறனை அதிகரிக்கவும் தேசிய சமையல் எண்ணெய் இயக்கம் NMEO 2026-27 வேளாண்மை துறை சார்பில் செயல்படுத்தப்படுகிறது. நிலக்கடலை செயல் விளக்க திடல் அமைப்பதற்கு 14,000 ரூபாய் ஆமணக்கு செயல் விளக்க திடல் அமைக்க 8,000 ரூபாயும் மானியம் வழங்கப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: திருச்சி மாநகராட்சியின் பராமரிப்பின் கீழ் இயங்கி வரும் குடிநீர் வழங்கும் குழாயில் மேற்கொள்ளப்படும் பழுதுநீக்க பணிகள் காரணமாக திருச்சி கள்ளுகுழி, ஜெகநாதபுரம், அரியமங்கலம், உக்கடை உள்ளிட்ட 9 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளிலிருந்து குடிநீர் பெறும் பகுதிகளுக்கு நாளை குடிநீர் விநியோகம் இருக்காது என மாநகராட்சி ஆணையர் திரு வீர் பிரதாப் சிங் தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை, நெதர்லாந்தின் ஜீன் ஜூலியன் ரோஜர், அமெரிக்காவின் தியோடர் ஒனிகர் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9
2: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வனம் நமது வளம் வன மகோத்சவ வார சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடி குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வனம் நமது வளம் வன மகோத்சவ வார சிறப்பு தொடரில் கொல்லிமலை வனம் குறித்த தகவல்களோடு தாவரவியல் விஞ்ஞானி முனைவர் கே கந்தவேல் அவர்கள்.
4: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டோட மையப்பகுதியில் நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறிய மலைத்தொடரான கொல்லிமலை பத்தி பேச போறோம். சிறிய மலைத்தொடர் அப்படின்னா ஏதோ எளிதா ஏறிடலாம் அப்படின்னு யாரும் நினைக்க முடியாது. ஏறதுக்குள்ள பெரும்பாடா இடம், ஒரு 70 பெண்டுங்க. ரொம்ப கடுமையான ஒரு பயணத்திற்கு பிறகுதான் கொல்லிமலை உச்சியை அடைய முடியும். கிட்டத்தட்ட ஒரு 280 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள கொல்லிமலை பத்தி பல தகவல்களை நம்ம சொல்றதுக்காக இன்னைக்கு வந்து தாவரவியல் விஞ்ஞானி முனைவர் கந்தவேல் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்கய்யா.
5: வணக்கம் வானொலி நேயர்களே. திருநெல்வேலி என்றாலே அல்வா, அசோகா என்றாலே திருவியாறு, கொல்லிமலை என்றாலே கொண்டை ஊசி வளைவு தான் நமக்கு ஞாபகத்திற்கு.
4: கொண்டை ஊசி வளைவு,
5: ஏறத்தாழ 70 கொண்டை ஊசி வளைவுகள் அங்க இருக்குது. இதுல நம்ம வள்ளல்கள்னு நம்ம படிச்சிருப்போம். அதுல வந்து வள்ளல்களை பார்க்கும்போது சங்க காலத்துல இல்ல வல்வில் ஓரி அப்படிங்கிற ஒரு வள்ளல் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கிறாரு. அவருடைய திறமைகள்லாம் நிறைய பேசப்படும். அந்த காலத்துல வில் வித்தையில நீங்க பார்க்கும் பொழுது ஒரே அம்பை எய்துலும்போது அதுல மான், மற்ற மிருகங்கள் விழுந்ததா செய்தி இருக்கு.
4: சங்ககால பாடலே இருக்கு வல்வில் ஓரிய பத்தி.
5: ஆமா, அப்படி இருந்த ஒரு இடம் தான் வந்து நமக்கு வந்து கொல்லிமலை. இந்த கொல்லிமலையில என்ன அப்படின்னா, இதுவும் கிழக்கு தொடர்ச்சி மலையில காணப்படுகிற ஒரு பழமையான ஒரு மலை. கொல்லிமலையில நீங்க பார்க்கும் பொழுது நம்ம சமையலுக்கெல்லாம் நல்ல சோம்பு, சீரகம், இப்படி எல்லா பொருட்களும் வாங்குவாங்க. வெந்தயம் இதெல்லாம், அதாவது கொல்லிமலை செட்டுன்னு அவங்களுக்கு கொடுப்பாங்க உள்ளூர்ல,
4: இந்த மசாலா பொருட்கள்.
5: ஆமா, அது நமக்கு வந்து சமையல் செய்வதற்கான பொருட்கள் மக்கள் வாங்குவாங்க. இன்றமும் வியாபாரத்துல இருக்கிற அப்போ கிழக்கு தொடர்ச்சி மலையில ஒரு முக்கியமான ஒரு மலை கொல்லிமலை. கொல்லிமலையில ஈர இலையுதிர் காடுகள் பெரும்பாலும் காணப்படுகிறது.

0: வறண்ட இலையுதிர் காடுகள் இருக்கு. செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட்பாங்க, ஒரு பகுதியாக உள்ளது ஒரு பசுமை மாறா ஒரு காடுகளாக இருக்கும். மற்ற சின்ன சின்ன நீர்பிடிப்பு பகுதியில் அங்கங்கே சிறு சோலைகள் மாதிரி ஒரு பசுமையான ஒரு தாவர கூட்டமைப்பு.
1: வருடம் முழுக்க சோலையா இருக்காது.
0: ஆமா, அதுக்கு பேரு அங்கேயும் சோலை அப்படிங்கிறாங்க. ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சோலா சோலை அப்படின்னாலே ஏறத்தாழ ஊட்டி கொடைக்கானல் வால்பாறை களக்காடு முண்டந்தரை இந்த பகுதியில் உள்ளதா சோலை அப்படிம்பாங்க. அதிகமான உயரத்தில் உள்ளதான் அது சோலை காடுகள் அப்படிம்பாங்க. இங்க உள்ள மக்களுக்கும் சோலாவுக்கு ஒரு ஒரு வரையறையை கொடுத்திருக்காங்க. சுற்றுப்பகுதியில புல்வெளிகள் இருக்கணும், அந்த இடத்துல மலை பூவரசு ரோடோடென்ட்ரான் அப்படிம்பாங்க. கபிலர் அந்த மலர்களை குறிப்பிட்டிருப்பாரு, 99 மலர்கள் அப்படிம்பாங்க. அந்த மலர்ல இதுவும் வருது. இதுக்கு பேரு சோலை தான், அதுக்கு பேரு சோலை தான். அதான் ஒரு

0: ஏறத்தாழ ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை, களக்காடு, முண்டந்தரை இந்த பகுதியில் உள்ளதா சோலை அப்படிம்பாங்க. அதிகமான உயரத்தில் உள்ளதான் அது சோலை காடுகள் அப்படிம்பாங்க. இங்க உள்ள மக்களுக்கும் சோலாவுக்கு ஒரு ஒரு வரையறையை கொடுத்திருக்காங்க. சுற்றுப்பகுதியில புல்வெளிகள் இருக்கணும், அந்த இடத்துல மலை பூவரசு ரோடோடென்றான் அப்படிம்பாங்க. கபிலர் அந்த மலர்களை குறிப்பிட்டிருப்பாரு, 99 மலர்கள் அப்படிம்பாங்க. அந்த மலர்ல இதுவும் வருது, இதுக்கு பேரு சோலை தான், அதுக்கு பேரு சோலைதான், அதான் ஒரிஜினல் சோலம்.
1: ஆனா இந்த உயரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொல்லிமலையில இருக்கக்கூடிய உயர்ந்த சிகரமே வந்து கடல் மட்டத்திலிருந்து 1400 மீட்டர் உயரம் உள்ள ஒரு மலை அப்படின்னு தான் சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4663 அடி உயரம் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேட்டைக்காரன் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகைகளின் ராணி அப்படின்னு கூட இந்த கொல்லிமலையை சொல்றாங்க. அப்படி ஏதாவது அபூர்வமான மூலிகைகள் இந்த கொல்லிமலையில இருக்குங்களா?
0: மூலிகைக்குனாலே கொல்லிமலை அப்படிம்பாங்க. 18 சித்தர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பொதிகமலையில இருந்தவர் தான் அகஸ்தியர் சித்தர். இப்போ போகர் வந்து பழனி மலையில இருந்திருக்கிறாரு. அப்புறம் கொல்லிமலையிலேயும் ஒரு சித்தர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க மூலிகை தாவரங்கள் அதிகமாக இருக்கிறது. மூலிகை மட்டுமில்ல, எல்லா சிறுதானியங்களுக்கும் ரொம்ப பேர் போன இடம் வந்து கொல்லிமலை. இந்த கொல்லிமலையில லேண்ட் ரேசஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. சில இனங்கள் அந்த நிலப்பகுதியில மட்டும்தான்
1: கிடைக்கும்,
0: வேற எங்கும் கிடைக்காது. அது போல கொல்லிமலையிலும் லேண்ட் ரேசஸ் அதிகமாக உள்ள ஒரு இடம். சோ அங்க மலையில வசிக்கக்கூடிய மக்கள் பல 1000 வருடங்களா அதை பாதுகாத்து வச்சுட்டு வர்றாங்க. ஆனா இப்ப அங்கேயும் பாத்தீங்கன்னா விவசாயத்தினுடைய சூழ்நிலை சற்று மாறி இருக்கிறது. சிறுதானியத்துல லேண்ட் ரேசஸ் பாரம்பரியமாக உள்ள சிறுதானியங்கள்,
1: அபூர்வமான சிறுதானியங்கள் அங்க கிடைச்சு.
0: அபூர்வமான சிறுதானியங்கள் எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்லணும்னா திணை அப்படின்னா சிறுதிணை அப்படிம்பாங்க.
1: அங்க
0: சிறுதிணை பெருதிணை அப்படிம்பாங்க. சாமைனா சிறுசாமை, பெருசாமை, குலசாமை நிறைய உண்டு. அதே போல வரகுல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வரகு, சிறுவரகு, பெருவரகு, கொடி வரகுன்னு கூட சொல்லுவாங்க. இப்படி பல வகைகள் உண்டு. அதாவது வகைகள் அந்த இடத்துக்குமே உரித்தான ஒரு வகை
1: ரகங்கள் இப்போ அங்க மட்டுமே கிடைக்கும்.
0: ஆமா, சில பழங்கள் இந்த ஏரியாவில மட்டும்தான், இந்த பகுதியில மட்டும்தான் கிடைக்கும் அப்படிம்பாங்கல்ல, அது போல உள்ளது. அதே போல இங்கேயும் வந்து பார்க்கும் பொழுது இந்த மூலிகையை பத்தி நீங்க சொன்னீங்க, அநேக அற்புத மூலிகை இங்க இருந்தாலும் அங்க கிளைமேட்டிக் சேஞ்ச் அதாவது காலநிலை மாற்றத்தினால அங்கும் பாதிக்கப்படுது. அப்ப எல்லா பக்கமும் ஒரு பாதிப்பு வருது. கிழக்கு தொடர்ச்சி மலையா இருந்தாலும், மேற்கு தொடர்ச்சி மலை, உலகத்துல எந்த இடமாக இருந்தாலும் பாதிக்கப்படுது. இங்கேயும் அநேக வந்து மரங்கள் வந்து சந்தனம், தோதகத்தி, மற்ற மரங்கள் எல்லாமே இருக்கிறது.
1: ஆனா அங்க கொஞ்சம் அதிகமான மக்கள் தொகை இல்லாத மாதிரி இருக்கு. மற்ற மலைகளுக்கு போயிட்டு நம்ம வரும்போது கொல்லிமலையை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் மக்கள் தொகை குறைவா இருக்கு. அங்க வந்து சூழல் மாசம் குறைவா இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றம் இருக்கு.
0: ஆமா, பிற பகுதிகளை ஒப்பிடும் பொழுது அங்க சூழல் மாசு கம்மியா இருக்கும். இங்க வந்து மக்கள் தொகை கம்மியா இருக்கா, ஒருவேளை வந்து கொண்டை வீசி உலகில் ஏற முடியாம அந்த காலத்து அந்த மக்கள் போய் சேர்ந்த இடம் வந்து கம்மியா இருக்கோ என்ன தெரியல. அது வந்து அமைப்பு பொறுத்து.
1: ஒரு 2 வகையான ஆறுகள் அங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்றாங்களே, சுவேதா ஆறு, வசிட்ட நதி அப்படின்னு 2 ஆறுகள் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அங்க காணக்கூடிய விலங்குகள், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏதோ தேன் கரடி அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க, கருத்த வரையாடுகள் இருக்குன்னு சொல்றாங்க, காட்டு பன்றி இருக்குன்னு சொல்றாங்க.
0: தேன் கரடிங்கிறது இப்ப நம்ம தோசை சாப்பிடுறோம், தோசையில வந்து காளான போட்டா காளான் தோசைங்கிறாங்க, கேரட் போட்டா கேரட் தோசைங்கிறாங்க. பொதுவான பேர் தோசை ஒன்றுதான்,
1: கரடி ஒன்றுதான்,
0: கரடி ஒன்றுதான். கரடி போய் தேனை சாப்பிடும், தேன் கரடிங்கிறாங்க.
1: கொல்லிமலை தேன் ரொம்ப,
0: கொல்லிமலை தேனு ரொம்ப, தேனுக்குனாலே ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தேன். அங்க பூக்கக்கூடிய பூக்கள் அபூர்வ மூலிகை சொல்றீங்கல்ல, மூலிகை தாவரங்கள் அதிகம் மிகுந்த உள்ள இடம் கொல்லிமலை. ஏன்னா இது வந்து அந்த சங்க இலக்கியத்திலே இங்கேயும் வந்து குறிஞ்சி மலர்கள் இருக்கு. அப்ப குறிஞ்சி எங்க மலை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் குறிஞ்சி இருக்கும். சோ இங்கேயும் குறிஞ்சி இருக்குது. அப்போ சங்க இலக்கியத்தை நீங்க சொன்ன மாதிரி ஆறுகள்லாம் அங்க அதிகமாக காணப்படுது. இப்படி அங்க உள்ள திட்டங்கள்லாம் அநேகம் இருக்கு. இதுக்கும் பாத்தீங்கன்னா அங்க வனத்துறையானது ஒரு பாதுகாப்பு முயற்சியில
1: நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க. எய்ந்து செயல்பட்டா அந்த காடுகள் பாதுகாப்பு,
0: எல்லா இடத்திலும் மக்கள் இசைந்து செயல்படும். அதாவது சட்டங்கள் இயற்ற வேண்டியது, சட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அரசினுடைய கடமை. அதை வந்து கடைபிடிக்கக்கூடியது பொதுமக்களாகிய நம்மளுடைய கடமை தான்.
1: நிச்சயமாக கருத்த வரையாடுகள் அப்படின்றாங்க.
0: கருத்த வரையாடுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வந்து நம்ம பார்க்கும் போல அப்ப வந்து மாடு ஒண்ணுதான், பல வகையான மாடுகள் இருக்கும். கருத்த வரையாடுன்னு சொல்லுவாங்க, அது கருப்பா இருக்கிறதுனால இப்போ நாவல் பழத்துல கருப்பு நாவல் இருக்கு, வெள்ள நாவல் இருக்குது, நாவல் பழமும். அதனால எல்லாம் வகை ஒன்றுதான், கலர் தான் சற்று வித்தியாசம்.
1: அதே மாதிரி சுற்றுலா தலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல இந்த ஆகாய கங்கை அப்படின்னு ஒரு அருவி இருக்கு, கிட்டத்தட்ட 600 அடி

0: தண்ணீர் கூட்டுதுன்னு சொல்றாங்க. அது ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி கொல்லிப்பாவை பத்தி நிறைய தகவல்கள் சொல்றாங்க. ஒரு 9 வகையான பாவை இருந்தது, அதுல கொல்லிப்பாவையும் முக்கியமான ஒண்ணு அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அங்க ஒரு குடவரை கோயில் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஆண்டுகளா கூட அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ பதிவுகள்லாம் இருக்குன்னு சொல்லி கூட சொல்லப்படுது. அதே மாதிரி சுக்ரீவன் ஆண்ட இடம், ராமாயணத்துல வரக்கூடிய சுக்ரீவன் ஆண்ட இடம், அப்ப வந்து அவர் ஆண்ட இடம் பேர் வந்து மதுவனம் அப்படின்னு பேரா, அது கூட கொல்லிமலையில இருந்ததாக பதிவுகள் இருக்கலாம் அப்படின்னு ஒன்னு சொல்றாங்க. அது புராண கால விஷயம்.
1: சொல்ற பதிவுகள்லாம் அங்க இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அந்த பதிவுகள் வந்து ஆர்கியாலஜிக்கல் மற்ற சான்றுகள்லாம்
0: இதெல்லாம் ஒரு புராணம் சார்ந்த ஒரு விஷயம். ஆனா அண்மை காலத்துல அறப்பளீஸ்வரர் திருக்கோயில் பத்தி சொல்றாங்க. அது நாவுக்கரசர் பாடி உள்ள ஒரு கோயில் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது 12 நூற்றாண்டை சேர்ந்த ஒரு திருக்கோயில்னு சொல்றாங்க. அருணகிரிநாதர் கூட அங்க இருக்கக்கூடிய முருகன் கோயிலை பத்தி பாடியிருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. அதே மாதிரி மாசி பெரியசாமி அப்படின்ற ஒரு தெய்வமும் சிறப்பாக வழிபாடு செய்யப்படுகிறதுன்னு சொல்றாங்க. வல்வில் ஓரி பத்தி நீங்க நிகழ்ச்சியின் துவக்கத்திலே சொன்னீங்க. அந்த வல்வில் ஓரி விழா வந்து ஆடி மாதம் 18 தேதி, அதாவது அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 3 தேதி அங்க ஒரு பெரிய விழாவாகவே அங்க கொண்டாடப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் அரசு அந்த விழாவை நடத்துது. இப்படி பல பெருமைகள் உள்ள கொல்லிமலை.
1: கொல்லிமலையில பாத்தீங்கன்னா பழங்களும் அதிகமா இருக்குது. பலாப்பழம், அப்புறம் பாத்தீங்கன்னா வாழை, அன்னாசி பழம், நிறைய பழ வகைகள் அங்க காணப்படும். ஆரஞ்சு பழம், இப்படி பல வகைகள் நிறைய விளையக்கூடிய இடம் கொல்லிமலை. தானியமா இருந்தாலும் சரி, மஞ்சள் விளையக்கூடிய இடம், பெப்பர், மிளகு, காபி, இப்படி பல வகைகள் கொஞ்சம் கொஞ்சமா இருந்தாலும் பழங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த இடம். அதனாலதான் தேன் அங்க அதிகமா
0: இருந்த தேன் கரடி,
1: அதே போல தேன் கரடிங்கிறாங்க. தேனில் உரிய பழா அப்படின்னு சொல்லி இலக்கியத்துல நம்ம படிப்போம். அதனால அந்த தேன் கொல்லிமலை தேன்ல, கொல்லிமலையில விளையக்கூடிய ஒரு பலாப்பழத்தை எடுத்து போட்டு அங்க உள்ள வாழைப்பழத்தை மலை வாழை கொண்டு போய் போட்டு இன்னும் மாம்பழத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோமா, முக்கணியில் சிறந்தது.
0: ரொம்ப அருமையா ஒரு சுவை சொல்றீங்க. கொல்லிமலை வந்து நிச்சயமா பாக்காதவங்க அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு மலை வாசஸ்தலம், அருமையான காடுகள். அங்க போகும்போது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கவனம், நாம எப்படி போகும்போது அது எப்படி இருந்ததோ வரும்போதும் அதே மாதிரி விட்டுட்டு வர்றது சிறப்பு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வனம் நமது வளம். வன மகோத்சவ வார சிறப்பு தொடரில் கொல்லிமலை வனம் குறித்த தகவல்களோடு நம்மோடு இணைந்திருந்தார் தாவரவியல் விஞ்ஞானி முனைவர் கே கந்தவேல் அவர்கள். அமைப்பில் உதவி அதிபதி, அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேர்களே, உங்கள் நினைவிற்கு 8:30 மணிக்கு இதே ராகத்தில் புதிய பாடல்கள்லாம் கேட்கலாம். நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எதுவாக இருந்தாலும் 2018 ஆண்டுக்கு அப்புறம் வெளியான பாடல்களாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். எங்களுடைய வாட்ஸ்அப் செயலி என்ன நோட் பண்ணிக்கோங்க, 9385461021. இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் பெயரோடு உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் நீங்கள் அனுப்பலாம். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் ஷகுன் சோப்ரா.

0: ராகம் கேட்க போறோம். இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மற்றும் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருப்பது
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: உங்கள் நவனிதா சில்க்ஸின் ஆடி புதுசு, சேவிங்ஸ் மவுசு. புதிய கலெக்ஷன்கள் அதிரடி தள்ளுபடி, 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட், காம்போ ஆஃபர்ஸ், ஆடியின் கம்ப்ளீட் ஷாப்பிங் பேக்கேஜ் நம்ம நவனிதா சில்க்ஸ்ல. நவனிதா சில்க்ஸ், ஹோலிகிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், ஃபோர்த் ஸ்டேஷன் ரோட், திருச்சி.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

ஒரு திரைப்படம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கிய கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாயகனோ நாயகியோ ஏன் ஒரு வில்லன் கூட இருப்பார். ஆனா நிஜமான முக்கிய கதாபாத்திரம் எது அப்படின்னா அந்த திரைப்படத்துடைய இசைதான். சந்தோஷமான ஒரு சூழலா இருந்தாலும் வருத்தமான சூழலா இருந்தாலும் ஒரு சண்டை காட்சியா இருந்தாலுமே ஒரு காட்சிக்கு உயிரூட்டுவது இசைதான். அந்த நாட்கள் எல்லாம் திரைப்படம்லாம் இல்லாத சமயங்கள்ல மேடை நாடகங்கள் அப்படின்னு சொல்லி நடக்கும் இல்லையா, அப்படி இருக்கும்பொழுது முக்கியமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோட இசை கலைஞர்கள் வந்து பக்கத்திலே உட்கார்ந்துட்டு காட்சிக்கு ஏத்த மாதிரியே பின்னணி இசையெல்லாம் வாசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த காட்சியினுடைய வீரியம் மக்களை டக்குன்னு போய் சேரும். இசை இல்லாம ஒரு காட்சியை பார்க்கிறோம் அப்படின்னா அது காட்சியில ஜீவனே இல்லாத தேக மாதிரியே இருக்கும். இணைந்திருக்கிறோம் FM 102.1 நேர்களே, இது புதிய பாடல்கள் கேட்கக்கூடிய நேரம் இதய ராகமாய். நிகழ்ச்சியோட முதல் பாடலை கேட்டிருக்காங்க பட்டாளம் ரமேஷ், ஜெயந்தி, தாராசுரம், கைலாசம், மலைக்குட்டிப்பட்டி சண்முகம் எல்லாரும் இவங்க கூட சேர்ந்து குப்பரடிப்பட்டியிலேருந்து குருசாமி, செல்வி, சூர்யா, தினேஷ் இவங்க கேட்டிருக்கூடிய பாட்டு சின்ன சின்ன கண்கள் கோட் படத்துலேருந்து.

0: அன்பர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட்.

0: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
0: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
4: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: 8:40 இணைந்திருக்கிறோம் FM ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கோம். இதே ராகத்துல புதிய பாடல்கள். இனி தனக்கு பிடிச்ச பாடலா கடைக்குட்டி சிங்கம் படத்துல இருந்து இந்த பாடலை கேட்டிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் பெருமாக்கநல்லூர் சார்லஸ் இசபெல்லா ஜோன்ஸ், பிரின்சியா எமல்சன் ஆகியோர் அவங்க கேட்ட பாடலை நாமளும் அவங்களோட சேர்ந்து கேட்கலாமா?

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
0: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: ஒரு மரம் ஒரு உயிர், இன்று நட்ட சிறுகன்று நாளை தரும் பெருநன்று. கைகள் இணைந்து மரம் நடுவோம், காலம் போற்றும் செயல் புரிவோம், பசுமை நிறைந்த பாரதத்தை பாரம்பரியமாய் காத்திடுவோம். வன வார விழா சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைய வசந்த அழைப்பு காலை 9 மணிக்கு மரங்கள் ஆர்வலர் பி தாமஸ் அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறாங்க. நேயர்களே, உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய சந்தேகங்கள், இது எல்லாத்தையும்

நீங்க தெரிவிக்கிறதுக்கு நீங்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண் 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோட 246-102-1 மற்றொரு எண் 240-102-1. இந்த இரண்டு எண்ணுமே கிடைக்கலாம், கவலைப்படாதீங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் செயலி எண் 938-546-102-1 இந்த நம்பருக்கு நீங்க உங்களுடைய மெசேஜ் அனுப்பலாம். நேர்களை கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதே ராகத்துல புதிய பாடல்கள்லாம். இனி வரக்கூடிய பாடல் வித் லவ். இந்த படத்துல இருந்து இந்த பாடலை கேட்டிருக்காங்க ஜெனிஃபர் வினோத் கருடாக்ஷத் பட்டுக்கோட்டையிலிருந்து. இவங்களோட சேர்ந்து நாமளும் இந்த பாடலை கேட்கலாமா?

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: நேர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கா சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
4: சைபால்.
5: ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ஒரு குரு. அவர் தொடர்ந்து தியான

0: கூட்டங்கள் நடத்துவார். அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக பல ஊர்களிலிருந்து சீடர்கள் நிறைய பேர் வருவாங்க போவாங்க. ஒரு நாள் அங்கே கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் சீடர்களில் ஒருத்தன் என்னத்தையே திருடி விட்டான். மற்ற சீடர்கள் அதை கவனிச்சுட்டாங்க, இவன் ஆப்பிட்டுக்கிட்டான். கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு இவன் திருடின விஷயத்தை அந்த பெரியவர்கிட்ட போய் சொன்னாங்களாம். அவர் கவனத்துக்கு கொண்டுக்கிட்டு போனாங்க. ஆனால் அவர் இதை காதலே போட்டுக்கல, கண்டுக்கவே இல்லை. போய் சொன்ன சீடர்களுக்கெல்லாம் ஏமாத்தமாக போயிட்டுது. என்ன இது, இவ்வளவு தூரம் நாம் கண்டுபிடிச்சி போய் சொல்கிறோம், அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இருந்தாலும் அதை பற்றி ஒன்றுமே சொல்லிக்கல, பேசாமல் இருந்துட்டாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு, அதே ஆள் மறுபடியும் ஒரு திருட்டில் மாட்டிக்கிட்டான். சீடர்கள் மறுபடியும் அந்த குருக்கிட்ட விஷயத்தை சொன்னாங்க. அவர் அப்பவும் வழக்கம் போல் சும்மாவே இருந்துட்டார். இவர் இப்படி இருக்கிறத பார்த்ததும் அந்த சீடர்களுக்கு கோபம் வந்துட்டுது. உடனே அந்த சீடர்கள்லாம் ஒன்று கூடி பேசினாங்களாம். எல்லாருமா சேர்ந்து ஒரு விண்ணப்பம் தயார் பண்ணாங்க. அதை குருநாதர்கிட்ட கொண்டுட்டு போய் கொடுத்தாங்க. அந்த விண்ணப்பத்தில் இவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க தெரியுமா? குருநாதர் அவர்களே, உடனே திருடனவன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் அப்படி அவனை இங்கே சேர்க்கக்கூடாது. நீங்கள் சேர்த்திங்கன்னா நாங்கள் இங்கே இருக்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிச்சுருவோம். அவனை வந்து இந்த மடத்தை விட்டே துரத்தி பண்ணணும். நீங்கள் அவனை வெளியில் அனுப்புங்க, இல்லைன்னா நாங்கள் அத்தனை பேரும் வெளியில் போயிடுறோம். இப்படி தான் அந்த விண்ணப்பத்தில் எழுதியிருக்கிறாங்க. குரு அந்த விண்ணப்பத்தை வாங்கி படித்து பார்த்தார். அதுக்கப்புறம் அதை எழுதின அத்தனை பேரையும் கூப்பிட்டார். எல்லோரும் இப்படி வாங்கன்னாரு, வந்தாங்க. இப்படி என் எதிரில் உட்காருங்கன்னார். உட்காந்தாங்க. அப்புறம் சொன்னார், இதை பாருப்பா, நீங்கள் எல்லோரும் புத்திசாலிகள். உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது நல்லா தெரியும். நீங்கள் மேற்கொண்டு ஏதாவது படிக்கணும்னு நினச்சா வேறு எங்கே வேணும்னாலும் போகலாம். அதுக்கு நான் தடை சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களால் குற்றம் சாட்டப்பட்ட அவன் இருக்கானே, அவன் எப்படின்னா அவனுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறதெல்லாம் தெரியாது. அதனால தான் திருடுறான். நீங்கள் சொல்கிறது மாதிரி அவனை அடித்து துரத்தி விடுறோம்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு எப்படி நல்லது கெட்டது தெரியும்? அவனுக்கு அதை யார் சொல்லி கொடுக்கறது? அதனால் இங்கேயே இருக்கட்டும், அதுதான் சரி. இதுக்காக நீங்கள் எல்லோரும் என்னை விட்டுட்டு போனாலும் சரி, அவனை நான் விரட்ட மாட்டேன் அப்படின்னு விட்டாரான். இவ்வளவையும் திருடனை அந்த சீடன் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். அவன் கண்களில் கண்ணீர். அப்படியே எழுந்திரிச்சு வந்தான். குரு காலில் விழுந்தான். அவன் கண்ணீரில் அவனது தீமை கழுவப்பட்டது அப்படிம்பாங்க. அதாவது சீடர்களுக்கு அந்த குருவோட பெருமை அப்போ தான் புரிஞ்சுதான். ஒரு நல்ல ஆசிரியர் இருக்காருன்னு வச்சுங்க, நல்லா படிக்கிற பையனுக்கு தான் பாடம் சொல்லி கொடுப்பேன்னா அது என்ன பெரிய விஷயமா? மோசமாக படிக்கிறவனையும் மாற்றி காட்டுறேங்கிறது தான் பெருமை. இந்த காலத்து குரு ஒருத்தர் ஒரு ஆசிரமம் வச்சு நடத்திக்கிட்டு வந்தார். நிறைய பேர் தினம் வருவாங்க போவாங்க. ஒரு நாள் ஒருத்தன் வந்தான். அந்த குரு முன்னாடி போய் நின்னான். ஐயா, என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக்கணும்னா. அந்த குரு நிமிந்து பார்த்தார். உன்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டார். ஐயா, உங்ககிட்ட கொஞ்ச நாள் இருந்தேன்னா நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கலாம், அதுக்கப்புறம் வெளியில் போய் ஒரு நல்ல தொழில் தொடங்கி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிறது தான் என்னோடய நோக்கம் அப்படின்னா. நீ சொல்கிறது சரி, ஆனால் உன்னால் இங்கே நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்க முடியலேன்னு வச்சுக்கோ, அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார் அவர். அப்படி ஆச்சுன்னா என்ன, உங்களை மாதிரியே ஒரு ஆசிரமம் ஆரம்பித்து அதுக்கு குருவாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு நானும்.
1: நேயர்களது வரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
7: இதே ராகத்துடைய நிறைவு பாடலை கேட்டிருக்காங்க. கொழுங்கொண்டான் பழனிவட்டத்திலிருந்து ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காரு. இவரோட சேர்ந்து பெரம்பலூர் ராபின்சன், ரூபா, ரித்தின், ரெனிடா, ஜோசப், சசி, ஜூலி, பாக்கியராஜ் இவங்களும் கேட்டிருக்காங்க இந்த பாடலை. எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களை இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சோம் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இதய ராகம். இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மற்றும் இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வழங்கி கொண்டிருப்பது
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நமது எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு இருக்கோம் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும். தொடர்ந்து வரப்போறது வசந்த அழைப்புல வன வார விழா சிறப்பு நிகழ்ச்சியா மரங்கள் ஆர்வலர் பி தாமஸ் அவங்க நேரலையில பங்கேற்க போறாங்க. நேர்களை நீங்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோட 246-102-1 மற்றொரு 240-102-1 எங்களுடைய வாட்ஸ்அப் செயலி எண்ணும் நோட் பண்ணிக்கோங்க 938-546-102-1. நிகழ்ச்சியில இணையத்துக்கு முன்னாடி இப்ப மணி 9 கேட்கலாம். இனி

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். இந்தியா ஜப்பான் நாடுகள் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இம்மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் தக்காய்ச்சியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இதனிடையே ஜப்பான் பிரதமருடன் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்க தாம் ஆவலுடன் இருப்பதாகவும், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டுவது குறித்த ஆலோசனை இடம்பெறவுள்ளதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று தொடங்குகிறது. முதல் கட்டமாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டம் இடம்பெறுகிறது. துறை சார்ந்த அமைச்சர்கள், செயலாளர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுதும் தனித் தேர்வர்களுக்கு தேர்வு கூட அனுமதி சீட்டு இன்று முதல் வழங்கப்பட உள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. மாணாக்கர் தேர்வுக்கூட அனுமதி சீட்டை dge.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரை வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஆடிப்பருவத்தில் பயிரிடப்படுவதற்கான உளுந்து பயிர்கள் கையிருப்பில் உள்ளதாக மாவட்ட வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் வறண்ட சூழலை சாதகமாக்கி பாலைவன பயிரான பேரீட்சியை விவசாயி ஒருவர் சாகுபடி செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தருமபுரியில் பரி, மஸ்தூர் மற்றும் நூர் உள்ளிட்ட 37 வகையான பேரீச்சை ரகங்களை கிருஷ்ணாபுரத்தை சார்ந்த நிஜாமுதீன் தனது 15 ஏக்கர் விவசாய நிலத்தில் பயிரிட்டுள்ளார். புதிய வரவான நூர் ரகம் ஒரு மரத்திற்கு 100 கிலோ முதல் 150 கிலோ வரை மகசூல் தருவதாக விவசாயி தெரிவிக்கிறார். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: இமயமலையில் பனிலிங்கத்தை தரிசிக்கும் ஸ்ரீ அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியது. ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா இப்பயணத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். 57 நாட்கள் நடைபெறும் இந்த வருடாந்திர யாத்திரை அனந்தநாக் மாவட்டத்தில் உள்ள 48 கிலோமீட்டர் நீளமுள்ள நுன்வான் பகல்காம் வழித்தடம் மற்றும் கந்தர்பால் மாவட்டத்தில் உள்ள 14 கிலோமீட்டர் நீளமுள்ள பால்டால் வழித்தடம் வழியாக நடைபெறும். அகமதாபாத்தில் நடைபெறும் உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று மாலை கத்தாரை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.
2: மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் ஆணையத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: திருச்சி FM ரெயின்போ 102.1 இது வசந்த அழைப்பு. இன்னைக்கு வன வார விழா சிறப்பு நிகழ்ச்சியை கேட்க போறோம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில மரங்கள் ஆர்வலர் பி தாமஸ் அவர்கள் நேரலையில நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. நேர்களே, இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை நீங்க கேட்க 0431 240 1 240 6 1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் வரலாம். இல்லனா 938 546 1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு குறுஞ்செய்தியாகவும் நீங்க அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்த கு அடைக்கலராஜ் அவர்கள்.
5: நன்றி கண்மணி. வணக்கம் நேயர்களே, இன்றைய வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்து கொண்டு இந்த வனவார விழாவை எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு நம்மளுக்கு சில ஆலோசனைகளை தருவதற்காக நம்மோட அரங்கத்தில் இருக்காங்க பி தாமஸ் ஐயா. ஐயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் நம்ம ஊருக்கும் பக்கத்தில் குளித்தலை இருக்கு. குளித்தலை தண்ணீர் பள்ளியை சேர்ந்தவர் தான். இங்கே நம்ம செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் தான் வந்து கணிதம் படிச்சிருக்காரு இளங்கலை. பிறகு பிஎஸ்என்எல்ல ஒரு 40 வருடம் பணியாற்றிட்டு இப்போ ஓய்வு பெற்றுட்டு மரங்களோட ஜாலியாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த முழுக்க முழுக்க அவருடைய சிந்தனை முழுக்க மரந்தான். என்னென்னா ஐயா கூட இப்போ இது வரைக்கும் ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருக்கோம் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி.

என்னன்னா மரத்துக்கு சைக்காலஜி இருக்கு அப்படின்றாரு. அது வந்து புரிஞ்சுக்குமா நம்ம எப்படிலாம் நடந்துக்கிறோம், அந்த மண், அந்த சூழ்நிலை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கும் அப்படின்றாரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அவர் அவர் கூட பேச பேச அந்த மாதிரி தொடர்ந்து மரங்களோட பயணித்து கொண்டே இருக்கிறாரு. அப்புறம் இது வரைக்கும் ஒரு 2 மாநில விருதுகள் வாங்கியிருக்காரு, 2 மாவட்ட அளவில் விருதுகள் பெற்றிருக்காரு. அவர் தான் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. சரி, இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டா இன்னும் கொஞ்சம் கேட்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா, நட்சத்திர மரங்கள்லாம் என்ன, உங்கள் நட்சத்திரத்துக்கு என்ன மரம்னு தெரிஞ்சுக்கிறதுனாலும் ஐயாட்ட கேட்கலாம். ஸ்தல விருட்சங்கள், தமிழ்நாட்டினுடைய முக்கிய மரங்கள், வருமானம் தரக்கூடிய மரங்கள், இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான, திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய அபூர்வமான மரங்கள் உங்கள் பக்கத்திலே இருக்கும், நீங்கள் அந்த மரத்தை கவனிச்சிருக்க மாட்டீங்க, அந்த மரம் என்ன மரம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய இந்த திருச்சியை சுற்றி

0: என்ன மரம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய இந்த திருச்சியை சுற்றி நிறைய மரங்கள், அபூர்வ மரங்கள் எங்கெங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு. அப்புறம் மண்ணுக்கேற்ற மரங்கள், மரக்கன்னா எப்படி நடணும், அதுக்கு ஒரு ஒரு பெரிய ப்ராசஸ் சொல்கிறேன். நம்ம வந்து மரத்தை வாங்கக்கூடாது, அப்படியே வைக்கிறது இல்லை. அது வந்து அதில் என்ன மண் இருக்குது, அதை எப்போ வைக்கணும், அந்த மண் அந்த பூமியை எப்படி ஆற்றணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வசந்த் தலைப்பு நிகழ்ச்சியில். அதனால் ஐயாவை வந்து இந்த நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வணக்கம்.
1: வணக்கம்
0: ஐயா. இந்த வனவார விழா அப்படின்னு இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் வாரத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்னங்கிறத சொல்லுங்க.
1: அதாவது இப்போ தான் காற்று ஆரம்பிக்குது, ஆடி மாதம் காற்று ஆரம்பிக்குது. ஆடி மாதம் காற்று ஆரம்பிக்கிற வெயில் கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். வெயில் கம்மியாயிடுச்சுனாக்கா உங்களுக்கு வந்து அடுத்தது ஒன்று ரெண்டு மழை பெய்யும். அந்த ஒன்று ரெண்டு மழைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் நல்ல மழை இருக்கும். அப்போ இப்போ மரக்கன்று நட்டு வச்சோம்னாக்கா என்னாச்சுனாக்கா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம், மழை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் ஐப்பசி மாதம் வந்த பிறகு பார்த்திங்கனாக்கா மழை வந்து அப்படின்னாக்கா வந்துருச்சுனாக்கா மரங்கள் வந்து நல்லாவே வேர் பிடிச்சிரும். வேர் பிடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா அடுத்த பனிகாலம், பனிகாலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு ரொம்ப சப்போர்ட் ரொம்ப கம்மியாக இருக்கலாம். ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம மரத்தை வளர்த்துட்டாவே மரம் தன்னால் வந்து வளர்ந்துடும். அதனால தான் இந்த ஆடி மாதத்தை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து இதை வந்து பண்ணுறோம். நம்ம மரம் நடுவிடாக பண்ணுறோம் நம்ம.
0: அது சிறப்புங்க ஐயா. இந்த மரம் வந்து எப்படி நடணும்னு, ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க ஒரு கண்ணை கொண்டாந்து அப்படியே வச்சுட்டா அது வர்றது கொஞ்சம் சிரமம் காப்பாற்றலை. ஆனால் நீங்கள் அதுக்கு பல தயாரிப்பு முறைகள்லாம் சொல்கிறீங்க, ஏன் எப்படி நடணுங்கிறத சொல்லிடுங்க. இந்த நேரம்
1: அது நம்ம மரம் நடணும்னாக்க எப்போதுமே மூணு அடி நீளம், மூணு அடி அகலம், மூணு அடி ஆழம் குழியை தோண்டிட்டு நல்ல ஒரு மாதம் வரைக்கும் நமக்கு வந்து அப்படின்னாக்கா அந்த குழி ஆறணும்.
0: ஏன்னா மூடிடுமேங்க, நீங்கள் சொல்கிற ஒரு மாதம் காலம் விட்டால் மூடிடுமே.
1: இல்லை மூடுனா மூடுனால் நல்லது, மண் லூஸ் ஆகிலாம் நமக்கு வேணும். அப்போ வந்து செத்த குப்பை எல்லாத்தையும் போட்டு அதை மூடிட்டு அதுக்கப்புறம் அப்படின்னாக்கா நம்ம வந்து அப்படின்னா மரக்கன்று நட்டோம்னாக்க மரக்கன்று வேர் பிடிச்சி ஒரு வருஷம் வரைக்கும் அது வேர் பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து மண் லூஸாக இருந்தால் தான் அது வந்து வேர் பிடிக்கும். லூஸாக இருந்து வேர் பிடிச்சிருச்சுனாக்கா அதுக்கப்புறம் வந்து இப்படி இப்போ நீங்கள் அவசரமாக நீங்கள் நடணும் அப்படின்னாக்கா அந்த குழியை தோண்டின பிறகு அந்த குழி நும்புற வரைக்கும் தண்ணியை ஊற்றிக்கிட்டேனாக்கா அந்த உள்ளார இருக்க வெப்பம் வந்து குறையும். உள்ளார இருக்க வெப்பம் குறைஞ்சிச்சுனாக்கா வேர் வந்து அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியாக போகும், வேர் வந்து அப்படின்னாக்கா பாதிக்காது. இல்லாட்டா நம்ம அவசர அவசரமாக வச்சோம்னாவே வந்து பூமியில் இருக்க சூடு வந்து அதை வந்து அப்படின்னாக்கா வேரை பாதித்து மரத்துக்கு சாப்பிடிச்சிடும்.
0: ஓ, அதனால் வந்து இந்த மாதிரியான
1: தயாரிப்பு முறைகள் கண்டிப்பாக வேணும் நமக்கு.
0: சரிங்க சரிங்க ஐயா. இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த அந்த வேர்கள் வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா அந்த தாவரத்தில் விதவிதமாக வேர்கள் இருக்குது, அந்த வேர்களை பற்றி சொல்லுங்களேன்.
1: வேர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா தாவரத்தோட அஸ்திவாரம். மரம் நிற்கிறதுக்கு காரணமே வேர்கள். நம்ம வந்து கட்டடத்துக்கு எப்படி அஸ்திவாரம் மாதிரி மரத்துக்கு வந்து வேர்கள் அஸ்திவாரம். அந்த வேர்கள் பார்த்திங்கனாக்கா நமக்கு தெரிஞ்சது ஆணி வேர் சல்லி வேர் ரெண்டு வேர் தான் நமக்கு தெரியும். ஆணி வேர் வந்து அப்படின்னாக்கா நேராக பூமியில் போய் மழையை வந்து என்ன சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு என்னன்னாக்கா ஆழமாக போகும். சல்லி வேர் வந்து அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அப்படின்னா மழை நீரை சேகரித்து வைக்கும், மழை நீரை சேகரித்து வச்சும் புயல் காற்று எல்லாமே தாங்கும். இந்த நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆணி வேர் எதில் இருக்குன்னா விதை போட்டு முளைக்க வைக்கிற மரக்கன்றுகளுக்கு மட்டும்தான் ஆணி வேர் இருக்கும். நீங்கள் வந்து போத்து நட்டுவோ அல்ல பிடிக்கலனாக்கா ஏர்ல ஏறிங்கோ கிராஃப்டிங்கோ பண்ணிங்கன்னா அதில் சல்லி வேர் மட்டும்தான் இருக்கும். அதனால் பெரும்பாலும் விதை போட்டு முளைக்க வச்ச மரக்கன்றுகளை வாங்கி வைங்க. அப்போ தான் காற்று புயல் மழை எதாக இருந்தாலும் தாங்கும். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்லே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன தாங்கு வேர்கள் இருக்கும். தாங்கு வேர்கள் தாடை மரம், அந்த தாடை மரம் அந்த காலத்தில் வாக்கியா ஓரத்துலலாம் நிறைய தாடை மரங்கள் இருந்துச்சு. இப்போ தாடை மரம் ஒழிஞ்சு போச்சு. அந்த தாடை மரம் வேர்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா தாடை மரத்தை தாங்கி பிடிக்கிறதுக்காக வேர்களை விட்டு பூமியோட சப்போர்ட்டில் அது நிற்கும். அந்த தாங்கு வேர்கள் அந்த தாடை வேர்களைத்தான் அந்த காலத்தில் நம்ம வீடுகளில் வந்து மண் செவத்தில் சுண்ணாம்படிக்க ப்ரஷ்ஷாக பயன்படுத்தினாங்க அந்த தாங்கு வேர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
0: அது வந்து இந்த பனைமரத்தினுடைய அந்த இது இல்லைங்க அந்த நுங்கு வரும்ல.
1: ஆமாம்,
0: அந்த தானேங்க பண இது சுண்ணாம்படிக்க
1: அது அது வந்து கிடைக்காதவங்க. இது வந்து ஆற்று ஓரத்தில் இருக்கவங்களுக்கு தாடை மரம் தான் ஈஸி. அந்த வேரை வந்து அப்படின்னாக்க நுனியை வந்து ப்ரஷ் மாதிரி மாற்றி அதை வந்து சுண்ணாம்படிக்க மண் சோத்துக்கு சுண்ணாம்படிக்க பயன்படுத்தாங்க பொங்கல் சமயத்தில் எல்லாத்தையும்.
0: அதுக்கப்புறம் இதை கேட்டுட்டு ஆகா இதெல்லாம் விட்டுட்டோமே, இப்போ என்னென்னமோ டிஸ்டம்பர் என்னென்னமோ வாங்கி அடிக்கிறமே.
1: தாடை மரமே காணா போயிடுச்சு இப்போ அந்த அளவுக்கு போயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மரத்துக்கு வந்து விடுதுகள், ஆலமரத்துக்கு விடுதுகள். அந்த ஆழ விழுதுகள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மரம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் ஆழ விழுதுகள் தாங்கி நிற்கும். அது ஆழ விழுதுகள் தாங்கி இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆகாயத்திலேருந்து விடுற வேர்களில் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா வஞ்சிக்கொடிக்கு

0: இந்த தன்மை உண்டு. ஆகாயத்துலேருந்து வேறு விட்டு நீங்கள் வஞ்சிக் கொடியை நீங்கள் 10 மாடிக்கு மேலே நீங்கள் வச்சிக்கினா, ஒரு சின்ன துண்டு வஞ்சிக் கொடியை வச்சுக்கிட்டிங்கனாவே அது என்ன பண்ணும், அங்கேருந்து நூல் அளவுக்கு வேரை விட்டு கீழே விட்டு தரையை விட்டு பிடிக்கும். அதுக்கு தான் அதுக்கு பேர் சாகாமூலிகைன்னு பேர். அது வந்து அதுக்கப்புறம் முட்டு வேர்கள். முட்டு வேர்கள்னால் வயசான மரங்களுக்கு என்ன பண்ணுவோம்னாக்க, உயரமாக நிற்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், சப்போர்ட்டிங் என்ன ரூட்டு தான் வந்து முட்டு வேர்கள். சொல்லணும்னாக்கா இபிலையும் சரி டெலிஃபோன்லையும் சரி லைன் இழுக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுவாங்க, அந்த லைனுக்கு சாயாமல் இருக்கிறதுக்காக ஒரு இதாக பண்ணுவாங்க, ஸ்டேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இது வந்து மரம் இயற்கையாகவே அது என்ன பண்ணும், மரத்தை முட்டு கொடுத்து நிற்கிறதுனால முட்டு வேர்கள். ஏன்னா அலையாத்தி காடுகளில் இருக்க வேர்கள் என்னன்னாக்கா மூச்சு வேர்கள். அது என்ன பண்ணுவோம்னாக்கா மரத்துக்கு வேண்டியான காற்றை வந்து எப்படின்னாக்கா வேர்கள், அதாவது தண்ணிக்கு மேலே தான் அந்த மூச்சு வேர்கள் நிற்கும். அந்த தண்ணிக்கு வேரில் இருக்க மூச்சு வேர்கள் அந்த மூச்சை சுவாசித்து மரத்துக்கு கொடுக்கும். ஏன்னா இந்த மாதிரி வேர்கள்லேயே நிறைய வகைகள் இருக்குது, ஆனால் வேர்களை பற்றியான ஆராய்ச்சிகள் ரொம்ப கம்மி. என்னன்னே தெரில, அது நிறைய வேர்கள் பற்றி ஆராய்ச்சிகள் தேவைப்படுது இந்த காலத்தில்.
1: சரிங்க, சிறப்பு, அழகாக சொன்னீங்க. அதே போல் இந்த பூக்கள் தான் வந்து நல்ல விதைகளை நம்மளுக்கு தருது, அதன் மூலமாக தான் அடுத்த சந்ததி உருவாகுது. அந்த பூக்கள் ஏன் வந்து முக்கியம், அதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க.
0: அது பூக்கள் வந்து அப்படின்னாக்க என்ன, அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறதுக்காக என்ன பண்ணோன்னாக்க தேனி அதுக்கப்புறம் பூச்சிகள் இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக, கலர் கலராக விதவிதமாக டிசைன் டிசைனாக அட்ராக்ட் பண்ணுறதுக்காக மகரந்த சேர்க்கை ஏற்படணும். இதுக்காக தான் பூக்கள் வந்து இருக்குது. அதுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்லாம் கொடுக்குது, தான் தேன் கொடுக்குது, ரிட்டர்ன் கிஃப்ட்டு தேனாக கொடுக்குது. ஆனால் அந்த பூக்கள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா 3 வகை பூக்கள் இருக்குது. ஒன்றுனாக்க பைசெக்சுவல். பைசெக்சுவல்னாக்க ஒரே பூவில் ஆண் மகரந்தமும் பெண் மகரந்தமும் இருக்கும், அங்கே வந்து காற்றடிச்சாவே அப்படின்னாக்கா மகரந்த சேர்க்கை நடந்துடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க என்ன, மோனோசியஸ். மோனோசியஸ் அப்படின்னாக்கா ஆண் பூவும் பெண் பூவும் தனித்தனியாக ஒரே மரத்தில் இருக்கும். இதுக்கும் அவ்வளோ ஒன்று பெரிய ஒரு ஆபத்து கிடையாது. பூச்சிகள் வந்து உட்காந்து பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் உட்காந்து அது மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு கனிகள் பூக்கள் கனிகள் உருவாகும், விதைகள் உருவாகும். இன்னொரு மோசம் ஆபத்தான ஒன்றுனாக்கா என்னன்னாக்கா டயோசியஸ். ஆண் பூ தனி மரத்துலேயும் பெண் பூ தனி மரத்துலேயும் பூக்கும். அப்போ என்னாச்சுன்னா மகரந்த சேர்க்கை ஏற்பட வந்து அப்படின்னாக்கா, அதனால தான் இதை பண்ணணும். இந்த மாதிரி மரங்களை வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா ஒரு 5 மரங்கள் 10 மரங்கள் கூட்டமாக நடணும். இப்போ ஒன்றும் இல்லை, பேரிச்சை மரம் அப்படின்னு சொல்லி ஒரு மரம் இருக்குது.
1: ஆமாம், இப்போ கூட நியூஸில்
0: சொன்னாங்கல்ல, அதனால் அது ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அந்த பேரிச்சை மரத்துக்கு அப்படின்னாக்கா ஆண் பூ தனி மரத்தில், பனை மரமும் அதே மாதிரி தான், ஆண் பூ தனி மரத்துலேயும் பெண் பூ தனி மரத்துலேயும் தான் பூக்கும். பூக்கும் அப்போ என்னாச்சு, இதில் வந்து என்ன, அதுக்கு வந்து மகரந்த சேர்க்கையோட மேனுவல் பாலினேஷன், அதாவது மனிதர்கள் வந்து அப்படின்னாக்க ஆண் பூவில் இருக்க மகரந்தத்தை எடுத்து மரத்து மேலே ஏறி பெண் பூவில் இருக்க மகரந்தத்தை மகரந்த சேர்க்கை பண்ணுவோம், மேனுவல் பாலினேஷன். ஏன்னா அதே மாதிரி நம்மளுடைய இது இருக்குல்ல, தமிழ்நாட்டு மலர்
1: செங்காந்தல்
0: மலர், செங்காந்தல் மலரும் அதே மாதிரி தான் மேனுவல் பாலினேஷன் தான் பண்ணி நீங்கள் வந்து அப்படின்னாக்க அதோட விதையை உருவாக்க முடியும்.
1: ஓ சரிங்க சரிங்க ஐயா, இப்போ நீங்கள் அழகாக சொன்னீங்க இந்த பூக்கள் வந்து 3 வகையான பூக்கள் இருக்குன்னு, இன்னும் வேறு ஏதாவது பூக்கள் இருக்கா?
0: இல்லை பூக்கள் கிடையாது. இதில் வந்து அப்படின்னாக்க இந்த இதில் வந்து கடவுள் என்ன படைச்சிருக்காருனாக்கா, ஏன்னா இந்த பைசெக்சுவல் இருக்குல்ல, ஒரே பூவில் மறந்த ஆண் மரம் பெண் மரங்களும் 95% இருக்குது, அதனால் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி ஆண் பூக்கள் தனியாகவும் பெண் பூக்கள் தனியாகவும் ஒரே மரத்தில் பூக்கிறது 5%.
1: சரிங்க,
0: மீதி இருக்க 5% தான் ஆண் பூக்கள் தனி மரத்துலேயும் பெண் பூக்கள் தனி மரத்துலேயும் பூக்கிறது, அது 5%. இந்த கடைசி 5%க்கு தான் டயோசியஸ் இந்த மரங்களை தான் நம்ம அக்கறை எடுத்து கொஞ்சம் எடுத்து வளர்த்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணுறோம். இதை கண்டுபிடிச்சி செய்யணும் நம்ம எல்லாம்.
1: கட்டாயமாக அதிசய மரம் தான். ஐயா நம்ம ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பேசலாம்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
5: உங்கள் நவனிதா செல்ஸ் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுசு 50 பைசா ஆடி மேஜிக் சேல். தினமும் முதல் 100 வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் வெறும் 50 பைசா செலுத்தி ஆண்ட்ரையா சர்ப்ரைஸ்.

0: Dress wear of the day were pictures in alarm. Navani Tassels, Holy Cross College Bus Stop, 4th Station Road, Tiruchi.
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியை கேட்டணிச்சிருக்கோம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: வசந்த அழைப்பு நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வன வார விழா சிறப்பு நிகழ்ச்சியா மரங்களோட சிறப்புகளை தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். நேர்களே, இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்க 0431-240-101, 246-102-1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையும், இல்லைன்னா 938-546-102-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பி வைக்கலாம். இப்ப வாங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கலாம்.
6: ஐயா, இப்போ நான் ஒரே கேள்வி கேட்கணும்னு இருக்கேன். என்னென்னா, அந்த இந்த பறவைகள் வந்து சாப்பிட்டுட்டு அவங்க போடக்கூடிய எச்சத்திலேருந்து வரக்கூடிய, இல்லைன்னா யானைகள் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரியான விலங்குகள் போடக்கூடிய எச்சத்திலேருந்து தான் நல்லா வரும் மரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு, அது அதை பற்றியான,
7: அதாவது விதைகள் வந்து எப்போதுமே ஏன்னா அந்த ப்ராசஸிங் அப்படின்னாக்கா நம்ம ப்ராசஸிங்கோட பறவைகள் விலங்குகளில் இருக்க ஜீரண பாதையில் வரும்போது அது வந்து நல்ல ப்ராசஸ் ஆகி என்னாக்க விதைகள் கீழே உழுகிறப்ப 100% ஜெர்மினேஷன். நம்ம இதை பார்த்திங்கனாக்கா வேப்பம்பழத்தை வந்து காக்கா சாப்பிட்டு போடும். காக்கா சாப்பிட்டு போட்டப்போ அது எப்படின்னா காக்கா முத்துன்னு வாங்க. ஏன்னா அந்த காக்கா முத்துக்கு ஸ்பெஷல் ரேட், ஏன்னா நல்ல 100% ஜெர்மினேஷன். மற்ற விதைகளை விட அது 100%. இப்போ ஜெர்மினேஷன்னாவே எப்போதுமே முளைப்புத்தன்மை எப்போதுமே பார்த்திங்கன்னா விதைகளுக்கு 20%-60% வரைக்கும் தான், அதுக்கு மேலெலாம் முளைக்காது. ஏன்னா ஆனால் இந்த விலங்குகள் பறவைகள் போகிறது 100% முளைக்கும். அதனால் பார்த்திங்கன்னாக்கா இந்த விலங்குகள் பறவைகள் இல்லாட்டினாக்க நம்ம காடுகள் கிடையாது.
6: அதாவது
7: அந்த விதைகளை பத்தி முளைப்புத்தன்மையை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அதை, அதாவது எப்படின்னாக்கா அந்த ஜீரண பாதையில டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கு. டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட், அதாவது அவங்க விதை உணவை ஜீரணி பண்ணுறதுக்காக, அந்த உணவை ஜீரணம் பண்ணுறதுக்காக என்ன வச்சுன்னா இந்த காக்கா பழத்தை சதைகளை வந்து அதை எடுத்து ஜீரணம் பண்ணிக்கணும். கொட்டையை வந்து அந்த டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிடில் வந்து அது வந்து ப்ராசஸ் ஆகி வர்றப்ப கண்டிப்பாக அது முளைக்கும்.
6: சரி, இல்லையா? சரிங்க, சிறப்பு. ஐயோ, நேர் ஒரு இணைப்பு.
7: ஆமாம்,
6: வணக்கம் ஐயா. வணக்கம், இணைப்பில்
8: சார். வணக்கம்.
6: வணக்கங்க.
8: பி தாமஸ் ஐயாட்ட நான் பி தாமஸ் ஏர்போர்ட் லூப்ரா பிளைண்ட் ஹோம் வந்து நான் அதோட கரசப்பன் பேசுறேன். லூப்ரா பிளைண்ட் ஹோம்
6: கேள்வியை கேளுங்க. சரிங்க, கேள்வியை கேளுங்க.
8: கூ அடக்கலராஜுக்கு நன்றி சார், உங்கள்ட்ட பேர் ரொம்ப சந்தோஷம். ஐயா, கேள்வி என்னன்னா, வீட்டு வந்து மரம் வளர்க்கணும் கட்டாயம், அப்போதான் மழை பெய்யும் அப்படின்னு நிறைய நம்ம ரேடியோ மூலியமாகவும் பல இடங்களையும் கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா வந்து ரொம்ப ஈஸியா எங்களுடைய 5 கட்டடத்துலயும் அரச மரம் ஆல மரம் வளருங்க. அதை வந்து எங்களால எடுக்க மனசே வரல. ஆனா அது வளர்த்திங்கன்னா 4 கோடி ரூபாய் பில்டிங்க வீணா போன அப்படின்னு இன்ஜினியர் சொல்றாரு வந்து பாத்துட்டு. ஆனா பெருசா வளர்ந்துருச்சுங்க, ஒரு ஆள் ஒரு 2 ஆள் உயரத்துக்கு வந்துருச்சு. இது எப்படி, இது எடுக்கலாமா வேண்டாமா? மனசு எடுக்க சங்கடமா இருக்கு. தாமஸ் ஐயா வந்து எனக்கு சரியான ஒரு தகவல் கொடுங்க.
6: வீட்டில் வளர்க்கலாமா, அதாவது அவர் கட்டடத்தில் வளர்க்கறத பத்தி பேசிட்டு இருக்காரு, மண்ணில் வளர்க்கறதுங்கிறதா முக்கியம்.
7: ஐயா, நீங்க என்ன பண்ணிருக்கணும்னாக்க, சின்ன கண்ணா, அதாவது பறவைகள் குடுந்து எச்சத்துல வந்து தான் அந்த அரச மரம் ஆலமரம்லாம் கட்டடங்களில் வளரும். நீங்க என்ன பண்ணிருக்கணும்னாக்க, கட்டடங்களை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாக்க அந்த அரசங்கன்னு ஆலங்கன்று வளர்க்குறப்ப அதை எடுத்து நீங்க தரையில வச்சிருந்தீங்கனாக்க இந்நேரம் இவ்வளோ பெரிய மரங்கள் கட்டடத்தையும் வீணாக்காது, உங்களுக்கு நிழலும் தரும், ஆக்சிஜனும் தந்திருக்கும். ஏன்னா இதை விட்டுட்டு தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற மாதிரி இப்போ வந்து இப்படின்னாக்க நீங்க கட்டடங்களை வந்து இப்படின்னா வளர்ந்துருச்சுன்னு சொல்றதுன்றது என்னன்னா எல்லாரும் இது பண்ற வேலை தான். என்னன்னாக்கா நம்ம கட்டடத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னாக்க அதில் வந்து என்ன வந்து இப்படின்னாக்க சேதாரம் ஏற்படும் அப்படின்னாக்கா இந்த ஆலமரம் அரச மரம் வந்துச்சுனாவே உங்களுக்கு வந்து நம்ம கட்டடத்துக்கு சேதம் வரத்தான் செய்யும்.
6: சரிங்களா? அதாவது என்னென்னா அந் இந்த மாதிரியான பார்க்கும்போது அந்த அதனோட உயிராற்றலை நினச்சி தான் இங்கே வியக்க வேண்டியதாக இருக்குது. என்னென்னா நம்ம நல்ல மண்ணில் நடணும்னு நினச்சி நடுறோம், அதுக்கு என்னென்னமோ ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுறோம், ஆனால் அதிலெல்லாம் வர மாட்டேன்.

0: இது அந்த மரம் ஒரு சில மரங்கள், ஆனால் அது பாருங்கள் ஒரு காங்கிரீட் கட்டடத்தில் வளருது. அடுத்து ஒரு
1: இதே ஒட்டி ஒரு கேள்வி இருக்கு, என்ன அப்படின்னாங்க, ஒரு வீட்டில இருந்து ஒரு வீட்டில் அஸ்திவாரத்துல இருந்து எவ்வளவு தொலைவில் மரங்களை வளர்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சீனிவாசன் ராம்ஜி நகர்.
0: பாருங்க,
2: இது அருமையான கேள்வி. இது அதாவது ஒரு வீட்டிலேருந்து எவ்வளோ தூரம்னாக்க, வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 10 அடி வரைக்கும் நீங்கள் மரங்கள் வளர்க்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேர்கள் வந்து கொஞ்சம்னாக்க அது வேர்களை விட்டுனாக்க கட்டடத்தை கொஞ்சம் ஆபத்து ஏற்படுறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால் சின்ன சின்ன மரங்கள், சிறு குறு மரங்களை வந்து நீங்கள் வீட்டை சுற்றி நடலாம். கொஞ்சம் பெரிய மரங்கள், அதாவது மீடியம் சைஸ் வளர மரங்கள் ஒரு 20 அடி தள்ளி நடலாம். நல்ல பெரிய மரங்கள் இருந்துச்சுனாக்கா 30 அடி தள்ளி நடலாம். அதாவது வீட்டுக்குள்ளார நீங்கள் வரணுன்னாக்கா குறு மரங்கள், அதாவது
0: ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லுங்க.
2: வந்து அப்படின்னாக்கா நம்ம செம்பருத்தி, அதுக்கப்புறம் அப்படின்னாக்கா இந்த மருதாணி, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அசோகபரம், இதெல்லாம் வந்து குறு மரங்கள். இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளார வளர்க்கலாம், ஒரு ஆபத்தும் வராது.
0: சரிங்க ஐயா, இப்போ முக்கியமாக என்னென்னா 27 நட்சத்திர மரங்கள். இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை பார்க் போனீங்கன்னு
2: வச்சிங்களா,
0: நட்சத்திர மரங்கள்,
2: நட்சத்திர மரங்கள்
0: எத்தனை தடவை பிடிச்சாலும் மண்டையில் ஏற மாட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு தடவை சொல்லுங்கள் எங்களோட நேர்களுக்கு. பாருங்கள்,
2: அதாவது 27 நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு வந்து அப்படின்னாக்க நம்ம எப்போ பயன்படுத்துகிறோம் அப்படின்னாக்க, ஏன்னா நம்ம வந்து கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணுறப்போ மட்டும்தான் உருக்கள் கேட்பார், அப்போ தான் சொல்வோம் நம்ம. ஆனால் அந்த 27 நட்சத்திரங்களுக்கு நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணால், 27 நட்சத்திரங்களுக்கு 27 மரங்கள் எழுதி வச்சுட்டாங்க. அந்த மரங்களுடைய அதாவது எப்படின்னா, மரங்களுக்கும் வைப்ரேஷன் இருக்குது, நமக்கும் வைப்ரேஷன் இருக்குது. இந்த 2 வைப்ரேஷனும் ஒன்றா சேர்ந்தால் என்னாகும்னாக்க பவர் மல்டி டைம் இன்க்ரீஸ் ஆகும். இதை வந்து அவங்க ஆறான்னு சொல்லியிருக்காங்க. இந்த 6 வந்து மல்டி டைம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த 6 இன்க்ரீஸ் ஆச்சுனாக்க மரங்களுக்கு வந்து எந்த சக்தியும் தேவையில்லை. நமக்கு மட்டும்தான் என்ன பண்ணோம்னாக்கா நெகட்டிவ் பவர்ஸை குறைக்கணும், பாசிட்டிவ் பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ என்னாச்சுன்னா நம்மளுடைய நட்சத்திர மரங்களை நட்டு வச்சோம்னாக்க வளர வளர நமக்கு என்னன்னாக்க நம்மளுடைய பாசிட்டிவ் பவர் இன்க்ரீஸ் ஆகும், நெகட்டிவ் பவர்ஸ் குறையும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மரம் இருக்குது, 27 நட்சத்திரங்களுக்கு 27 மரங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், அந்த 4 பாதத்துக்கும் பார்த்தீங்கன்னா 4 மரங்கள் இருக்குது. 27 × 4 108 பாதம், 108 பாதங்களுக்கும் மரங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு மரம் நட்டு வச்சாலும் எவ்வளோ பவர் உங்களுக்கு வேணுமோ அந்த பவர் அது கொடுத்துரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நட்சத்திர மரங்கள் நடக்க நட்டு வைக்க நட்டு வைக்க நீங்கள் வந்து உங்களுடைய நெகட்டிவ் பவர் குறையும், பாசிட்டிவ் பவர் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் எங்கே நட்டு வச்சாலும் உங்களுக்கு அதோடய பலன் வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறத விட எங்கே இடம் இருக்கோ அங்கே நீங்கள் நட்டு வச்சிங்கனாலும் போதும், அதோட பவர் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்.
0: எங்கே நட்டு வச்சாலும்,
2: எங்கே நட்டு வச்சாலும்.
0: சரிங்க, சிறப்பு ஐயா. இப்போ அதுலேயே சொல்கிறாங்க இந்த பாலுள்ள மரங்கள் பால் இல்லாத மரங்கள்
2: அப்படின்லாம்
0: சொல்கிறாங்க, அது என்னங்க ஐயா அந்த பாலுள்ள மரங்களை? இப்போ எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா மாடு கண்ணு போட்டுச்சுன்னு வச்சிங்களேன், அந்த மாசியை கொண்டு அந்த பாலுள்ள மரத்தில் தான் கட்டுறாங்க. அது என்ன இது?
2: அதாவது பால் உள்ள மரங்கள் அப்படின்னாக்க மழையை ஈர்க்கக்கூடிய சக்தி உடையது, மழையை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது. பால் இல்லாத மரங்கள் நிழல் தரும், மற்ற பலன்கள் தரும். அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படின்னாக்க ஜென்ரலாக நமக்கு இருக்குது, மழைக்கு மழை ஈர்க்கக்கூடிய சக்தி, சாதாரணமாக மற்ற பலன்கள் உடைய சக்தி. பட் இதே வந்து நம்ம ஜாதகத்தில் பார்த்தோம்னாக்க திருமண பொருத்தம் பார்க்க போகிறப்ப என்னாகனாக்க 10 பொருத்தம் பார்க்க போவோம். அந்த 10 பொருத்தத்தில் ஒன்று வந்து இந்த மத பொருத்தம். அதாவது பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ ரெண்டு பேர்த்துக்கும் என்னன்னாக்கா பால் உள்ள மரங்கள் இருந்தால் என்னாச்சுனாக்கா சந்ததி விருத்தி உண்டாகும். இல்லை ரெண்டு பேர்த்தில் யாருக்காவது ஒருத்தர் வந்து பால் உள்ள மரங்கள் இருந்தாலும் சந்ததி விருத்தி உண்டாகும். ஆனால் ரெண்டு பேர்த்துக்குமே பால் இல்லாத மரங்கள் இருந்துச்சுனாக்கா நட்சத்திரத்துக்கு மரங்கள் இருக்குது, அந்த மரங்கள் வந்து பால் உள்ள மரங்கள் பால் இல்லாத மரங்கள் இருக்கும். அந்த பால் உள்ள மரங்கள் இதுதான் வந்து 10 பொருத்தத்தில் என்ன பண்ணணும் ஜோசியரை பார்க்க போகிறப்ப அவர் சொல்லிடுவார். அப்போ ரெண்டு பேர்த்துக்குமே என்னன்னாக்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பால் இல்லாத மரங்கள் இருக்கக்கூடாது, பால் உள்ள மரங்கள் தான் இருக்கணும். யாருக்காவது ஒருத்தருக்காவது கண்டிப்பாக இருந்தால் தான் சந்ததி விருத்தியாகும்
0: அப்படின்னு இது நம்பிக்கை. சிறப்புங்க, ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து
2: பேசுவோம்.
1: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேர்களை நாம இதுவரைக்கும் கேட்டோம். திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமிங், வசந்த் அழைப்பு, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம்.

0: மாவட்டத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: உங்கள் நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு, சேவிங்ஸ் மவுசு, புதிய கலெக்ஷன்கள், அதிரடி தள்ளுபடி, 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட், காம்போ ஆஃபர்ஸ், ஆடியின் கம்ப்ளீட் ஷாப்பிங் பேக்கேஜ் நம்ம நவநீதா சில்க்ஸ்ல. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், ஃபோர்த் ஸ்டேஷன் ரோட், திருச்சி.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
7: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி பண்பலை 102.1 இன்று பகல் 1 மணிக்கு மதுர கீதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட். வசந்த் அழைப்பு நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வனவார விழா சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டணிஞ்சிருக்கோம். நேர்களை இதில் நீங்களும் பங்கேற்கலாம். 0431-240-1, 246-1, 246-1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையும், இல்லனா 938-546-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு குறுஞ்செய்தியாகவும் நீங்க அனுப்பி வைக்கலாம்.
7: ஐயா, இப்ப பாலுள்ள மரம் பால் இல்லாத மரம்னு சொன்னீங்க, இது எப்படி நான் பாலுள்ள மரம்னு தெரிஞ்சுக்கிறது?
8: அதாவது இலைய உடைச்சாவோ கிளைய உடைச்சாவோ பால் வந்துச்சுன்னா அது பால் உள்ள மரம்.
7: சரி ஐயா, இப்ப ஒரு நேயர் இணைப்பில் இருக்காது, சந்திச்சிடலாங்க. வருக, வணக்கம். வணக்கம் ஐயா.
6: அவருடைய கேள்வியை நானே கேட்கிறேன். சேசுராஜ் மணப்பாறையில இருந்து கால் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, உங்க வீட்டு பக்கத்துல நம்ம குறுமரம் பத்தி சொன்னலையா, அது இல்லாம நிறைய நிழல் தரக்கூடிய மரங்கள்லாம் என்ன நடலாம் அப்படின்னு கேட்டாரு.
8: அது நம்ம வந்து வீட்டு பக்கத்துல வந்து அப்படின்னாக்க ஆலமரம், அரச மரம், அதுக்கப்புறம் பலாமரம், இதை தவிர மீதி எல்லா மரங்களையும் வைக்கலாம். இந்த 3 மரங்கள் மட்டும்தான் அப்படின்னாக்க வீட்டில் அஸ்திவாரத்தில் ஒரு பின் ட்ராப் ஹோல் இருந்தால் அந்த ஹோலுக்குள்ளார என்ன பண்ணுவோன்னாக்கா வேற விட்டு கட்டடத்தை வந்து தாக்கக்கூடிய தன்மை உண்டுது. மற்ற மரங்கள் பூரா அப்படின்னாக்கா அங்கே ஒரு அப்ஜெக்ஷன் இருந்துச்சுனாக்கா அங்கே தடங்கள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா அது வேற பக்கமாக திரும்பி போயிடும்,
7: அமைதியாக கிளம்பிடுவாங்க.
8: இந்த 3 தான் ஆபத்தான மரங்கள். இதை 3 தவிர மீதி எந்த மரங்கள் வேணாலும் நிழலுக்காகவோ பலனுக்காகவோ எதை வேணாலும் நடலாம்.
7: சேட்டை பிடிச்சவங்கன்னு சொல்லலாம்.
8: ஆமாம்,
7: சரிங்க. சிறப்பு. அடுத்து
6: நம்ம ஊர்ல ஆப்பிள் மரம் வளருமா? நாகராஜ் கேட்டிருக்கிறாங்க ஆனந்தபுரத்துல இருந்து.
8: இப்ப அதுதான் நாங்க சொல்ல போறோம், மண்ணுக்கேத்த மரங்கள். இந்த மரங்களுக்கு வந்து ஆப்பிள் மரம் வந்து வரும், ஆனா பலன் கொடுக்காது. ஆப்பிள் பழம் காய்க்காது. காஃபி வந்து நம்ம ஊருக்கு வரும், ஆனா வந்து பலன் கொடுக்காது.
7: சரிங்க ஐயா, இப்ப நீங்க மண்ணுக்கேத்த மரம் அப்படின்னா, இப்ப நான் வந்து என்ன, இப்ப என் ஊர்ல இந்த மரத்தை வச்சா தான் நல்லா இருக்கும், இது அது ஒரிஜினல் தன்மையோட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மண்ணுக்கேத்த மரத்தை நம்ம ஏன் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சில உதாரணத்தோட சொல்லிருங்க.
8: அது மண்ணுக்கேத்த மரங்கள் சொல்லணும்னாக்கா, ஒரு தடவை நான் வந்து கதர்வகோட்டையில் ஒரு ரெட் சாண்டல், அதாவது செஞ்சாந்தளம் மரம் நர்சரிக்கு போயிருந்தேன் நான். அப்போ அவங்க லாரியில் வந்து ஒரு லோடு நிறையா என்ன செஞ்சாந்தளம் மரம் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டிரைவர்கிட்ட கேட்டேன், எங்கே போகுதுன்னு கேட்டேன். சார், மன்னார்குடி போகுது சார் அப்படின்னாங்க. அப்போ ஒரு லாரி நிறையா மன்னார்குடிமா ஏறக்குறைய 15-20 ஏக்கரில் செஞ்சாந்தளம் மரம் நடுறதுக்காக இது பண்ணுறேன். நான் அங்கே வந்து அவங்கள்ட்ட ஒன்றும் சொல்ல முடியாத நர்சரிக்காரங்க. மன்னார்குடி ஏரியாவில் வந்து அப்படின்னா செஞ்சாந்தளம் மரம் வருமானு கேட்டால் நல்லா வரும், ஆனால் பலன் இருக்காது. 20 வருஷம் கழித்து அந்த விவசாயி என்ன பண்ணுவார்னாக்கா அந்த செஞ்சாந்த மரத்தை விறகு கூட வைக்க முடியாது. அவரோட கற்பனை கோடிகளில் இருந்திருக்கும். ஏன்னாக்கா 20 வருஷம் கழித்து அவர் ஏமாறுறதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் செஞ்சாந்தளம் மரம் வளரத்துக்குரிய தன்மை என்னன்னாக்கா மணல் கலந்த சரளை கலந்த

0: இந்த செம்மண், அது திருச்சியிலேருந்து திருப்பதி வரைக்கும் தான் அது வளரும், வேற எங்கேயுமே வளராது அது. அப்போ என்னாச்சுனாக்கா, தண்ணியே இல்லாத ஒரு இடம் தான் அதுக்கு தேவை. ஒரு வருஷம் வரைக்கும் மட்டும்தான் தண்ணி பாய்ச்சினோம், மீதியெல்லாம் அப்படின்னாக்கா அது வந்து மழையில் தன்னால் வளர்ந்து அப்படின்னாக்கா ஓரளவுக்கு ஒரு 10 சென்டிமீட்டர், அந்த 10 சென்டிமீட்டர் சுற்றளவில் மட்டும்தான் அது இருக்கும். அப்போ இருந்துச்சுன்னா அந்த இறுகி போனால் தான் சுற்றி வந்து அப்படின்னா அதை வந்து என்ன வைரம் பாஞ்சிருக்கும், அந்த வைரம் பாஞ்ச மரத்துக்கு தான் வேல்யூ. நீங்கள் பெரிய மரமாக இருந்து வைரமே பாயலைன்னா வேல்யூ கிடையாது. இந்த மாதிரி வந்து விவசாயிகள் வந்து நிறையா ஏமாறுறது இருக்குது. அதே மாதிரி இன்னொருத்தரை வந்து எனக்கு வந்து அப்படின்னாக்கா புலியூர் பக்கத்தில், நம்ம புலிவளம் பக்கத்தில் அவர் ஒரு இடத்த கூட்டிகிட்டு போனார் எனக்கு. ஏன்னா அங்கே வந்து தேக்கு மரங்கள் பெரிய ஏரியாவில் நட்டு வச்சுருந்தார். 18 வருஷம் ஆச்சு சார், இது வந்து வளரவே இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸாகவே அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்த போய் பார்த்தோம்னாக்க அந்த மண் வந்து பார்த்தீங்கன்னாக்க என்ன, அந்த மண்ணுக்கு தேக்கு மரத்துக்கு மணல் சாரியான மண், தண்ணி வந்து எப்போதும் ஓடிக்கிட்டு இருக்கணும், வடிகால் வசதியோடு இருக்கணும். இதுதான் தேக்கு மரம் வளர்கிறதுக்கான. இவர் என்ன பண்ணார், யாரோ சொல்கிறாங்க தேக்கு மரத்தை வேலி இருக்குன்னு நட்டுட்டார். 18 வருஷம் ஆகியும் அந்த தேக்கு மரம் வளரலைனாக்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடிக்கு கீழே மண்கண்டம், 5 அடி தான் மண்கண்டம், மீதி பூரா பாறை, தண்ணி கிடையாது அங்கே. அப்போ என்னாச்சு, இந்த தேக்கு மரம் என்னன்னாக்கா குரோத் வந்து நின்றுச்சு, ஷண்ட் குரோத் அவ்வளோதான் நின்றுச்சு, இதுக்கு மேலே அது வளராது. அதனால் எல்லாத்தையும் எடுத்துருங்க, அந்த தேக்கு மரத்தை எடுத்துகிட்டு இந்த இடத்துல நீங்கள் செஞ்சந்தன மரம் வச்சிங்கனாக்கா வளரும் அப்படின்னு. இப்போ ஒரு இடத்துல வந்து என் இடத்துல வந்து நான் வந்து அப்படின்னாக்கா மரம் வைக்கணும்னா என்ன செய்யணுன்னாக்கா அந்த இடத்துக்கு நடுப்புற போய் நின்றுக்கங்க, அப்படியே சுற்றி பாருங்கள், 360 டிகிரி சுற்றி பாருங்கள், என்னென்ன மரங்கள் வருதோ அந்த மரங்கள் பூராவுமே உங்கள் இடத்துல வரும். இப்போ வேப்ப மரம்னு வச்சுக்கலேன், வேப்ப மரம் தான் உங்கள் இடத்துல வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ மகோகனி டிம்பரட்டி அது வரும், வேப்ப மரம் ஃபேமிலி, அந்த சுற்றி இருக்க மரங்களுடைய ஃபேமிலி மரங்கள் பூராமே உங்கள் நிலத்துலேயும் வரும். இது வந்து விவசாயிகளுக்கு யார்கிட்ட போய் கேட்குறது என்னன்றது நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. அந்த ஃபேமிலியில் உள்ள மரங்கள் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரும்.
1: சரி ஐயா, இப்போ இந்த மரம் முக்கியமாக இதை சொன்னீங்க, வைரம் பாஞ்ச கட்டையாக இருந்தால் மட்டும்தான் அவங்க ஆமாம் நல்ல காசு போகும். ஆமாம், இந்த வருவாய்க்காக என்னென்ன மரங்கள்லாம் வளர்க்கலாம்?
0: வருவாய்க்காக டிம்பர் டீஸ்ன்றது நிறையா இருக்குது. டிம்பர் டீஸ் வளர்க்குறப்ப அவங்களுக்கு வந்து என்ன வருவாய் மரங்கள் பார்த்திங்கனாக்கா நிறைய மரங்கள் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா மலை வேம்பு இருக்குது, அது வந்து பிளைவுட் ஃபேக்ட்ரிக்கு எடுத்துக்கிறாங்க. மூங்கில் இருக்குது, தேக்கு இருக்குது, ஏன்னா வேங்கை இருக்குது, பெருமரம்ன்றது தீக்குச்சி மரம் இருக்குது, இலவ மரம் இருக்குது, இழுப்பை இருக்குது, கடம்பா மரம் இருக்குது. கடம்பா மரத்தை பற்றி கூட சொல்லணுனாக்கா இந்த நடராஜ் பென்சில் இருக்காங்களா இல்லையா,
1: பென்சில் உற்பத்தி
0: பண்ணுறதுக்கு அந்த மரத்தை தான் யூஸ் பண்ணாங்க. அது இந்த கடம்பா மரம்னாக்க முருகனுக்கு பேர் கடம்பன், அந்த மதுரைக்கு பேர் கடம்பாவனம். இந்த கடம்ப மரத்துலேருந்து தான் அந்த பென்சில் தயாரிக்கிறாங்க. அந்த பென்சில் தயாரிக்கிறதுல தான் இது வந்து அவங்க கான்ட்ராக்ட் பேசிஸில் கூட போடுறாங்க. இப்போ நம்ம பேப்பர் ஃபேக்டரியில் தமிழ்நாடு பேப்பர்ஸ் லிமிடெட் அவங்க பார்த்தீங்கன்னாக்க சவுக்கும் வந்து ஈக்குவல்வெட்ஸும் போட்டு அவங்க கமர்ஷியல் ட்ரீஸ் வைக்கிறாங்க. அதே மாதிரி வாகை மரம், மருத மரம், கிமிழ் தேக்கு. இப்போ மருத மரத்தை சொல்லணுனாக்கா மருத மரம் வந்து தேர் சிற்பங்கள் செய்ய பயன்படுற மரம். நம்ம வந்து நிறைய தேர்கள் நிறையா செய்கிறாங்க, ஆனால் மருத மரம் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கல. கேரளாவில் போய் தான் வந்து சிற்பிகள் தேர் சிற்பிகள் போய் வாங்கிட்டு வராங்க. ஏன்னா அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு தேவை குமிழ் தேக்கு பண்ணலாம், யூக்கிலிப்டஸ் பண்ணலாம், மகோகனி, கொடுக்காப்புளி, ஏன்னா ஊறுகாய், மாங்காய், நாவல், விழா எல்லாம் பண்ணலாம். பண்ணிங்கனாக்கா எல்லா மரங்களுக்குமே அப்படின்னாக்கா நீங்கள் பண்ணிங்கனாக்கா ஒரு ஏக்கருக்கு நாங்கள் நிச்சயமாக 1 வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா வருமானம் இருக்குது. மரங்கள் வச்சா
1: சிறப்பீங்க. அடுத்த ஒரு நேர் இணைப்புல இருக்காரு, சந்திச்சிடலாம்.
2: வணக்கங்க.
1: வணக்கங்க.
2: தூத்துக்குடியிலேருந்து நான் தமிழரசன் பேசுறேன். இருவருக்கும் வணக்கம்
1: ஐயா. வணக்கங்க.
2: பப்பாளி மரத்துல ஆண் மரம் பெண்ணியா இருக்கு. ஆனா பப்பாளி மரத்துல வந்து ஆண் மரம் வந்தவொடனே நம்ம அது விதையிலேருந்தே வருது, ஆண் மரம் வரி பெண் மரம் அது பாரு தனியா வளருது. ஆனா விதை நம்ம ஆண் மரம்னு நல்லா ஒரு பூத்து வந்ததுக்காக அது ஒரு 6-7 மாசத்துலயே ஆண் மரம்னு தெரிஞ்சு போகுது, அது நல்லா பூத்துறது. பூத்தோன்னா அதை வெட்டி எடுத்துடுறோம், ஆனா பெண் மரத்தை மட்டும் நம்ம வளர்க்குறோம். இப்போ ஒரு 5-6 மரம் ஃபுல்லாவே பெண் மரம் தான் இருக்கு, ஆனா ஆண் மரத்தை சுத்தமா நாங்க வெட்டி எடுத்துட்டோம். அப்ப பெண் மரம் அங்க காய்க்குது, அங்க எப்படி மகரந்த
1: சேர்க்கை கேட்குறது அப்படின்னு கேட்குறாருங்க.
0: அதாவது நமக்கு வந்து எப்படின்னாக்கா இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தையும் சொல்லிடுவேன் நான். ஏன்னா நான் ஒரு கோயிலில் வந்து வெள்ளெருக்கை வந்து அப்படின்னாக்க விதை போட்டு வளர்த்த வெள்ளெருக்கை வந்து கோயிலுக்கு கொடுத்தேன். ஆனால் அது என்னப்படும், பூத்தது சாதா இருக்கா பூத்துச்சு. ஏன்னா எனக்கு பாலினேஷன் அதாவது

0: மறந்த சேர்க்கை எப்படின்னாக்கா, எங்கேருந்து வந்து அதை வந்து தேனி எடுத்துகிட்டு வருதுன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் தேனீ வந்து எடுத்துகிட்டு வந்து என்னன்னாக்கா, உங்கள் ஆண் மரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து உங்கள் பெண் மரங்களில் இருக்க பப்பாளி மரங்களுக்கு மறந்த சேர்க்கை நடந்து பழம் படுக்குது. இதே பார்த்தீங்கனாக்கா நம்மளோட வெண்ணாவல் மரமும் இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். விதை போட்டு வளர்ந்ததை பந்துட்டுனாக்கா என்னன்னாக்கா, அது எல்லாமே வந்து சாதா கருப்பு நாவலாக தான் வந்துச்சு. அதாவது மகரந்த சேர்க்கை வந்து பூச்சிகள் தேனீக்கள் எப்படி பண்ணுதுன்னு நமக்கு தெரியாத ஒரு விஷயம், புரியாத ஒரு விஷயம். அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் பெண் மரங்களுக்கு உரிய அந்த மகரந்த சேர்க்கை பூச்சிகள் தேனீக்கள் எங்கேயோ கொண்டு வந்து பூலேருந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு மகரந்த சேர்க்கை பண்ணிடுதுயா, நமக்கு தெரியல அது, அவ்வளோதான்.
1: இப்போ அதே போல் பனைமரத்துலேயும் கூட அந்த மாதிரியான இது இருக்குது.
0: ஆமாம்
1: சரிங்க ஐயா. இப்போ இந்த முக்கியமாக இந்த ஆடி மாதம் வந்து வரப்போது பே காற்றெல்லாம் வீசாரு, இந்த நேரத்தில் கவாத்தி ஏன் பண்ணிக்கணும் மரங்களை காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். கவாத்து பண்ணும்போது என்ன எப்படி கவாத்து பண்ணணுங்கிறதையும் முடிஞ்சால் சொல்லிடுங்க.
0: கவாத்து பண்ணுறது ஆடி மாதத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம். விவசாயிகள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே என்ன பண்ணுவாங்க, கவாத்து பண்ணிடுவாங்க. இந்த கவாத்து பண்ணுறதுனால என்னாகும்னாக்கா மரத்தோட வெயிட் குறையும், காற்றுல காற்றை தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இல்லைனாக்கா அந்த காற்று வந்து கிளைகள் நிறையா இருந்துச்சுனாக்கா அந்த கிளைகள் வந்து சாய்ச்சி மரத்தை சாய்ச்சி விட்டுரும். அதே மாதிரி மழை காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கவாத்து பண்ணலன்னா மழை காலத்தில் நிறைய கிளைகள் இருந்துச்சுனாக்கா அந்த கிளைகள் மேலே மழை தண்ணி தங்கி தங்கி தங்கி அது வந்து கிளைகள் வந்து வெயிட் ஆகி அப்பவும் மர சாயறதுக்கு தான். அதனால் கவாத்து வந்து காற்று காலத்துக்கும் சரி மழை காலத்துக்கும் அவசியம். ஏன்னா கிளைகள் நிறையா கழிச்சிடணும், எல்லா கிளைகளையும் கழிக்கக்கூடாது, ஒன்று ரெண்டு கிளைகளை விட்டு வச்சுருக்கணும், அப்போ தான் வந்து மரம் உயிர் பிழைக்கும்.
1: சரிங்க, சிறப்பு கட்டாயமாக இது இப்போ செய்துட்டு இருக்கோங்க, பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுக்காரிங்க, கேட்டுருவீங்க.
2: வானவில் பண்பலைக்கு சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம். கண்தானம் மனிதநேயம் என்ற சிந்தனையோடு புத்தூர்லேருந்து துரை சுப்பிரமணியன். இன்னைக்கு மரங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது, நன்றி. இப்போ என்னோட சந்தேகம் என்னென்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு சின்ன இடம் இருக்குது, அதிகமான இடம் இல்லை ஒரு சின்ன இடம், அதில் வந்து பனை மரம் வச்சு வளர்க்க முடியுமா, அதனால் வீட்டுக்கு எதுவும் பாதிப்பு வருமா அப்படிங்கிறது ஒன்று. இப்போ மரங்களில் நிறையா வகைகள் இருக்குது. ஒரு சில மரங்கள் அந்த வேறு வந்து நீளமாக கிளையோ வேரோ வந்து மனிதரை தாக்கும், மனிதரை வந்து கட்டி இறுகி கொள்ளும் காடுங்கள்லாம் இருக்குது, மிகப்பெரிய காடுங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? மனிதர்களுக்கு நன்மை பயக்கும் மரங்கள், மனிதர்களுக்கு தீமை பயக்கும் மரங்களும் இருக்கா அப்படிங்கிறத சந்தேகத்துக்கு விளக்கம் கொடுங்க, நன்றி, வணக்கம்.
1: ஐயா நிறைய படம் பார்ப்பார் நினைக்கிறேன் துரை சுப்பிரமணியன் ஐயா.
0: ஐயா இதுக்கு நான் விளக்கம் சொல்லிடுறேன் நான். அதாவது மனிதர்கள் பிறப்புறத்துக்கு பல நூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பாடி மரங்கள் பிறந்தன. ஏன்னா மரங்கள் வந்து அதனால் பார்த்தீங்கன்னா மரங்கள் மனிதர்களுக்கு என்றைக்குமே தீங்கு செய்யாதது, தீங்கே செய்யாதது. அதாவது இயற்கைக்கும் ஏன்னா அதுக்கு ஒரு சுற்றுச்சூழலுக்கும் தீங்கு செய்கிற ஒரே ஒரு உயிரினம் மனித உயிரினை தான். அதனால் அப்படின்னா மரத்தோட வேரோ இதோ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாது, அதனால் அதை தைரியமாக நடலாம். வீட்டு பக்கத்தில் பனைமரம் நடணும் அப்படின்னா அதனால் அது நீங்கள் வந்து பனைமரம் பெரும்பாலும் அப்படின்னாக்க நிறைய அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கும். அதாவது
1: சைக்காலஜி அவங்க
0: சைக்காலஜி கிடையாது, இது மைக்க மரம் வந்து அப்படின்னா தண்ணி ஈஸியாக கிடைக்குது. இப்போ காவிரி ஆற்று ஓரத்தில் நிறையா பனைமரங்கள் இருந்துச்சு, நிறைய பனைமரங்கள் இருந்துச்சு. ஆனால் காவிரி ஆற்று ஓரத்தில் பனைமரங்கள் நிறையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுது, அது ஆணி வர விடுறதுக்கு போல ஜல்லி வர நிறையா விட்டு நல்ல வளமாக இருந்துச்சு. சமீபத்தில் ஒரு வறட்சி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வறட்சி வந்துச்சுல, அந்த வறட்சி வந்தப்போ அப்படின்னாக்க தென்னை மரங்களோட பனைமரங்கள் தான் நிறையா செத்து போச்சு. ஏன்னாக்கா தண்ணி இல்லை, தண்ணி இல்லாதனால இது போயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கனாக்கா உங்களுடைய தண்ணியை வந்து மேலால் ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கனாக்கா சல்லி வேர்கள் நிறையா ஓடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அப்படின்னா பனைமரங்கள் வைக்கிறதுன்றது அவ்வளோ ஒரு உசித்தமான ஒன்று இல்லை அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு சின்ன விஷயமா பனைமர விதைகள் நடுறவங்களுக்கும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடலான்னு பார்க்குறேன் நான். பனைமர விதைகள் நடுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது கிடையாது, அப்படியே பண்ணிடுறாங்க. இப்போ பனைமரம் வைக்கிறதுனாக்கா உங்களுக்கு என்னன்னாக்கா ஒரு அடி ஆட குழி தோண்டி அந்த குழியை ஃபுல்லாக மண்ணை போட்டு மூடிடணும். மூடினாக்கா பனம் கொட்டையை வந்து பனம் பழமாகவே எடுத்து நடணும். பனம் பழமாக எடுத்து நட்டினாக்கா மஞ்சள் பகுதி மேலே தெரிஞ்சிச்சுன்னா அது ஆண் மரமாக வரும், கருப்பு பகுதி மேலே இருந்துச்சுன்னா அது பெண் மரமாக வரும். ஆனால் என்னன்னாக்கா 50% ஆண் மரம், 50% பாதிக்கு பாதி ஆண் மரம், பாதிக்கு பாதி பெண் மரம் இருப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆண் மரத்தில் வருஷம் முழுசும் பதனி எடுக்க முடியும், பெண் மரத்தில் சீசனில் மட்டும்தான் பதனி எடுக்க முடியும். அதனால் இந்த டெக்னிக் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணாக்கா பனைமரம் என்னமோ லேசாக ஒரு குழியை தோண்டி

0: கொட்டையை போட்டு மூடி வச்சுட்டு வந்துடுறாங்க. அந்த கொட்டை வந்து உயிர்த்தன்மை இருக்கா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் பணம் பழத்தை நீங்கள் நடுங்க, அது காஞ்சி அது முளைச்சிரும்.
1: சிறப்புங்க ஐயா. அப்புறம் ஸ்தல விதிச்சோன்னு ஒவ்வொரு கோயிலையும் இருக்குது, அதாவது எல்லோரும் பார்த்து நீங்களும் சொன்னீங்க ஒரு கோயிலுக்கு கொடுத்த வெள்ள இருக்குது, ஆனால் அது வந்து வேறு தான் வந்தது அப்படின்னு. இந்த ஸ்தல விருட்சங்கள் பற்றி சில தகவல்கள்.
0: ஸ்தல விருட்சங்கள் இப்போ வந்து ஒரு கோயிலுக்கு ஒரு மரம் இருக்குது, புனிதமான மரம்னு சொல்லிட்டு அதை வந்து வழிபடுறாங்க. ஆனால் ஸ்தல விருட்சங்களுடைய தாத்பரியம் என்னன்னாக்க, ஒரு காடுகளுக்குள்ளார ஒரு ஒரு சுயம்புவாவோ இல்லைனாக்க கடவுள் தோன்றது தான் வந்து, அதான் வந்து இப்படின்னாக்க ஒரு காடு தான் வந்து இப்படின்னாக்க உண்மையாக இருந்துச்சு முதல்ல. இப்போ நம்மளுடைய முதல் வழிபாடே வந்து அப்படின்னாக்க ஏன்னா விருட்ச வழிபாடு தான். இப்போ திருவேல் காடு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கனாக்கா அங்கே கருமாரியம்மன், கருமாரியம்மனுக்கு அப்படின்னாக்க வேளா மரங்கள் நிறைந்த காடு தான் அது. வேளா மரங்கள் நிறைந்த காட்டில் வந்துட்டு அங்கே கருமாரியம்மன் சுயம்புவாக வந்தாங்க. அதுக்கப்புறம் அது கோயில் வந்த பிறகு திருவாடு அந்த வேளா மரங்களை பூரா அழிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு மரத்தை வச்சு செலவிரிச்சோன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம திருப்பராய்த்துறை இருக்குது, பராய்த்துறை நாதர் இருக்கார், என்ன பண்ணுவோம், அந்த பராய்த்துறை காடுகள், அந்த பராய் காடுகள் இருந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அந்த ஒரு சுயம்புலி லிங்கமாக வந்ததை எடுத்து நம்ம வந்து அப்படின்னாக்க கோயிலை கட்டி அந்த பராய் மரத்தை பூரா அழிச்சிட்டோம். அதனால் இப்போ என்ன பண்ணோம், இப்போ வந்து செலவிருச்சங்கள் அப்படின்னாவே என்னன்னாக்க ஒரே ஒரு புனிதமான மரம் கிடையாது, ஒரே ஒரு புனிதமான மரம் கிடையாது. இப்போ திருப்பஞ்சீலின்னு எடுத்துட்டிங்கனாக்கா அங்கே வாழை மரங்கள் நிறைந்த ஊர், வாழை மரங்கள் நிறைஞ்ச ஊர். ஆனால் என்னாக்கா இப்போ வந்து வாழை மரங்கள் எல்லாமே குறைஞ்சி போச்சு. அப்போ ஒரே ஒரு மரத்தை மட்டும்தான் வச்சுட்டு இன்றைக்கி செலவிரிச்சோம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதையாவது காப்பாற்றிட்டு வரோம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கணும் நம்ம.
1: சரிங்க. அதே போல் இந்த முன்னாடியெல்லாம் கோயில் காடுகள்னு இருக்கும்.
0: ஆமாம்,
1: அது அது வந்து பாதுகாப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த தமிழ்நாடு அரசின் கூட கோயில் காடுகளை பாதுகாக்கிறதுக்கு நிறைய ஸ்கீம்லாம் இருக்குங்கிற மாதிரி கேள்விப்படுறோம். அது எப்படி அதை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன செய்யலாம், ஏன்னா இது கேட்டுட்டு இருக்க நேர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அவங்களுடைய காடுகளை காப்பாற்றிக்கிறதுக்கும் மேற்கொண்டு வளர்க்குறதுக்கும்.
0: அது கோயில் காடுகள் அப்படின்றது என்னாச்சுனாக்க தனிப்பட்ட ட்ரஸ்டீஸ் காப்பாற்றுற கோயில் இருக்குது, ஃபாரஸ்ட்டுகள் காப்பாற்றுற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் காப்பாற்றுற கோயில்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஏன்னா மற்றபடி பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் இதெல்லாம் சேர்ந்து காப்பாற்றுற கோயில்கள் பரம்பரை ட்ரஸ்டியில் அவங்களாம் ஒதுக்கிறது உண்டு. ஆனால் அரை ஏக்கர், ஒரு ஏக்கர், ரெண்டு ஏக்கர், அஞ்சு ஏக்கர், இருபது ஏக்கர், ஐம்பது ஏக்கர் வரைக்குமே கோயில் காடுகள் இருக்குது. அந்த கோயில் காடுகளில் இருக்கிற அந்த காலத்தில் என்னன்னாக்கா அதில் இருக்க ஒரு சுள்ளியை கூட வெளியே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, ஒரு கட்டையை கூட வெளியே எடுத்துகிட்டு போவாங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு நாள் எல்லாருமே குலதெய்வத்தில் வருவாங்க, அவங்க வந்து அங்கே பொங்கல் வைப்பாங்க, சாப்பிடுவாங்க, சாமி கும்பிடுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி என்னாச்சுன்னா இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது மாடர்னைசேஷன் வர வர அங்கே ஷெட்டு கட்டுறது, கோயில் கட்டுறது இப்படி ஆகி அந்த கோயில் காடுகள் பூராமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. இதை நான் சொல்லலை, சிபிஆர் என்வைரன்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் சென்டர் சென்னை அவங்களோடைய இதை சொல்கிறாங்க, அவங்க அவங்க ரிசர்ச், அவங்களோட ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. இப்போ இந்த கோயில் காடுகளை வந்து திருப்பி ரெனோவேட் பண்ணணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து அப்படின்னாக்கா அதுக்குன்னு தனி திட்டங்கள் வச்சுருக்காங்க. இப்படின்னா இப்போ 100 நாள் வேலை திட்ட ஆட்கள் வச்சு அங்கே வச்சு பழைய மரங்கள்லாம் வளர்த்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டங்கள் வச்சுருக்காங்க. பட் அந்த கோயில் காடுகள் வந்து அப்படின்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க வளர்த்துருவாங்க, பட் ப்ரைவேட் பார்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க ட்ரஸ்டீஸாக இருக்கவங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து இவங்க 100 நாள் வேலை திட்ட ஆட்களை அணுகுனாங்கனாவே அவங்க எல்லா மரங்களையும் அவங்க வளர்த்து அவங்கள கொண்டு வர முடியும்.
1: ஐயா
2: தாமஸ் ஐயாக்கு என்னோட வணக்கங்கள். என்னோட கேள்வி என்னன்னா, போன்சாய் வளர்க்கறது நல்லதா இல்லையா? போன்சாய் மறக்கிறப்போ வெளியில உள்ள மரத்தோட அந்த சத்து நமக்கு அந்த போன்சாயில கிடைக்குமா? சின்ன மரமா வளர்க்குறப்பையும் அதுல வந்து நமக்கு வீட்டுல வச்சு வளர்க்குறப்ப அதுலயும் கனியும் காயும் தருது. வெளியில வளர்க்குற மரத்துக்கும் உள்ளார வீட்டுக்குள்ளார போன்சாயா அதை வந்து சின்னதா பண்ணி வளர்க்குற மரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நன்றி.
0: அம்மா, இது வந்து இயற்கைக்கு எதிரான ஒன்று. அதாவது மனிதன் வந்து 5 அடி 6 அடி உயரம் வளரணும் அப்படின்றப்ப அவனை வந்து போட்டு 1 அடி 2 அடிக்கு குறுக்கி வளர்த்தப்படா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் போன்சாய். இயற்கைக்கு எதிரானது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படின்னாக்க மரங்களுக்கு செய்கிற சித்திரவதையை தான் நான் சொல்லுவேன் நான். அதனால் எனக்கு வந்து நான் வந்து அப்படின்னாக்க இயற்கையாகவே மரங்கள் வளரணும் அப்படின்னாவே தாராளமாக இடம் இருக்கணும், நல்ல காற்று கிடக்கணும், நல்ல வசதி இருக்கணும், நமக்கு அது நல்ல பலன் தரணும் அப்படின்றதுக்காக தான் போன்சாய். இந்த போன்சாய் வந்து ஜப்பான் நாட்டில் வந்துச்சு, அவங்க நாட்டில் இடம் இல்லை, அதனால் என்ன பண்ணாங்க, அவங்க போன்சாயின்ற போட்டு மரங்கள் வளர்க்கறதுக்கு வீட்டில் ஆசைப்பட்டாங்க. இதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மியாவாக்கி காடுகள்னு ஒன்று போடுறாங்க. அந்த மியாவாக்கி காடுகள்லையும் பார்த்தா நெருக்கி நட்டம்னாக்கா என்ன ஆகுதுனாக்கா எல்லா மரங்களும் வளருது. ஆனால் அவங்க சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், சர்வைவல் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு பார்க்குற

0: நீங்க வந்து 100,000 மரங்கள் நடந்தா ஒரு 100 மரங்கள் தப்பிச்சு வந்தா பெருசு. இதே மாதிரி தான் போன்சாயும். ஏன்னா போன்சாய் வந்து இப்படின்னாக்க குருவாலிட்டி டு த ட்ரீஸ். இதான் என்ன பொறுத்த வரைக்கும்,
1: உங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்க நிறைய குறுங்காடுகள் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க, சிறப்பீங்க. ஐயா, இதுவரை எங்களோட இணைந்து கொண்டு உங்களுடைய அனுபவங்கள், எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது, எப்படி மரம் நடணும், மண்ணுக்கேற்ற மரம் என்ன அப்படிங்கிறத எல்லாம் விவரமாக சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நேயர்களே, நீ உங்களுக்கு நிறைய இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும், எப்படி ஐயாவிட்ட அந்த சந்தேகங்கள்லாம் கேட்டுக்கணும், ஆலோசனை பண்ணணும். ஐயா வந்து 9486106046 இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். என்ன மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறோம், 9486106046 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஐயாட்ட ஆலோசனை கேட்டுக்கலாம். நேர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க.
0: எனக்கு இந்த வாய்ப்புகள் கொடுத்த வந்து ஆல் இண்டியா ரேடியோக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய மரங்கள் நடுவோம், ஏன்னா தமிழ்நாட்டை பசுமையான பூமியாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில இதுவரைக்கும் வன வார விழா சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டோம். மரங்கள் பத்தி பல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க மரங்கள் ஆர்வலர் பி தாமஸ் அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் கு அடக்கிலராஜ் அவர்கள்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
6: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். இந்தியா ஜப்பான் நாடுகள் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இம்மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமர் தக்காய்ச்சியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இதனிடையே ஜப்பான் பிரதமருடன் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்க தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 4 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்தும் பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கிறார். முதலீடுகளை ஊக்குவித்தல், பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து அந்நாட்டு நிதியமைச்சர் ரொனால்டு லெசருடன் ஆலோசனை மேற்கொள்கிறார்.

0: கிறார். அதனைத் தொடர்ந்து முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளை சந்திக்கும் அவர் இந்தியாவின் பொருளாதார கட்டமைப்பு, சீர்திருத்தங்கள், முதலீட்டிற்கான வாய்ப்புகள் குறித்து எடுத்துரைக்கிறார். முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு அடுத்த மாதம் 30ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தேர்வு முடிவுகள் வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி வெளியாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று தொடங்குகிறது. முதல்கட்டமாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டம் இடம்பெறுகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தை கண்டறிய தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள சூசிபுரம் கிராமத்தில் செயல்படாத கல்குவாரியில் 4 சிறுத்தைகள் குட்டியுடன் முகாமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த வனத்துறையினர் கல்குவாரி மற்றும் விவசாய தோட்டம் என 2 இடங்களிலும் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்காக தானியங்கி கேமராக்களை பொருத்தினர். மேலும் இரவு நேரங்களில் அப்பகுதி
0: திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. ஏராளமானோர் இதில் பங்கேற்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மாசிலோ இணை பெல்ஜியம் நெதர்லாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 11 மணிக்கு.

ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். ஆனா எந்த நாளா இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் அழகா மாத்துறது இசை மட்டும்தான். இன்னைக்கு நம்ம நாளை இசையோடும் உற்சாகத்தோடும் மாத்த துள்ளலான பாடல்களோட வருது போடு ஆட்டம் போடு, நம்ம திருச்சி வானொலியின் அலைவரிசைகள்ல.

இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இன்னைக்கு நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்கலாம். 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க, நீங்களும் இதுல வந்து இணைஞ்சு பேசலாம், உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு தலைப்பு எதிர்பாராமல் கிடைக்கும் உதவி. நீங்கள் இதுல வந்து தொடர்பு கொண்டு நம்மளோட பகிர்ந்துக்கணும் உங்களுடைய கருத்துக்களை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 0431240121 மற்றும் 0431240121.

0: திருச்சி வானொலியின் அலை வரிசைகள்ல போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம்.
1: One, two, three, four.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நமத்தர்ஷி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு பகல் 1 மணிக்கு வசந்தன் கோவின் மதுர கீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கம். இன்னைக்கு வேளாண் அரங்கத்துல பசுந்தீவன பயிர்களின் உற்பத்தி மற்றும் சேமித்தல் நேர்முகத்துல பங்கேற்கிறாங்க தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ. பாரதி அவங்க.
1: வாசிக்கிறீங்களா?

0: பாத்தீங்க. ஓ, 1 2 கொடுக்கணுமா? சரி, 1 2 3 4. அது ஏன் வாசிக்கல? ரிதம் என்னன்னு சொல்லணுமா? ஜும் கிச்சும் கிச்சும் கிச்சும் கிச்சும் கிச்சும் வாசிங்க. அப்படிதான்.
1: எடுத்து நான் விட்டப்பா என் பாட்டை தோ குடிக்கத்தான் உடனே கொண்டானே சோ தோ தோ.
2: என்னடா சொல்ல வர?
1: எடுத்து நான் விட்டப்பா என் பாட்டை தோ தோ தோழா, குடிக்கத்தான் உடனே கொண்டானே சோ சோ சோடா. ஓஹோ.

0: விடப்பா என் பாட்டை தோ தோ தோ சோழா குடிக்கத்தான் உடனே கொண்டானே சோ தோ சோ சோ என்னடா சோழா
1: ஐயோ சவாஷ்

0: சோடா குடிக்கத்தான் உடனே கொண்டாடி சோடா எடுத்து நான் விடவா என் பாட்டை தோழா தோழா.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். திருச்சி எஃப்எம் ரெயின்போ.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் கடை.

0: வீதி துறையூர்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
3: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

நேர்களை இது வரைக்கும் இருபட பாடல்கள்ல இளையராஜாவின் இசையில் அமைந்த புது புது அர்த்தங்கள் திரைப்படத்துல இருந்தும், வித்யாசாகரின் இசையில் அமைந்த ரன் திரைப்படத்துல இருந்தும் பாடல்களை கேட்டோம். தொடர்ந்து வர இருக்குது உங்களோடு நாங்கள். இதில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசியின் 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோட 246-102-1. நாங்களாம் புதுசாக லைனுக்கு வரவங்க அப்படின்னா 240-102-1 இந்த நம்பர் தொட்டு வாங்க, பிடிச்ச பாடலை கேளுங்க. இது உங்களோடு நாங்கள்.

0: டிஜிட்டல் கடிகாரத்தில் ஒளிர்கிறது நேரம். இப்பொழுது 11 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். இந்தியா ஜப்பான் நாடுகளிடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது.

0: இம்மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஜப்பான் பிரதமர் தகாய்ச்சியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளவுள்ளார். சமூக பாதுகாப்பு சட்டம் 2020 அமல்படுத்துவதன் ஒரு பகுதியாக 2026 தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. டிஜிட்டல் முறையை வலுப்படுத்துதல், நிர்வாக திறனை மேம்படுத்துதல், வருங்கால வைப்பு நிதி கட்டமைப்பை புதிய தொழிலாளர் சட்ட விதிகளுக்கு ஏற்ப மாற்றுதல் உள்ளிட்டவை இதன் நோக்கமாகும். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் பட்ஜெட்டிற்கு முந்தைய துறைவாரியான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று தொடங்குகிறது. முதல் கட்டமாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டம் இடம்பெறுகிறது. இமயமலையில் பனிலிங்கத்தை தரிசிக்கும் ஸ்ரீ அமர்நாத் யாத்திரையை ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். 57 நடைபெறும் இந்த வருடாந்திர யாத்திரையில் 4822 பேர் கொண்ட முதல் குழு இன்று புறப்பட்டது. நாகை மாவட்டத்தில் கிராம அளவில் காரிஃப் பருவத்திற்கான மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணியில் தன்னார்வலர்கள் பங்கேற்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் கூறியிருக்கிறார். திருவண்ணாமலை அருள்மிகு ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசலேஸ்வரர் ஆலயத்துடன் இணைந்த அடியண்ணாமலை அருள் தரும் உண்ணாமலை அம்மன் உடனாகிய ஆதி அருணாசலேஸ்வரர் திருக்கோயில் இன்று காலை பரிவர்த்தன மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் ராஜகோபுரம் விமானங்களுக்கும் சுவாமி அம்பாள் மூலவர் கோபுரங்களுக்கும் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இவ்விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வணங்கி வழிபட்டனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
0: திருச்சி மாநகராட்சியின் பராமரிப்பின் கீழ் இயங்கி வரும் குடிநீர் வழங்கும் குழாயில் மேற்கொள்ளப்படும் பழுதுநீக்க பணிகள் காரணமாக திருச்சி கல்லுக்குழி, ஜெகநாதபுரம், அரியமங்கலம், முக்கடை உள்ளிட்ட 9 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளிலிருந்து குடிநீர் பெறும் பகுதிகளுக்கு நாளை குடிநீர் விநியோகம் இருக்காது என மாநகராட்சி ஆணையர் திரு வீர் பிரதாப் சிங் தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை நெதர்லாந்தின் ஜீன் ஜூலியன் ரோஜர், அமெரிக்காவின் தியோடர் வெனிகர் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள். இனி கேட்கலாம் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரன் மற்றும் இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வழங்கிக் கொண்டிருப்பது
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: மாறும் வானிலை மாறும் மனநிலை காலநிலையின் மாற்றத்தில் புதுசு புதுசா பாடல்கள் நம்மளோட அன்றாட வாழ்வியலில் அகன்றாலும் இன்னைக்கும் மனசை விட்டு அகலாம கல்வெட்டு எழுத்துக்களா நிலைச்சிருக்கும் இசையோட வரிகளையும் ரசிச்சு ரசிச்சு கேட்ட பிறகும் சலிக்காது மீண்டும் மீண்டும் நாட செய்யும் விருப்ப பாடல்கள் கேட்கலாம் உங்களோடு நாங்க என நேர்களே உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கறதுக்கு நீங்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண் 431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பு எண்ணோட 246

102-1 மற்றொரு எண் 240-102-1. டயல் பண்ணி வாங்க, பாடல்களை கேளுங்க. இது உங்களோட நாங்கள்.

0: நவனிதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ். 50 பைசா ஆடி மேஜிக் சேல். தினமும் முதல் 100 வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் வெறும் 50 பைசா செலுத்தி அன்றைய சர்ப்ரைஸ் டிரஸ் வீர் ஆஃப் த டே பெற்று செல்லலாம். நவனிதா சில்க்ஸ், ஹோலிகிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், ஃபோர்த் ஸ்டேஷன் ரோடு, திருச்சி.
1: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: நாள்தோறும் காலை 9

0: மணிக்கு திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நேர்களை உங்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு. தாட்கோ மூலமா 10ஆம் வகுப்பு படித்த இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி நெகிழி செயலாக்க இயந்திரம் இயக்குனர் பயிற்சி சென்னையில 4 மாதங்களுக்கு நடைபெற இருக்கு. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதில் கலந்துக்கலாம். தாட்கோ.com அப்படிங்கிற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோடு நாங்க என முதல் நேயரா இணைகிறார். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: திருச்சி மாவட்டம் நாவலூர்ல இருந்து தாமரை பேசுறேங்க மேடம்.
2: தாமரை நாவலூர்ல இருந்து சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சரி, நம்ம என்ன பாட்டு கொடுக்கலாம்?
3: எனக்கு இது அம்மால இருந்து கொடுங்க மேடம், அம்மா அப்படின்னு.
2: சரி சரி, நீங்க கேட்ட பாட்டை நான் கொடுத்துறேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்ல இந்த பாட்டு வருது. இப்ப சமீப காலத்துல மறைந்து போன, நம்மளை விட்டு போன சிறந்த கதாசிரியர் பாக்கியராஜ் அவருடைய திரைப்படம் இது. கேட்கலாமா?
3: கேட்கலாம் மேடம்.
2: இணைப்புல வந்ததுக்கு நன்றிகள்.
3: நன்றி மேடம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: வந்தாச்சு வந்தாச்சு.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: நேரம் இப்ப சரியா 11:20 ஆச்சு. நம்ம கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கக்கூடிய உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில் நம்மோட இணையறாங்க. வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: திருச்சியில இருந்து சரண்யா பேசுறேன்.
6: சரண்யா, திருச்சியில எந்த ஏரியா?
7: கேகி நகர்.
6: ஓ சூப்பர். சரண்யாக்கு என்ன பாடல் வேணும்?
7: மின்சார கணவுல இருந்து அன்பென்ற மழை.
6: ரொம்ப ஒரு அப்படியே மனசை கரைய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடலை கேட்டிருக்கீங்க. அனுராதா ஸ்ரீராம் அவங்களோட குரல்ல அமைஞ்ச பாடல். சரி, கேட்கலாமா? இணைப்புல வந்ததுக்கு நன்றிகள்மா.
7: நன்றி.
6: ஏ ரஹ்மானின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க சரண்யா. நாமளும் அவங்களோட சேர்ந்து கேட்கலாம்.

0: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கோம் உங்களோட நாங்க.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
6: உங்கள் நவனிதா சல்சன் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ் புதிய கலெக்ஷன்கள் அதிரடி தள்ளுபடி 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் காம்போ ஆஃபர்ஸ் ஆடியின் கம்ப்ளீட் ஷாப்பிங் பேக்கேஜ் நம்ம நவனிதா சில்க்ஸ்ல. நவனிதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், ஃபோர்த் ஸ்டேஷன் ரோட், திருச்சி.
7: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகள்.

0: இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: நேயர்களே, உங்களுக்கான ஒரு அறிவிப்பு. 2026 ஆண்டிற்கான முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது எதிர்வரக்கூடிய சுதந்திர தினத்தன்று 15 ஆகஸ்ட் அன்று நடைபெற இருக்கிறது. இதற்கான விண்ணப்பங்களை வரவேற்கிறோம். உங்களுக்கான விண்ணப்பங்களை இணையதளமான sdac.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் போய் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்திற்கான கடைசி நாள் இந்த மாதம் 6ஆம் தேதி மாலை 5:45 இனி உங்களோட நாங்கள் என்ன நம்மோடு இணைகிறார். வணக்கம்.
2: 102.1 உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் இணைவது திருச்சி வடக்கத்தாலிருந்து ஆடிவரும் புந்தன்ற தேனிகளா ஐயப்பன் கிணதே. அன்பு அழைப்பாளர் ஜெயந்தி சுந்தர் அவர்களுக்கு இனிய பகல் வணக்கம்.
1: பகல் வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
2: ரொம்ப பிரமாதமா நல்லா இருக்கும். இடையில போன வாரத்துல இருந்து இணைப்பு வந்து கொஞ்சம் ரிங்டோன்லாம் ரொம்ப சனமா இருந்துச்சு.
1: ஓ, இப்ப சரியாயிடுச்சுங்களா?
2: சரி பண்ணிட்டீங்க. எல்லா நேரங்களோட என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அதை நீங்க என்ன சரி பண்ணிட்டாங்க நிலையத்துல.
1: நல்லது நல்லது.
2: அது வந்து வானொலியோட காலை மாலை வானொலியோடு எங்கள் வேலை சோலையோடு போய் கொண்டிருக்கிறது.
1: வெரி குட், அருமை.
2: இப்ப பிறந்திருப்பதா ஜூலை.
1: சூப்பர்.
2: அந்த ஜூலைல வந்து எவ்வளவோ பாட்டு கேக்கு. ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு பூக்களுக்கும் மலர்களுக்கும் கலர்களுக்கும் அந்த கவிஞர்கள் பாடல எழுதியிருக்காங்க. அதுல ஜூலைல வந்து ஒரு பாட்டு இருக்கு.
1: என்ன பாடு?
2: பாட்டு கொஞ்சம் நல்ல மெலடியா அலுமையா போகும், அதை பாடிடுறேன். ஒரு பாட்டு
1: பாடு.
2: படம் பேரு வந்து பகவதி.
1: சில வரிகள் பாடுங்க சரிங்களா?
2: ரெண்டே வரிதான், அப்படியே அழகா பாடிடுறாங்க.
1: அழகா பாடு.
2: ஜூலை மலர்களே, ஜூலை மலர்களே, உங்கள் எதிரியாய் ஓர் அழகி இருக்கிறாள். அவள்தான் அன்புள்ள எதிரி, கொஞ்சம் குறும்புள்ள எதிரி, எனக்கும்
1: நன்றி. பயணிப்புல வந்ததுக்கு நன்றிகள். கேட்கலாமா பாடல?
2: கேட்கலாமா.
1: நன்றிகள்.

0: இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சோம் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய உங்களோடு நாங்க இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மற்றும் இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வழங்கிக் கொண்டிருப்பது
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இனிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரத்துல நம்மளோட அடுத்த நேயரா இணைகிறார். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரு? கனமான வணக்கம்.
3: நடராஜன் கீதா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் எல்லாம்? எப்படி இருக்கு அங்க கிளைமேட் எல்லாம்?
3: அதெல்லாம் சூப்பரா போகுதுங்க மேடம். அப்படியே வெளியதான் நிக்கிறேங்க. அப்படி ஏசி காத்து மாதிரி அடிச்சுட்டு இருக்குதுங்க.
0: ஓ, லைட்டா பொறாமையா இருக்கு.
3: இதோட இன்னொரு இது என்னதுன்னா, ஏசியோட உங்க குரல் வாய்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு மேடம்.
0: இது இது இன்னும் சில்லுன்னு இருக்கே.
3: சரிங்க, உங்க நிகழ்ச்சி எல்லாம் சூப்பரா இருக்கு.
0: நன்றி நன்றி.
3: ஒரே நேரத்துல வரும்பொழுது
0: என்ன செய்யும்?
3: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு அது சொல்லுங்க.
3: இது சிந்து நிதி பூல இருந்து மத்தாலம் கொடுத்தது அடி மனசு, அந்த பாட்டு கொடுங்க. இணைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.
0: நன்றிகள் பா இணைப்புல வந்ததுக்கு.
3: நன்றிங்க மேடம்.
0: சௌந்தர்யனின் இசையில் ஸ்வர்ணலதாவின் குரலில் இந்த பாடலை கேட்கலாமா?

0: வாங்கி வாங்க ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்று பகல் 1 மணிக்கு மதுர கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: தமிழக பொறியியல் கல்லூரியில சேர்வதற்கான கலந்தாய்வு பற்றிய ஒரு அறிவிப்பை தெரிஞ்சுக்கலாம். அரசு பள்ளியில் படித்த மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் படை வீரர்கள், விளையாட்டு வீரர்கள் அவங்களுக்கான கலந்தாய்வு இந்த மாசம் 13-14 தேதியிலும், பொதுப்பிரிவில் சிறப்பு ஒதுக்கீடு மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் படை வீரர்கள், விளையாட்டு வீரர்கள் பிரிவினருக்கு 15-16 தேதியிலும், பொதுப்பிரிவினருக்கான கலந்தாய்வு 20 தேதியிலிருந்து அடுத்த மாசம் 30 தேதி வரைக்கும் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. இதுல பொதுக்கல்வி, அரசு பள்ளி ஒதுக்கீடு, தொழில் கல்வி உள்ளிட்டோர் எல்லாருமே அடங்குவாங்களாம். மற்றவர்களுக்கான கலந்தாய்வு +2 துணைத் தேர்வு முடிவுகள் வெளியானதுக்கு அப்புறம் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 15 தேதிக்குள்ள அனைத்து கலந்தாய்வுகளும் ஆன்லைன்ல நடத்தி முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோட நாங்க. இனி நம்மளோட இவங்க இணையறாங்க. வணக்கம்.
7: வணக்கம் மேடம். திருச்சி மாவட்டம் நவலூர்ல இருந்து சரஸ்வதி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா அனைவருமே?
6: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நிலையத்துல அங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன் மேடம்.
6: சரி சரி, சொல்லுங்க என்ன பாடல் போடல.

0: சமாதானமோ.
1: எங்க சின்னராசால இருந்து உண்ட சேவல் கூவு நேரம், அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: சரிம்மா, கண்டிப்பா நீங்க கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்குமா. இணைப்புல வந்ததுக்கு நன்றிகள்மா.
1: நன்றி மேடம்.
0: எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடியிருக்கக்கூடிய இந்த பாடலை இசையமைச்சிருக்காரு சங்கர் கணேஷ். கேட்கலாமா?

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள்.

0: ஏற்படும் கேன்சர் லேசர் இஎன்டி அறுவை சிகிச்சை எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை மைக்ரோ ஏர் சர்ஜர் பாரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர் 9 கிராஸ் திலே நகர் திருச்சி.

0: 11:48 எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கோம். உங்களோட நாங்கள சூப்பர் சூப்பரான பாடல்கள், நேர்விருப்ப பாடல்களா. இனி நம்மோட அடுத்த நேயரா இணைகிறார். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரு குரலே அசத்தலா? நானும் ஆனா ரெண்டு பேரும் லேடிஸா இருக்கிறனால சாங்கா கேக்குறேன்னு சொல்லிருக்கீங்க. சரி, கேட்டுடலாமா அந்த
1: பாட்டை?
0: இணைப்புல வந்ததுக்கு நன்றிகள்மா.
1: நன்றி.
0: சித்ரா அனுராதா ஸ்ரீராம் குரலில் தேவாவோட இசையில இந்த பாடலை கேட்கலாமா?

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: திருச்சி மணப்பாறையை அடுத்த புத்தானத்தம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால சனிக்கிழமை அன்னைக்கு காலை 9:45 மணிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் இங்கிருந்து மின்சாரம் பெறும் பகுதிகளுக்கு மின் விநியோகம் இருக்காதுன்னு மணப்பாறை மின்வாரிய செயற்பொறியாளர் தெரிவிச்சிருக்காருங்கிறத நாங்களும் தெரிவிக்கிறோம். நேர்களே, உங்களோட நினைவுக்கு 12:10 மங்கையர் உலகம் இந்த நிகழ்ச்சியில எதிர்பாராமல் கிடைக்கும் உதவி. எதிர்பாராம நீங்க இங்கிருந்து வருமா அங்கிருந்து வருமா தேடிட்டே இருக்கும்போது எதிர்பாராத இடத்துல இருந்து கிடைச்ச உதவியை பத்தி தோழிகள் தொட்டு வரலாம். தொட்டு வர வேண்டிய தொலைபேசியின் 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பனோட 246-102-1 மற்றொரு எண் 240-102-1. உங்களோடு நாங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிறைவு நேயராய் நம்மோடு இணைக்கிறார். வணக்கம்.
3: வணக்கம்.
2: சாயனூர்ல இருந்து பெரியக்கால் பேசுறீங்கன்னு தெரியுது. நீங்க என்ன பண்றீங்க? நம்மளோட வானொலி பெட்டி இருக்கு பாத்தீங்களா, அது பக்கத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துருங்களேன். ஏன்னா நான் பேசுறது எனக்கே கேக்குது. ஆமா, அடிக்குது. அதனால கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. வரப்புல வந்துட்டீங்களா? சரி, என்ன பாட்டு போடலாம்?
3: கிழக்கு சென்னையில.
2: கிழக்கு சென்னையிலிருந்து
3: தாய் மாமஞ்சி இது வருதுல.
2: ஆமா, மானூத்து மந்தையில.
3: மாங்குத்தி பெத்த மயில.
2: சரி, அந்த பாட்டு போட்டலாமா?
3: போடுங்க மேடம்.
2: சரி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி கேள்மா.
3: எல்லாத்துக்கும் நன்றி.
2: நன்றி நன்றி. எஸ்பி பாலசுப்ரமணியம் சசிரேகா குழுவினரோடு பாடிய இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு ஏஆர் ரஹ்மான். பாடலை எழுதியிருக்கிறாரு வைரமுத்து. இடம்பெற்ற திரைப்படம் கிழக்கு சீமையிலே.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். இந்தியா ஜப்பான் நாடுகள் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. இம்மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி அந்நாட்டு பிரதமர் தக்காய்ச்சியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். முன்னதாக ஜப்பான் பிரதமருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி இன்று வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று தொடங்குகிறது. முதல்கட்டமாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டம் இடம்பெறுகிறது. துறை சார்ந்த அமைச்சர்கள், செயலாளர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொள்கின்றனர். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் பெருங்குடி வளாகத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்படவுள்ள புதிய மாணாக்கர் விடுதி கட்டிடத்திற்கு மாநில எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று அடிக்கல் நாட்டினார். 240 மாணாக்கர் தங்கும் வகையில் இக்கட்டிடம் அமையவுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு அடுத்த மாதம் 30ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தேர்வு முடிவுகள் வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி வெளியாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுதும் தனித் தேர்வர்களுக்கு தேர்வு கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. மாணாக்கர் தேர்வு கூட அனுமதிச் சீட்டை dge.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தமிழக அரசு பயிர்க்கடனை ரத்து செய்ய வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தை கண்டறிய தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி கமலாம்பிகை திருக்கோவிலில் ஆடிப்புற திருவிழா பந்தக்கால் நடும் நிகழ்ச்சியுடன் இன்று தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் ஆடிப்புறம் அன்று நடைபெறும். அகமதாபாத்தில் நடைபெறும் உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று மாலை கத்தாரை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: என்னப்பா இது, வர வர வெயில் தாங்கவே முடியல. ஒவ்வொரு வருஷமும் வெயில் முன்னாடி விட மோசமாயிட்டே வருது.
3: அதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தானாமே. இதனாலதான் வெயில் நாளுக்கு நாள் அதிகமாகுதான். இது போதாதுன்னு இந்த எல்நினோ மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது வெயிலும் வறட்சியும் இன்னும் மோசமாயிடுது.
2: அச்சுச்சோ, இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ?
3: என்ன, வெயில் அதிகமானா நம்ம ஃபேனையும் ஏசியையும் அதிகமா பயன்படுத்துவோம். அப்ப கரண்ட் தேவை ரொம்ப அதிகமாகும். அதே நேரத்துல வறட்சியால தண்ணி பற்றாக்குறை வந்து மின்சார உற்பத்தியையும் பாதிக்கும்.
2: மாமா, இருமா, வெயில் கூட பரவாயில்லம்மா. நீ பாட்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்றத கேட்டாதான் எனக்கு அப்படியே கிருகிருகிருன்னு வருது. இதுக்கு தீர்வே கிடையாதா?
3: தீர்வு தானே, நம்ம தலைக்கு மேலேயே இருக்கே.
2: என்ன, சூரிய சக்தியா?
3: அதேதான். வெயில் எப்ப ரொம்ப கொளுத்துதோ அப்பதான் கரண்டோட தேவையும் அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல சோலார் பேனல்கள் நமக்கு தேவையான மின்சாரத்தை தயாரிச்சு கொடுத்துரும். எப்படி, ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா?
2: அட, ஆமால, நிலக்கரி மாதிரி சோலார்னால காத்தெல்லாம் மாசுபடாது தானே?
3: சரியாதான் சொன்னீங்க. மாசு குறைஞ்சா பசுமை இல்ல வாயுக்களும் குறையும். அது புவி வெப்பமயமாதல தடுத்து எதிர்காலத்துல வர்ற இயற்கை சீற்றங்கள்ல இருந்து நம்மளை காப்பாத்திரும்.
2: சூரிய சக்தி என்னைக்குமே தீராதே, அத சொல்லாம விட்டுட்ட?
3: அது மட்டுமா, இது மத்த நாடுகள்ல இருந்து வாங்குற எரிபொருள் தேவைய குறைச்சிரும், கரண்ட் பில்ல குறைக்கும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பையும் உருவாக்கும். முக்கியமா கிராமப்புறங்களுக்கும் மின்சாரத்தை கொண்டு போய் சேர்த்துரும்.
2: ஏமா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. சூரிய சக்தியை பயன்படுத்துறது காலநிலை மாற்றத்தை எதிர்க்கிறதுக்கு மட்டும் இல்ல, மக்களோட வாழ்க்கை தரத்தையும் மாத்திரும்.
3: அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. சோலார் எனர்ஜிங்கிறது இயற்கைக்கு உகந்தது, பொருளாதாரத்துக்கு சிறந்தது, மக்களுக்கும் நல்லது.
2: முள்ளை முள்ளாலதான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இங்க வெயிலால வர பிரச்சனைக்கு வெயிலே தீர்வு கொடுக்குது. அதை நாம சரியான முறையில பயன்படுத்தினாலே போதும்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

நேர்களே, இன்னைக்கு நம்ம திருச்சி எஃப்எம் 102.1 கேட்கலாம் பகல் 1 மணிக்கு வசந்தன் கோவின் மதுர கீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கம். இன்னைக்கு வேளாண் அரங்கத்தில் பசுந்தீவன பயிர்களின் உற்பத்தி மற்றும் சேமித்தல் நேர்முகத்தில் பங்கேற்கிறாங்க தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ. பாரதி அவர்கள்.

2:30 மணிக்கு மண்ணின் மனம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில சேலம் எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம். 3:00 மணிக்கு இசைத்தூரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 4:00 மணிக்கு சந்தேஷ் டூ சோல்ஜர்ஸ். 5:00 மணிக்கு பொன் மாலை. 6:00 மணிக்கு ஆரவாரம்.

ஆகாஷ்வாணி நேரம் 12:10. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம் மங்கையர் உலகம். இன்னைக்கு ஒரு சின்ன கேள்வியோட நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். வாழ்க்கையில நமக்கு ரொம்ப கஷ்டமான நேரத்துல நம்ம எதிர்பார்க்காம ஒரு ஆள் வந்து உதவி பண்ணிருக்காங்களா உங்களுக்கு? அது பெரிய உதவியா இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, நான் ஒரு நாள் ரோடை கிராஸ் பண்ண முடியாம ஒரு ஓரமா நின்றுகிட்டே இருந்தேன். அது எப்படின்னா, ரொம்ப நிறைய வண்டிகள் போய்கிட்டே இருந்துச்சு, யாருமே எனக்கு வழி விடல, நான் அர்ஜென்டா கிராஸ் பண்ணியே ஆகணும். ஆனா அந்த அர்ஜென்ட் எனக்கு மட்டும் தான் தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாது இல்லையா. அப்போ ஒரு சகப்பு கலர்ல கார்ல வந்த ஒருத்தவங்க, அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது, அவங்க வண்டியை நிறுத்தி நான் கிராஸ் பண்றதுக்கு வழி விட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன். பஸ்ஸில் வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு காசு இல்லாமல் நான் நின்றுட்டு இருந்தப்போ, காசு இல்லைன்னா என்கிட்ட காசு இருக்குது, ஆனால் அதில் வந்து 1 ரூபா மட்டும் என்கிட்ட கம்மியாக இருக்குது, ஏதோ சில்லற வந்து மிஸ் ஆகிடுச்சு. அந்த காசுலேருந்து 1 ரூபா கம்மியாக இருந்ததை பக்கத்தில் இருந்து யாரோ ஒரு அம்மா வந்து எனக்காக அந்த 1 ரூபாயை போட்டு எனக்கு அந்த டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து உதவி செஞ்சாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் தான் சில நேரங்களில் நம்ம மனசில் பெரிய இடத்த பிடிச்சிரும். அதனால தான் நம்ம இன்னைக்கு எதிர்பாராமல் கிடைக்கும் உதவி அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறோம் நம்ம மங்கை உலகத்தில். நான் உங்க தோழி கீர்த்திகா. வாங்க 0431 240 102 1 அல்லது 246 102 1 என்ற எண்களை தொட்டு

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கோம் மங்கையர் உலகம். இன்னைக்கு நிகழ்ச்சியில எதிர்பாராமல் கிடைக்கும் உதவியை பத்தி தான் பேச போறோம். இந்நிகழ்ச்சியில வந்து இணையக்கூடிய முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். நிகழ்ச்சியில இணைந்தன்னு சொல்லியிருந்தாங்க, இடையில வந்து ஏதோ சிக்கல்னு நினைக்கிறேன்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகத்துல. வாங்க, நம்மளுடைய பேச போற முதல் தோழி யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம். புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர்ல இருந்து ஜோஸ்டின் மேடம்.
4: ஜோதி மேடம், நல்லா இருக்கீங்களா?
5: ஜோஸ்டின், நல்லா இருக்கேன்.
4: நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கீங்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேம்மா. நீங்க தலைப்பு தெரியுமா?
5: உடம்பு சரியில்லைன்னு எங்க பெரியப்பா வீட்டுல விட்டுட்டாங்க.
4: சரி,
5: அங்க நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு எங்க அம்மா வீடு வந்து திருக்காட்டுப்பள்ளியில இருந்தது. அப்ப அங்க போறதுக்காக நாங்க என்ன பண்ணோம், எங்க அக்கா, எங்க தங்கச்சி, எங்க அக்கா பசங்க ரெண்டு பேர், சின்ன பிள்ளைங்கதான் அவங்களும், எல்லாரும் வந்து பழைய தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்க வந்து பஸ் ஏறணும் திருக்காட்டுப்பள்ளிக்கு.
4: சரி,
5: அப்ப என்ன பண்ணோம், பசங்க வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கேட்டாங்கன்ட்டு வாங்கி கொடுத்துட்டு நாங்க வந்து பஸ் ஏற நிக்கும் போது பர்ஸை யாரோ அடிச்சிட்டாங்க.
4: ஐயோ,
5: என்னட்டையும் காசு இல்ல, எங்க அக்காட்டையும் காசு இல்ல. அப்ப போன் வசதியும் கிடையாது. போன் பண்ணியும் இந்த மாதிரி நாங்க இப்படி நிக்கிறோம், வந்து அழைச்சிட்டு போங்க, இல்ல காசு கொடுங்க அப்படின்ட்டு கேட்கவும் முடியாத சூழ்நிலை. என் பையன் சின்ன குழந்தை, கை குழந்தை, ஒண்ணுமே புரியாம அந்த பஸ் ஸ்டாண்ட்ல திருக்காட்டுப்பள்ளி

0: ஸ்டாண்ட்ல நிக்கிறோம்.
1: ம்
0: சரி, பஸ்ஸும் வந்து நிக்குது, ஒரே கூட்டமா இருக்குது,
1: ம்
0: யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்களான்ட்டு அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கேன். யாருமே இல்ல, எனக்கு அழுகையா வருது.
1: ஆ
0: என்னக்கா பண்றது அப்படிங்கிற எங்க அக்கா சொன்னாங்க, பாப்போண்டி யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களான்ட்டு பாருடி அப்படின்ட்டு.
1: ம்
0: திடீர்னு ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, பஸ்ல ஏற போனவங்க வந்து, ஏமா இங்க நிக்கிறீங்க, பஸ் நிக்கிறது இல்ல, ஏறுங்க அப்படின்னாரு. அவங்க வந்து எங்க ஊருக்காரவங்க.
1: ஆ சரி, உங்க
0: அப்ப சொன்னோம்,
1: ஊர்க்காரங்க.
0: நாங்க அந்த மாதிரி காசை வந்து மிஸ் பண்ணிட்டோம், யாரோ பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க,
1: ஆ
0: இப்ப எங்க கிட்ட காசு இல்ல அப்படின்னு. உடனே
1: அவங்க
0: அவங்க
1: உதவி
0: உடனே ஒரு
1: பண்ணாங்க.
0: 100 ரூபாய கொடுத்து,
1: ஆ
0: நீங்க வந்து இந்த பஸ்ல வராதிங்க, அடுத்தது பஸ் வரும், ஃப்ரீயா இருக்கும், அதுல வாங்க அப்படின்னு சொன்னாங்க.
1: ஓ,
0: அந்த உதவி என்னால இன்னுமே மறக்கவே முடியாதுங்க
1: ரொம்ப
0: மேடம். அங்க
1: நெகிழ
0: போய்
1: வைக்க
0: நிக்கும் போதெல்லாம்
1: கூடிய
0: எனக்கு அந்த
1: தருணமா
0: நினப்பு
1: இருக்கே.
0: தான் வரும்.
1: நீங்க சொல்றதே ஒரு கதை மாதிரி எழுதலாம் போலமா, ரொம்ப அருமையான தருணமா இருக்கே. அதுதான் உங்களுக்கு கிடைச்ச முதல் உதவி இல்லையா?
0: ஆமாங்க, நிறைய உதவி கிடைச்சிருக்கு, ஆனா இது மறக்க முடியாத உதவிங்க மேடம்.
1: எதிர்பாராத
0: இது
1: நேரத்துல
0: ரொம்ப
1: வந்து கிடைத்த உதவி.
0: அப்ப போன் வச்சு இப்ப மாதிரி இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல, கையில போன் வச்சிருக்கோம், போன் பண்ணி நாங்க அந்த மாதிரி இருக்கேன், மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்ப போன் வசதியும் கிடையாது.
1: ரொம்ப நன்றிங்கம்மா, நீங்க வந்து இணைப்புல வந்து எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர்.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
7: உங்கள் நவனிதா செல்ஸ் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ், 50 பைசா ஆடி மேஜிக் சேல். தினமும் முதல் 100 வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் வெறும் 50 பைசா செலுத்தி அன்றையா சர்ப்ரைஸ் டிரெஸ் வீர் ஆஃப் த டே பெற்று செல்லலாம். நவனிதா செல்ஸ், ஹோலிகிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், போர்ட் ஸ்டேஷன் ரோட், திருச்சி.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.

0: கேட்டு நெஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம். வாங்க அடுத்ததான் நம்ம கூட பேச போறது யாருன்னு பாத்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யாரு இங்க இருந்து பேசுறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோமா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம்மா. நான் திருவானைக்காவல் கீழே கொண்டமேட்ல இருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரன் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எதிர்பாராத நேரத்துல கிடைச்ச உதவி எது?
1: எனக்கு நிறைய உதவி கிடைச்சிருக்காங்க. நான் இந்த நேரத்துல யாருக்கு நன்றி சொல்ல விரும்புறேன்னா, ஆட்டோ ஓட்டுறாங்க பாருங்க, அவங்க செய்யற உதவி மாதிரி எதுவுமே கிடையாதுமா. நம்ம ரிலேஷன் செய்யறாங்க அது வேற விஷயம், நம்ம கூட பிறந்தவங்க செய்யறாங்க அது வேற விஷயம். அவங்க அந்த அன்டைம்ல 2 மணி 3 மணிக்கெல்லாம் போன் பண்ணா உடனே வந்து உதவி செய்ய வராங்க.
0: அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா?
1: நடந்திருக்கு, வாழ்க்கையில நடந்திருக்கு. நான் போன் பண்ணிருக்கேன், வந்து காப்பாத்திருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. நான் அவங்களுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்றேன். இப்ப ரீசெண்டா சமீபத்துல எனக்கு எதிர்பாராம கிடைச்ச உதவி அப்படின்னு சொல்லணும்னா, நான் எங்க கிராமத்துல வந்து நிறைய மூங்கில் இருக்கு, வெட்டணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஆளே கிடைக்க மாட்டேன்ட்டாங்க.
0: சரி,
1: அப்போ வந்து நிறைய பேத்துக்கு சொன்னேன், மூங்கில் இருக்கு, நீங்க ஃப்ரீயா கூட வெட்டி எடுத்துட்டு போங்க, யார்கிட்ட குடுக்கறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துட்ட சொல்லி வச்சிட்டு இருந்தோம்.
0: சரிம்மா.
1: நாங்க அங்கிருந்து மயிலாடுதுறையில வந்துட்டு இருக்கேன், இல்ல டிரைவர், நாங்களா பேசிட்டோம் கார்ல, எங்க டிரைவர் அதை கேட்டுட்டு இருந்தவங்க என்ன பண்ணாங்க, வந்துட்டு இருக்கும் போது ஒரு லாரி வந்தது மூங்கில ஏத்திக்கிட்டு, எங்களுக்கு அது ஸ்ட்ரைக் ஆகல, அவரு காரை நிறுத்திட்டு போய் அந்த லாரி டிரைவரை நிறுத்த சொல்லி அவர்கிட்ட பேசுறாரு, நீ எங்க இருந்து ஏத்திட்டு வந்த, இவங்கள்ட்ட மூங்கில் இருக்கான் எடுத்துக்கணுமா அப்படின்னு என்ன பேசினாருன்னு எங்களுக்கு தெரியல. அவரே பேசி இது பண்ணி எங்க மூங்கில வெட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காரு எங்களுக்கு.
0: நம்மளே கேட்காம நமக்கு வந்து தேடி வந்து உதவி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
1: நான் பேப்பர்

0: எங்களுக்கு அரூர் பேப்பர் மில் வரைக்கும் நான் போன் பண்ணி கேட்டேன், நாங்க இப்ப மூங்கில் எடுக்கறதுல சவுக்கு தான் எடுத்துக்கிறோம் அப்படி எல்லாம் சொல்லிட்டாங்க. இவரு டிரைவர் வந்து நாங்க எதிர்பார்க்காம அவரே காரை நிறுத்தி லாரி டிரைவர்ட்ட பேசி எங்க மூங்கில வெட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காரு.
1: ரொம்ப நன்றிமா,
0: இது பெரிய எங்களுக்கு உதவி அது.
1: சரிம்மா, நன்றி தெரிவிச்சுக்கங்க. நாங்களும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கோம் இணைப்புல இணைந்ததுக்கு.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இணைஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு பல தோழிகளோட எதிர்பாராத தருணத்துல அவங்களுக்கு கிடைச்ச உதவிகளை நம்ம கிட்ட வந்து பகிர்ந்துகிட்டாங்க தோழிகள் எல்லாருமே. நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா மனுஷங்களுமே நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை வந்து கத்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த நல்ல நினைவுகள் எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்குவோம். நம்மளும் மத்தவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் உதவி செய்வோம். இணைந்த இருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஐநாவின் கூட்டத்தில் இந்தியா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பான் பிரதமர் திருமதி சனே டகைச்சி இதில் பங்கேற்று விரிவான பேச்சுகளை நடத்தினர். சர்வதேச விவகாரங்கள் உள்பட பல்வேறு அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பேச்சுகளுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஜப்பான் பிரதமருக்கு பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பொருட்களின் தரத்தை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மத்திய அமைச்சரவை வரலாற்று சிறப்புமிக்க முடிவினை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 30 ஆண்டுகளில் முதல் முறையாக மத்திய அரசு இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தில்லியின் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது போக்குவரத்து நெரிசலை குறைக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக 6,970 கோடி ரூபாய் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அம்மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 7,145 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார்.

0: இந்த திட்டம் கான்பூர் கப்ரா இடையிலான பயண நேரத்தை குறைக்க உதவிடும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி தொடர்பான புதிய திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 1952 முதல் நடைமுறையில் இருந்த திட்டம் மாற்றியமைக்கப்பட்டு இந்த புதிய திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கான அறிவிக்கை கடந்த மாதம் 29 வெளியிடப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிதியத்திலிருந்து பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதோடு எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் மேற்குவங்க உயர்கல்வி அமைச்சர் திரு ஜெகந்நாத் சட்டோபாத்யாய் மற்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு தீபக் பர்மன் ஆகியோருடன் நடத்திய பேச்சுகளின் போது அவர் இதனை தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் மேற்கொள்ள வேண்டிய கல்வித்துறை சீர்திருத்தங்கள் குறித்தும் அவர் இந்த பேச்சுகளின் போது எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய மின்னணு நிர்வாகம் தொடர்பான 2 மாநாடு இன்று ஜெய்ப்பூரில் நிறைவடைகிறது. பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நிறைவு விழாவில் பங்கேற்று சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடகாவில் கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 உயிரிழந்தனர். பெங்களூரு அருகே மடப்பட்னாவில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்த 8 பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறையினர் கூறினர். அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 13 மாவட்டங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 72,000 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமாஜி மாவட்டத்தில் மட்டும் 50,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலங்கள், வீடுகள் மற்றும் சாலைகள் சேதமடைந்துள்ளதாகவும் அசாம் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. சேதங்கள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ள குழு ஒன்று அம்மாநிலத்திற்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் ஆந்திராவில் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. திருப்பதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுடன் இணைந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா கூறியுள்ளது. ஐநாவில் நடைபெற்ற தீவிரவாதத்திற்கு எதிரான மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் இக்கருத்து தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதத்தை ஒடுக்க சர்வதேச ஒருங்கிணைப்பு அவசியமாகிறது என்று ஐநாவிற்கான இந்தியாவின் பிரதிநிதி திரு பி ஹரீஷ் இக்கூட்டத்தில் தெரிவித்தார். தீவிரவாதிகளுக்கு நிதி ஆதாரங்கள் கிடைப்பதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதேபோல் தொழில்நுட்பங்களை தீவிரவாதிகள் தவறாக பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது என்றும் திரு பி ஹரீஷ் தெரிவித்தார். பாகிஸ்தானில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 உயிரிழந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட சைஃபுல்லா ஏரியில் சுற்றுலா பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த இந்த படகு விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். கீவ் நகரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. சில பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றதாக யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர்.

0: 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 5-4 என்ற புள்ளிக்கணக்கில் ஜெர்மனியின் புளோரா ஜூலி லாமஸ் இணையை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் ஹர்விந்தர் சிங், ஷியாம் சுந்தர் சுவாமி, தோமன்குமார், பாவ்னா, பூஜா ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, தியான் சந்தோஷ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் தன்வி பற்றி 21-19, 21-12 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அனான் ஒகிமோட்டோவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் தியான் சந்தோஷ் 21-19, 15-21, 21-15 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் ஹோ ஐசையா சூவை வென்றார். சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 15-13, 11-4, 11-3 என்ற செட் கணக்கில் எகிப்தின் அப்துல்லா ஹபீஸை வென்றார். குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். இந்தியா ஏ, இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலேயில் இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 87 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கல் குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஐநாவின் கூட்டத்தில் இந்தியா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்று பகல் 1 மணிக்கு மதுர கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
1: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1 இல் இனி
6: 1, 2, 3
1: பாப் கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: ஆகாஷ்வாணி 102.1 இல் பாப் கார்னர்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: நேரம் இப்போ ஒரு மணி ஆச்சு, கேட்கலாம் இனி.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமர் டகாய்ச்சியுடன் இந்தியா ஜப்பான் வருடாந்திர உயர்நிலை பேச்சுவார்த்தைகளை தற்போது மேற்கொண்டுள்ளார். இரு நாடுகளிடையேயான நட்புறவு இதன் மூலம் வலுப்பெறுவதுடன் பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச பிராந்திய பேச்சுவார்த்தைகள் குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் தற்போது நடைபெறுகிறது. முதல்கட்டமாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டம் இடம்பெறுகிறது. துறை சார்ந்த அமைச்சர்கள், செயலாளர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். வரும் 22ஆம் தேதி வரை இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. மக்கள் பிரச்சினைகளுக்காக குரல் கொடுத்து மக்களுக்காக நிற்பது மட்டுமே அஇஅதிமுகவின் ஒரே பணி என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இப்பணி என்றும் தொடரும் என்றும் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் அணுக்கனிம சுரங்கத் திட்டத்தை தாவேகாவின் செயற்குழு கூட்டம் கடந்த 2024ஆம் ஆண்டு நச்சு திட்டம் என்று கூறி கைவிட வலியுறுத்திய நிலையில், தற்போது இந்த திட்டத்திற்கான ஒதுக்கீட்டு ஆணையை ஓராண்டிற்கு நீட்டித்து அரசாணை வெளியிட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அஇஅதிமுக அல்லாத மாற்று ஆட்சியையே மக்கள் தேர்வு செய்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் அடிப்படையிலேயே தற்போது ஆட்சி அமைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் தீர்ப்பை மதித்து இடதுசாரி கட்சிகள் அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவளித்து வருவதாகவும், தேர்தல் முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாத திமுக ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சிகளில் ஈடுபடுவதாகவும் குறை கூறினார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து தமிழக அரசு உடனடியாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளையும் அழைத்து பிரதமரையும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரையும் சந்தித்து இந்த அணை கட்டப்படுவதால் தமிழகத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை நெதர்லாந்தின் ஜீன் ஜூலியன் ரோஜர், அமெரிக்காவின் தியோடர் வினிகர் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்தி அறிக்கை மணி 1:45.

0: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் இப்பொழுது 1:04 நிமிடம். நேயர்கள் இனி கேட்கவிருப்பது மதுர கீதம் வழங்குவோர் வசந்த் அன்கோ. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரராக
1: மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அன்கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அன்கோ தான் சரி.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
0: வாழ்க்கையில இன்பம் துன்பம் இது எல்லாமே இயற்கையான ஒண்ணு. எந்த ஒரு சூழ்நிலையையும் நம்ம கடந்து செல்வதற்கு இயற்கையே நமக்கு அளித்த பரிசுதான் இந்த இசை. எந்த மொழி பேசுவதாக இருந்தாலுமே எல்லாராலையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே மொழி இசை மட்டுமே. தனிமையான நேரங்கள்ல தக்க துணைவனாகவும், சோகமான நேரங்கள்ல தோள் கொடுக்கக்கூடிய தோழனாகவும், உறங்கும் நேரத்துல அன்னையுடைய தாலாட்டாகவும் இருக்கக்கூடியது இசை மட்டுமே. அப்படி நேயர் விருப்பமா மடல் வழியே வந்த பழைய திரை இசை பாடல்கள் கேட்க போறோம் மதுர கீதமாய். நிகழ்ச்சியோட முதல் பாடல தனக்கு பிடிச்ச பாடலா கேட்டிருக்காங்க. அடிமை பெண் திரைப்படத்துல இருந்து இருக்கக்கூடிய பாடல திருமழிசை ராணி மணிவண்ணன் லக்ஷ்மி ஜெயந்தி ஆனந்தி நிலகரை ராகுல் ஷாலினி கண்ணகி நகர்லேருந்து பெரியசாமி சஜித்குமார் வில்லிவாக்கத்திலிருந்து குபேரன் ஆகியோர் இந்த பாடலை பாடியிருக்கார். டி எம் சவுந்தரராஜன் வாலி இந்த பாடலுக்கு வரிகளை அளித்திருக்கிறார். கே வி மகாதேவன் இசையமைத்திருக்கிறார்.

செய்யும் காவல் காக்கும் நாய்களும் தங்கள் குணத்தாலே. இறை கிடைத்தாலும் இல்லை.

கண்டால் வண்ண மயில்கள் ஆடாது. வாழை போலே தோகை விரிய வளர்பிறை ஆயிரம் தோன்றாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாதோ. அவைகளை எல்லாம் அழிக்க நினைத்தால் சரித்து

கடவுளை பார்த்தது கிடையாது, அவன் கருப்பா சிகப்பா தெரியாது. நீ கடவுளை பார்த்து

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
4: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: உங்கள் நவனிதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுசு, புதிய கலெக்ஷன்கள், அதிரடி தள்ளுபடி, 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட், காம்போ ஆஃபர்ஸ், ஆடியின் கம்ப்ளீட் ஷாப்பிங் பேக்கேஜ் நம்ம நவனிதா சில்க்ஸ்ல. நவனிதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், 4th ஸ்டேஷன் ரோட், திருச்சி.

0: ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வன மகோத்சவ வாரத்தை முன்னிட்டு நாளை காலை 8:02 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வனம் நமது வளம் சிறப்பு தொடர். வனங்களின் சிறப்புகளை வானொலியோடு கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறது
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: காலத்தால் அழியாத காவிய கானங்கள் மதுரை கீதமாய் கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. இனி தனக்கு பிடிச்ச பாடலா கேட்டிருக்காங்க. பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து இந்த பாடல பிபி ஸ்ரீனிவாசன் குரலில் மணப்பாறை காமராஜ் நகர் பி வீரமணி கமலா தமிழரசன் சித்ரா பவித்ரா ஜியா ஹர்திக் தாருண்யா ஹேமா சபரிவாசன் ஹரிஹரிணி விக்ஷா லிக்ஷி யாகவி வர்ஷா லிஷாந்த் மணவை கா சந்திரசேகர் பார்த்திபன் ஆகியோர்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்தன் கோ சரி சரி.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
7: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
8: 1:18 கேட்டு இருக்கோம் வசந்தன் கோவின் மதுரை கீதங்கள்ல மடல் வழி விருப்ப பாடல்களை. இனி வரக்கூடிய பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், எஸ்பிபியின் குரலில், எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் கண்ணதாசன் எழுதின இந்த பாடல் சுமத்தி என் சுந்தரி திரைப்படத்திலிருந்து அமைந்த பாடல். திருச்சி மன்னார்புரத்திலிருந்து நல்ல கருப்பன், என் விசாலாட்சி, என் அழகப்பன் இவங்க கேட்டிருக்காங்க இந்த பாடல விருப்ப பாடலா.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: வசந்தன் கோவின் மதுரை கீதம் கேட்டுட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 102.1. இனி வரக்கூடிய பாடல் எல்லா ஈஸ்வரி டிஎம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க, அன்னை இல்லம். இந்த திரைப்படத்துல இருந்து இந்த பாடல தன்னுடைய விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. சிமன் சாலை வண்டியூர், சக்தி ஜனார்தனன், ஸ்ரீதேவி குமரன், உபேந்திரன் ஸ்ரீதேவி, அஷ்ரிப் பப்ஷியா ஆகியோர்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: முத்தரசநல்லூர்ல இருந்து நவீன் சந்தர், சந்திரபிரபா, பிரபு, நிஷாந்தி, ஷைனி, சரண், தேவி பிரியா, வெள்ளிவாக்கம், குபேந்திரன், வாகையூர் ராமசாமி இவங்க கேட்டிருக்காங்க உத்தரவின்றி உள்ளேவா. இந்த படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா பாடின இந்த பாடலை.

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்த் அன்கோவின் மதுரகீதம். இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி,
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
5: தட்ஸ் ரைட்.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
8: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
9: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட்

0: தினமும் முதல் 100 வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் வெறும் 50 பைசா செலுத்தி ஆண்ட்ரியா சர்ப்ரைஸ் டிரஸ் வீர் ஆஃப் தி டே பெற்று செல்லலாம். நவனிதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், ஃபோர்த் ஸ்டேஷன் ரோட், திருச்சி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் கனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் கனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
4: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
5: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
6: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
5: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
6: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர், திருச்சி.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: காலத்தால் அழியாத அழகான பழைய திரை இசை பாடல்கள் கேட்டு இருக்கோம் மதுரை கீதத்தில். இனி வரக்கூடிய பாடல் SP பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் குரலில், வி குமாரின் இசையில் வாலியின் வரிகளில் சதுரங்கம் இந்த திரைப்பட பாடல். இதுதான் தன்னோட விருப்ப பாடலா மடல் வழியாக எழுதி அனுப்பியிருக்காங்க மதுரை கீதத்திற்காக. லால்குடி, லட்சுமி நாராயணபுரம், என் துரைசாமி, வசந்தி, பாலாஜி, கிருஷ்ணகுமார் ஆகியோர்.

0: நேரம் இப்பொழுது 1:41.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
0: மதுரகீதத்தின் நிறைவு பாடலாக ஒலிக்கிறது பி சுசீலா டி எம் சவுந்தரராஜன் குழுவினருடன் பாடிய பாடல். இடம்பெற்ற திரைப்படம் நீதிக்கு தலை வணங்க இந்த பாடலை தன்னுடைய விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க அண்ணாவளைவு ராஜா.

நிறைவு பெற்றது மதுரகீதம். நேர்களே, உங்களுடைய பாடலும் மதுரகீதம் பகுதியில் ஒலிக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி என்ற அட்ரஸ்க்கு. சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையே பொருளாதாரம், எரிசக்தி பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறைவாரியான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது. சட்டக்கல்லூரிகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். கன்னியாகுமரி அணு கனிம சுரங்க திட்டத்தை செயல்படுத்த முனைவது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளி கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையே பொருளாதாரம், எரிசக்தி பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் ஜப்பான் பிரதமர் டகாச்சியாவுடன் மேற்கொண்ட வருடாந்திர உயர்நிலை பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் இன்று பேசிய பிரதமர் இரு நாடுகளுக்கிடையிலான இருதரப்பு உறவின் நம்பகத்தன்மையை எடுத்துரைத்தார். உலகளாவிய பெரிய பொருளாதார நாடுகளாக இரு நாடுகளும் திகழ்வதோடு தடையற்ற வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியமே இரு நாடுகளின் முன்னுரிமை என்றும் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையிலான நட்புறவின் தொழில்நுட்ப பங்களிப்பு முக்கிய அங்கம் வகிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பு தொழில்நுட்பத்தின் முதல் ஒத்துழைப்பு மேம்பாட்டு திட்டத்தில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். முன்னதாக ஜப்பான் பிரதமருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி சிவப்பு கம்பள வரவேற்பு இன்று அளிக்கப்பட்டது. ஜப்பான் பிரதமரின் இந்திய வரவு இரு நாடுகளிடையிலான உலகளாவிய நட்புறவு மற்றும் சிறப்பு தூதரக உறவுகளை முன்னெடுத்து செல்லும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது. முதல்கட்டமாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டம் இடம்பெறுகிறது. துறை சார்ந்த அமைச்சர்கள், செயலாளர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் இன்று பங்கேற்றுள்ளனர். வரும் 22ஆம் தேதி வரை இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. தமிழக சட்டக்கல்லூரிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் பெருங்குடி வளாகத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள புதிய மாணாக்கர் விடுதி கட்டிடத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், சட்ட கல்லூரிகளின் காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார்.
1: தமிழக அரசு எல்லா சட்டக்கல்லூரிகளும் என்னென்ன மாதிரியான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது, என்னென்ன மாதிரியான வசதிகள் தேவைப்படுது, எதெல்லாம் இல்லையே அதை கொண்டு வரும் வேலைகளையும் ஏற்பாடு செய்துள்ளோம். எல்லா சட்டக்கல்லூரிகளும் ஒரு சில வேக்கண்ட் எல்லாம் ஃபில் பண்ற வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கோம். அரசு சட்டக்கல்லூரிகளோட ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வேலையும் பார்த்துட்டு இருக்கோம். இதை மேம்படுத்தும் வேலைகள் அவருக்கு நல்ல ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சரையும் நல்ல போதுமான ஒரு அடிப்படை கட்டமைப்பையும் மேற்கொள்றதுக்கான வேலைகளை எல்லா இடத்துலையும் அந்த பணியை துவக்கிருக்கோம், கண்டிப்பாக செய்து முடிப்போம்.
0: விவசாயிகளின் கோரிக்கை முதலமைச்சரின் நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சேலத்தில் நடப்பாண்டிற்கான வேளாண் தனி நிதிநிலை நிறை அறிக்கைக்கான விவசாயிகளின் கருத்து கேட்பு கூட்டத்தில்

0: உரையாற்றிய அவர், நிதி நெருக்கடி நிலையிலும் தரமான பயிர் உற்பத்திக்கு தேவையான விதைகள், நடவு பொருட்கள், உரங்கள் உள்ளிட்டவைகள் உரிய நேரத்தில் விவசாயிகளுக்கு கிடைத்திட அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறினார். இந்த கூட்டத்தில் சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்று தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் ஊராட்சி குருவிமலை கிராமத்தில் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான மேம்பாட்டு திட்டப் பணிகளை மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று துவக்கி வைத்தார். இந்த திட்டத்தினை பயனாளிகள் பயன்படுத்திக் கொள்ள அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மக்கள் பிரச்சினைகளுக்காக குரல் கொடுத்து மக்களுக்காக நிற்பது மட்டுமே அஇஅதிமுகவின் ஒரே பணி என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். இப்பணி என்றும் தொடரும் என்று தமது சமூக வலைதள பதிவில் அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் அணுக்கனிம சுரங்க திட்டத்தை தாவேகாவின் செயற்குழு கூட்டம் கடந்த 2024 நச்சு திட்டம் என்று கூறி கைவிட வலியுறுத்திய நிலையில் தற்போது இந்த திட்டத்திற்கான ஒதுக்கீட்டு ஆணையை ஓராண்டிற்கு நீட்டித்து அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நச்சு திட்டம் என்று தாவேகா அன்று சொன்ன திட்டத்தை தற்போது செயல்படுத்த முனைவது குறித்த காரணத்தை முதலமைச்சர் விளக்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அஇஅதிமுக அல்லாத மாற்று ஆட்சியையே மக்கள் தேர்வு செய்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு சண்முகம் கூறியுள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் அடிப்படையிலேயே தற்போது ஆட்சி அமைந்துள்ளதாகவும் எடுத்துரைத்தார். மக்கள் தீர்ப்பை மதித்து இடதுசாரி கட்சிகள் அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கான டெல்லி பிரதிநிதியை நியமிப்பது முதலமைச்சரின் தனிப்பட்ட அதிகாரம் என்று கூறியுள்ள அவர், இடதுசாரி கட்சிகள் எந்த அரசியல் அணியிலும் இல்லாமல் தனித்தே செயல்படுவதாக குறிப்பிட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணு கனிம சுரங்க திட்டத்திற்கான அனுமதி ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும், தனியார் பள்ளி கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து தமிழக அரசு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளையும் அழைத்து பிரதமரையும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரையும் சந்தித்து இந்த அணை கட்டப்படுவதால் தமிழகத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் காவிரி நதியை நம்பியுள்ள 5.5 கோடி மக்கள் மேகதாது அணையால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அணை கட்டப்படுவதால் 12,500 மலைக்காடுகள் அழிக்கப்படுவதுடன் சுற்றுச்சூழலுக்கு பேரழிவு உருவாகும் என்றும் குறிப்பிட்டார். காவிரி நதிநீர் தொடர்பான எந்த பிரச்சனையையும் 2033 வரை எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில், அரசியல் ஆதாயத்திற்காக கர்நாடக முதலமைச்சர் திரு சிவகுமார் மேகதாது அணை பிரச்சினை தொடர்ந்து எழுப்பி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். மேகதாது அணை பிரச்சினையை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அணுக உரிய தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தென்காசி நகராட்சியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த கோரி திமுக, அஇஅதிமுக, மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்துக் கட்சி கவுன்சிலர்கள் தமிழக அரசை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பயிர்க்கடனை ரத்து செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். சேலம், அஸ்தம்பட்டி, அம்மாபேட்டை மண்டலங்களில் செயல்படும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று ஆய்வு செய்தார். இயந்திரங்களின் பராமரிப்பு, சுத்திகரிப்பு விவரங்கள் உள்ளிட்டவற்றை கேட்டறிந்த அவர் பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தினார். அரியலூர் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தின் நிலுவை பணிகளை துரிதமாக முடிக்க ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி அறிவுறுத்தியுள்ளார். மதுரை வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஆடி பருவத்தில் பயிரிடப்படுவதற்கான உளுந்து பயிர் கையிருப்பில் உள்ளதாக மாவட்ட வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் கரீஃப் பருவத்திற்கான மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணிகளில் தன்னார்வலர்கள் பங்கேற்க ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் அழைப்பு விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிராம அளவில் காரிப் பருவத்திற்கான மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணி தற்போது தொடங்கப்பட உள்ளது. பணியினை மேற்கொள்வதற்கு கிராமங்களில் உள்ள ஆண்ட்ராய்டு செல்போன் வைத்திருக்கும் படித்த இளைஞர்கள், படித்த பெண்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உழவன் செயலியில் உள்ள தன்னார்வ பயிர் கணக்கெடுப்பாளர் பதிவு பகுதியில் சென்று தங்கள் பெயரை முன்பதிவு செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என நாகை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: விழுப்புரத்தில் போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாவட்ட

0: குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் நடைபெற்ற இப்பேரணியில் ஏராளமான மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: விழுப்புரம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் இன்று மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்தும் போதைப் பொருளால் ஏற்படும் சமூக சீர்கேடு குறித்தும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான சுயஉதவிக்குழு பெண்கள் கலந்து கொண்டனர். போதைக்கு எதிரான வாசகங்கள் மற்றும் போதையால் ஏற்படும் பாதிப்பு குறித்தும் வாசகங்களை பதாகைகளில் ஏந்தி பேரணியில் கலந்து கொண்டனர். புறத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: திருவண்ணாமலை ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசலேஸ்வரர் ஆலயத்துடன் இணைந்த அடியண்ணாமலை அருள் தரும் உண்ணாமலை அம்மன் உடனாகிய ஆதி அருணாசலேஸ்வரர் திருக்கோயில் இன்று காலை பரிவர்த்தன மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் ராஜகோபுரம் விமானங்களுக்கும் சுவாமி அம்பாள் மூலவர் கோபுரங்களுக்கும் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இவ்விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வணங்கி வழிபட்டனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
0: விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் யூகி பாம்பரி மைக்கேல் வீனஸ் இணை நெதர்லாந்து அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மாசலோ இணை பெல்ஜியம் நெதர்லாந்து இணையுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையே பொருளாதாரம், எரிசக்தி பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது. சட்ட கல்லூரிகளின் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். கன்னியாகுமரி அணு கனிம சுரங்க திட்டத்தை செயல்படுத்த முனைவது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளி கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் இப்பொழுது 1:56 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

நேர்களை உங்கள் நினைவிற்கு 2:15 மணிக்கு வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் பசுந்தீவன பயிர்களின் உற்பத்தி மற்றும் சேமித்தல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் ஈச்சங்குட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ பாரதி அவர்கள். இதனைத் தொடர்ந்து மண்ணின் மனம் இந்த நிகழ்ச்சியில் சேலம் எம் பழனிசாமி குழுவினர் வழங்கக்கூடிய நையாண்டி மேளம் கேட்கலாம்.

0: வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பசுந்தீவன பயிர்களின் உற்பத்தி சேமித்தல் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ. பாரதி அவர்கள்.
1: உழவு பெருமக்களுக்கு வணக்கம். பொதுவா நம்ம என்னதான் பயிரெல்லாம் போட்டாலும் இது ஆடோ மாடோ இது மாதிரி ஏதாவது வளர்த்தோம்னா தான் தினசரி வருமானத்தை உறுதி செய்யுது. அப்படி வளர்க்கும் போது அந்த கால்நடைகளை வளர்க்கறது மட்டும் இல்லை, அதுக்கான தீவனமும் ரொம்ப அவசியமானது. அது சரியான ஒரு தீவனம் கொடுக்கும்போது தான் அதுலேருந்து ஒரு முழு பலனை வந்து நம்மளால எதிர்பார்க்க முடியும், அதுலேருந்து நமக்கு பலனும் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு சரியான முறையில் தீவன பயிரை எப்படி உற்பத்தி பண்ணுறது, எவ்வளோ தீவன பயிர் பண்ணுறது, அதுக்கான தொழில்நுட்பங்கள்லாம் என்ன அப்படின்ற தகவலை சொல்றதுக்கு தஞ்சாவூர்ல இருக்க ஈச்சங்கோட்டை டாக்டர் எம். சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தோட உதவி பேராசிரியர் முனைவர் பாரதி அவங்க வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. மேம் வணக்கங்க. மேம்
2: வணக்கம் சார்.
1: இப்போ இந்த தீவன பயிர் அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியமானது? ஏன்னா இப்போ நாம பொதுவாக கால்நடை வளர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மகிட்ட சுத்தி என்ன இருக்கோ அதையே வந்து நம்ம கொடுத்து அதை தான் மோஸ்ட்லி சமாளிக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதை தாண்டி இந்த தீவன பயிர் அப்படிங்கிறது அவசியம் தானா? தீவன பயிர்ன்றது என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
2: ஃபர்ஸ்ட் தீவன பயிர் அப்படின்னா என்னன்னாங்க சார்? இப்போ உணவு பயிர்கள்லாம் நம்ம மனிதர்கள் எடுத்துக்கிறோம், அதே போல் கால்நடைகளுக்கு உணவாக நேரடியாகவோ இல்லை பாதுகாக்கப்பட்ட வழியிலோ கொடுக்கறது தான் தீவன பயிர்கள். முன்னாடி காலத்துலலாம் தீவன பயிர் உலர் தீவனம் அதிகமாக இருக்காது. நம்ம மனுஷங்களுக்கு எப்படி பயிர் உற்பத்தி பண்ணுறாங்களோ அதே போல் சைடு பை சைடு தீவன பயிர்களும் பயிரிட்டு வந்தாங்க. இப்போ வந்து கால்நடைகளோட எண்ணிக்கை குறையிறதும் எல்லாருமே நெல் உளுந்து அந்த மாதிரி போகிறதுனால தீவன பயிர்களோட உற்பத்தி ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. அதனால் கால்நடைகளுக்கு சரியான உணவுலாம் கிடைக்கல. அதனால் இப்போது தீவனப்பயிரோட உற்பத்தியோட முக்கியம் என்னென்னா கால்நடைகளுக்கு ஆண்டு முழுவதும் சீரான தீவனம் வரணும். பால் மற்றும் இறைச்சியோட விலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்குது. அது வந்து குறைக்கணும் அப்படின்னா நல்ல தீவனப்பயிர்கள் இருந்ததுன்னா உற்பத்தியை அதிகப்படுத்த முடியும். கால்நடை வளர்ச்சியில் வந்து தீவனப்பயிர்களுக்கான செலவு அதிகமாக இருக்குது. அதை குறைக்கணும் அப்படின்னா கால்நடைகளை வளர்க்குறவங்க அவங்களே சொந்தமாக தீவனப்பயிர்களை உற்பத்தி பண்ணுறது ரொம்ப அவசியம். பச்சை தீவன பயிர்களை சாப்பிடும்போது கால்நடைகளோட உடல் நலமும் ஆரோக்கியமும் நல்லா இருக்குங்க. இதனால விவசாயிகளுக்கு வருமானமும் அதிகமாக கிடைக்கும்.
1: ஒரு நல்ல தீவனம் அப்படின்னா அதுக்கான குணநலங்கள்லாம் என்ன? அந்த ஒரு தீவனத்தை சாப்பிடும்போது அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அது ஆடு மாடுகளுக்கு பணல் அணிக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
2: கால்நடைகள் நேரடியாக எடுத்துக்கிற பயிர் தீவன பயிராக இருக்கிறதுனால தீவன பயிர்களில் அதிக அளவு புரத சத்து நார்ச்சத்துக்கள் உள்ள தீவன பயிராக இருக்கணும். ரெண்டாவது வந்து நல்ல செரிமான திறன் இருக்கணுங்க. கால்நடைகள் சாப்பிட்டுட்டு டைஜஷன் சொல்லுவாங்க. கால்நடைகளில் வேற வேற பருவங்கள் இருக்கு. கண்ணு போடுற பருவம், பால் கொடுக்குற பருவம், அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற சரியான ஊட்டச்சத்து மிக்க தீவனமாக இருக்கணும். இன்னொன்று சுவையாக இருக்கணுங்க, அப்போ தான் கால்நடைகள் அதிக அளவு சாப்பிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நச்சுத்தன்மை இல்லாமல் இருக்கணும். சோளத்தில் தட்டலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சயனைடுன்ற ஒரு நச்சுத்தன்மை இருக்கும், அது சாப்பிட்டா சம்டைம்ஸ் கால்நடையோட உயிருக்கே ஆபத்து வர நிலமை இருக்குதுங்க. ஸோ அதனால் நச்சுத்தன்மை இல்லாத பயிராக இருக்கணும். விட்டமின்கள் தாது சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கணுங்க.
1: என்னென்ன மாதிரியான வகையான தீவனங்கள் வந்து நம்ம உற்பத்தி பண்ணி நீங்கள் சொல்கிறப்பல கால்நடைகளுக்கோ இல்லை ஆடுகளுக்கோ கொடுக்கலாம்?
2: தீவன பயிர்களை பொறுத்த வரைக்கும் மூணு வகையாக பிரிக்கிறோங்க. ஒன்று வந்து புல் வகைகள். புல் வகை

0: பயிர்களில் பார்த்தீங்கன்னா கம்பு நேப்பியர் கிராஸு, கினியா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கொழுக்கட்டை புல், இந்த மாதிரியான பயிர்கள் வந்து பசுந்தீவனத்தில் வருங்க. பயிர் வகை பயிர்கள் அதில் வந்து வேலி மசாலு, தட்டைப்பயிறு, இந்த மாதிரியான பயிர்கள் வந்து அதிக புரதச்சத்து மிக்க பயிர் வகை பயிர்கள். மூணாவது வந்து மர வகை தீவன பயிர்கள். புல் வகை தீவனம், பயிர் வகை தீவனம் வந்து ஆண்டுகால பயிருங்க, அப்பப்போ வயலில் பண்ணணும். மர வகை தீவனங்களை வந்து நம்ம வேலி ஓரங்களில் நட்டுட்டோம்னா நம்ம வருஷம் ஃபுல்லாக அதுலேருந்து தீவன பயிர் எடுத்துக்கலாம். மர வகை தீவனத்தை பார்த்தீங்கன்னா முருங்கை, அகத்தி, சுபாப்புல் இந்த மாதிரி பயிர்களை சொல்லலாங்க.
1: இப்போ நீங்கள் சொன்ன வகைகள்லாம் இருக்கட்டும் மேம், இதிலே வந்து நம்ம பல்கலைக்கழகத்தால் மேம்படுத்தப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்டு கொடுக்கக்கூடிய ரகங்கள்லாம் இருக்கும். இப்போ இந்தந்த ரகங்களை போட்டால் அதுக்கான பலன்கள் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பகுதிக்கு ஏற்ற மாதிரியான ரகங்கள்லாம் என்னென்ன ரகங்கள்லாம் இருக்குது, அந்த ரகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: நம்ம தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா நெல் ஏரியா வந்து ரொம்ப அதிகம். அதே போல் தீவன பயிர்களில் வந்து நேப்பியர் கிராஸு, கொழுக்கட்டை கிராஸ் எல்லாம் நம்ம ஊர் பயிரில் சீதோஷ்ண நிலையில் ரொம்ப நல்லா வருங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் கோ 4 கோ 5 ஒரு ரெண்டு புல் வகை ரகங்களை வெளியிட்டிருக்காங்க. நேப்பியர் கிராஸ்ன்னு சொல்லுவோம், இது வந்து ஆண்டு முழுவதும் வரும். மல்டி கட்டிங் சொல்லுவோம், ஒரு 45 நாளைக்கு ஒரு தடவை நம்ம அறுவடை பண்ணி திரும்ப தண்ணி விட்டு கொஞ்சம் தழைச்சத்து கொடுத்தோம்னா திரும்ப அந்த பயிர் வருவாங்க. இதெல்லாம் வந்து நல்ல வேகமாக வளரக்கூடிய பயிர். தீவன சோளம், மக்காசோளம் இதெல்லாம் பயன்படுத்தலாம். அப்புறம் பயிர் வகை பயிர்களை பொறுத்த வரைக்கும் லூசன், வேலி மசாலா அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நல்ல தழைச்சத்து அதிகமாக கொடுக்கற பயிர், நிறைய புரதச்சத்தும் உள்ளதுங்க. அது இல்லாமல் முருங்கை, அகத்தி எல்லாம் வீட்டிலே வேலி ஓரமாக போட்டிருந்தோம்னா அது மனுஷங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கிற கால்நடைகளுக்கும் கொடுக்கலாங்க.
1: இப்போ இந்த நேப்பியர் புல் ஏன் அதை வந்து நிறைய பேசுகிறோம், அதோட முக்கியமான விஷயம் என்ன?
0: நேப்பியர் புல் வந்து அதிக சுவை மிக்கது, அதிக நார்ச்சத்தும் உள்ளது, அதிக புரதச்சத்தும் உள்ளது, அதனால கால்நடைகள் விரும்பி உண்ணுற ஒன் ஆஃப் த புல்லா இருக்குதுங்க நேப்பியர் புல். குறைஞ்ச காலத்திலேயே அதிக பச்சை தட்டையெல்லாம் கொடுக்குங்க. அப்புறம் இது வருஷம் ஃபுல்லா நம்மளால பயிர் பண்ண முடியும், வருஷம் ஃபுல்லா நம்மளால கால இடைவெளி விட்டு அறுவடை பண்ணி கொடுக்க முடியுங்க. வறட்சியை தாங்கி வளரும். இதெல்லாம் வந்து தான் நேப்பியர் புல்ல விவசாயிகள் அதிகமாக விரும்புறதுக்கான காரணமா இருக்கு. குறைந்த ஏரியாவில் கூட இந்த நேப்பியர் புல்ல பண்ணலாம். ஒரு 2 சென்ட் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இடம் இருந்ததுன்னா உற்பத்தி பண்ண முடியுங்க.
1: இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நிலத்தேர்வு எப்படி இருக்கணும், இதுக்கு எப்படி நம்ம நிலத்தை தயார்படுத்தணும், அதெல்லாம் ரொம்ப அவசியம் தானே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். ஏன்னா இப்போ நம்ம பொதுவாக மித்ததுக்கு கொடுக்குற அதே கவனத்தை வந்து தீவன உற்பத்திக்கு செய்ய மாட்டோம்.
0: இதுக்கு வந்து அதிகமான ஒரு வயலோ இதுவோ தேவையில்லைங்க. கால்நடை வளர்க்குற ஒரு விவசாயி அவர்கிட்ட இருக்கிற சின்ன நிலமோ இல்லை தரிசு நிலத்திலேயோ கூட குறைந்த அளவில் நிலம் இருந்தால் கூட அவரால் தீவன பயிர் உற்பத்தி பண்ண முடியும். ஆனால் ரெண்டே ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. தீவன பயிர் உற்பத்தி பண்ணுற வயல் வந்து நல்ல வடிகால் வசதியோடு இருக்கணும். அதிகமாக தண்ணி தேங்கி இருந்ததுன்னா தீவன வளர்ச்சி வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. நிலத்தை நல்லா உழுதணும், 2-3 தடவை உழுதுட்டு அதுக்கப்புறம் தீவன பயிரை விதைக்கலாம். புல்லா இருந்ததுன்னா கரணைகளா கிடைக்கும், கரணைகளை விதைக்க முடியும். தரிசு நிலத்துல உற்பத்தி பண்றது சால சிறந்தது. விவசாயியோட மாட்டுக்கொட்டைக்கு பக்கத்திலேயே மினிமம் ஒரு 2 சென்ட் இடம் இருந்தா கூட இந்த நேப்பியர் புல்லெல்லாம் பயிரிடலாங்க. ஏக்கருக்கு 10 லேருந்து 12 டன் வரைக்கும் தொழு உரம் இடுவது வந்து நல்லது. ரசாயன உரத்தை பயன்படுத்தும் போது அது கால்நடைகளோட ஆரோக்கியத்தை பாதிக்கும்.
1: கலை மேலாண்மை பூச்சி மேலாண்மையெல்லாம் ஏதாவது செய்கிற மாதிரி இருக்குங்களா மேம் இந்த பயிர்களில் நமக்கு?
0: ஆமாங்க, ஆரம்ப காலத்துல பயிர் பயிரிடும் போது தொழு உரம் போடலாம். குறைந்த அளவு பாஸ்பரஸ், பொட்டாசியம் அதெல்லாம் போடலாங்க. நைட்ரஜன் தலைசத்தை வந்து தொழு உரமே நிறைய கொடுக்கும். இருந்தாலும் தேவைப்படும் அளவு மாத்திரம் நைட்ரஜன் கொடுக்கறது நல்லது. ஒரு அறுவடை முடிந்து பயிர் மீள் வளர்ச்சின்னு சொல்லுவாங்க, அடுத்த பயிர் ரட்டுன் பயிர் வர்றதுக்காக ஒரு பயிர் அறுவடை முடிச்சு கொஞ்சமா யூரியா கொடுத்துட்டு தண்ணி விட்டுட்டு அதுலேருந்து ஒரு 15 நாள் புல்லு வெட்டாம இருக்கிறது நல்லது. அந்த மாதிரி மேலாண்மை பண்ணும்போது பயிர் வளர்ச்சி சீராகவும் இருக்கும், ஆண்டு முழுவதும் அறுவடை பண்ண முடியும்.
1: சரிங்க, இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம எப்போ அறுவடை பண்ண ஆரம்பிக்கலாம், அறுவடை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கலாம், நம்ம ஒரு ஏக்கரில் பண்ணோம்னா எவ்வளோ பசுந்தீவனம் கிடைக்கும்?
0: ஒரு ஏக்கருக்கு பொறுத்த வரைக்கும்ங்க, இன்னைக்கு பயிர் விதைக்கிறதோ இல்லை கரணைகளை நட்டாலோ முதல் 60 நாளில் அறுவடை பண்ணாமல் இருக்குது. ஏன்னா முதல் பயிரை 60 நாள் வரைக்கும் நல்ல வேர் ஆழமாக போகிறதுக்காக நம்ம அறுவடை பண்ணக்கூடாதுங்க. 60 நாள் கழித்து முதல் அறுவடையை பண்ணலாம். பயிர் வளர்ச்சியை பொறுத்து பயிர் இடைவெளி விட்டு சின்ன சின்ன பிளாட்டாக பிரிச்சுக்கிட்டு வேற வேற காலகட்டத்தில் நடவும் போது வேறு வேறு காலகட்டத்தில் இருக்க முடியும். கால்நடை எண்ணிக்கையை பொறுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி தீவன பயிர்களை பயிர் பண்ணிக்கிறது நல்லது.
1: சரி மேம். தீவனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உற்பத்தியெல்லாம் நம்ம ஓரளவுக்கு பண்ணிடுறோம், நமக்கு தேவையான அளவுக்கு அது மகசூலும் வருதுன்னு வச்சுப்போம். தீவனத்தை நம்ம வச்சுக்கிட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். ஏன்னா எல்லா சமயத்துலையும் எல்லாமே நமக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. தீவனங்களை உற்பத்தி பண்ணும் பொழுது அதை பாதுகாத்து வைக்கிறதும் ரொம்ப அவசியமான வேலையாக இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது தீவனத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சமயத்தில் நம்ம

0: பாதுகாத்து வைக்கிறதுன்றது அவசியமானது. அதுக்கான முறைகள் என்னென்ன இருக்குது அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க.
1: வெயில் காலத்தில் வந்து பச்சை புல்லோட பற்றாக்குறை அதிகமாக இருக்கும். மழை காலத்தில் வந்து கால்நடைகளால் மேய்ச்சல் நிலத்துக்கு போய் உணவு எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ காலத்துக்கேற்ற மாதிரி நம்ம தீவன பயிரை பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ மழை காலத்தில் பொறுத்த வரைக்கும் காய்ந்த புல், வைக்கோல்னு சொல்லுவாங்க, உலர் தீவனம், அதை ரெடி பண்ணிட்டு தண்ணி புகாத இடத்துல பாதுகாத்து வைக்கும்போது மழை காலத்தில் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். மழை காலத்தில் அதிகமான உற்பத்தி இருக்கும் தீவன பயிர்களை, அதை எடுத்து நம்ம பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா வெயில் காலத்தில் பச்சை புல் கிடைக்காத பட்சத்தில் அந்த ஊறுகாய் புல்லை உணவாக கொடுக்க முடியுங்க.
0: சரி மேம், இப்போ இந்த வைக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி தயாரிக்கணும், அதை எப்படி நம்ம சரியான முறையில் செஞ்சோம்னா அது நமக்கு முழுசாக பலன் தரும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க.
1: வைக்கோல் வந்து பாதுகாக்கணும் போது 50% பூக்கிறதுக்கு முன்னாடியே அறுவடை பண்ணிட்டா நல்லது. ஏன்னா அப்பதான் அந்த இலைகள் வந்து நல்ல மடிப்பு தன்மையோட இருக்கும், இலைகள் வந்து காய்ந்து விழுகாத பட்சத்துல இருக்கும். நம்ம அறுவடை பண்ணி நம்ம வைக்கோலா சேமிக்கிற உலர் தீவனத்துல வந்து மண், களைச்செடி எல்லாம் இல்லாம இருக்கணும். களைச்செடிகள் இருந்தா காஞ்சதுக்கு அப்புறம் அது நெல்லா இல்ல களைச்செடியான்னு தெரியாம போகும். அது வந்து ஒரு விஷத்தன்மையை கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. மேலும் வைக்கோல், சோளக்கட்டை போன்றவெல்லாம் மஞ்சள் நிறத்துல மாறாம வெளிர் நிறத்துல இருக்கிறது ரொம்ப அவசியம். ஈரப்பதத்தை பொறுத்த வரைக்கும் 15 விழுக்காடு வரைக்கும் இருக்கிறது நல்லதுங்க. இந்த வைக்கோல் வந்து வயல் அறுவடை முடிஞ்ச உடனே நல்ல வெயில்ல ஒரு ஈவினிங் 4 மணி வரைக்கும் காய வச்சிடலாம். 2-3 நாளைக்கு அடியில் இருக்கிற தட்டைகள் எல்லாம் நல்லா காஞ்சுதான்னு சொல்லி செக் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கட்டி சேமிக்கிற கிடங்கு வந்து ரொம்ப ஈரப்பதம் இல்லாத காற்று புகாத இடமா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது நீண்ட நாளாக சேமிக்க முடியும். வைக்கோல் வழியாக சேமிக்கும் போது என்ன ஆகுதுன்னா குறைந்த எடை, அதனால நம்ம ஈஸியாக போக்குவரத்தோ இல்லை மாடுகளுக்கு எடுத்து போடுறதோ இதெல்லாமே ஈஸியாக இருக்கும். குறைந்த செலவில் அதிக அளவு வைக்கோலை நம்மளால் பார்க்க முடியும். இந்த மாதிரி ட்ரையான வைக்கோல் உலர் தீவனம் வந்து நமக்கு மழை காலத்தில் அவசியமாக இருக்கும்.
0: சரி மேம், இப்போ இந்த வைக்கல் ஒரு வகையில் இருந்தாலும் வைக்கலை தாண்டி இப்போ அடுத்ததாக இந்த ஊறுகாய் புல் அப்படிங்கிற தொழில்நுட்பம் நிறைய பெருமளவுக்கு குறிப்பாக இந்த கால்நடை உழைப்பாளர்கள்ட்ட வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. ஊறுகாய் புல்லை எப்படி தயாரிக்கலாம், அதுக்கு என்னென்ன பயிரெலாம் வந்து ஊறுகாய் புல் தயாரிப்பதற்கு ஏற்றதாக இருக்கும், தரமான சைலேஜ் வந்து நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கோன்றது எந்தெந்த அடையாளங்கள், என்னென்ன பேராமீட்டர் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறது இது நல்ல சைலேஜ் அப்படிங்கிறது?
1: இந்த ஊறுகாய்ப்புல் சைலேஜ் தயாரிக்கிறதுக்கு மக்காச்சோளம், தீவன சோளம், கம்பு, நேப்பியர் புல் இந்த பயிர்கள்லாம் வந்து மிக சிறந்த பயிர்களுங்க. வைக்கோல் வந்து விவசாயிகளிடையே பிரபலமாக இருக்குது. ஆனால் நம்ம தஞ்சாவூர் விவசாயிகளுக்கிட்டே வந்து பசுந்தீவனத்தை வந்து சைலேஜ் முறையில் ஈரப்பதத்தில் சேமிக்கிற பழக்கம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. அதை செய்முறை என்னென்னா பயிரோட ஈரப்பதம் 70-75% இருக்கும்போது நம்ம அறுவடை பண்ணணும். அறுவடை செஞ்ச பின்னாலே ஒரு 3-4 மணி வரைக்கும் வயல்லையே நல்ல வெயிலில் காய வைக்கணுங்க. சன் ட்ரைன்னு சொல்லுவாங்க, அது ஒரு 10% மாறிச்ச குறையிற வரைக்கும் வயலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் 4-5 சென்டிமீட்டர் உள்ள சிறு சிறு துண்டுகளாக வெட்டிடணும். வெட்டிட்டு அந்த ஊறுகாய் புல் தயாரிக்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மரப்பெட்டியோ இல்லை ஒரு சிமெண்ட் தொட்டியோ இருக்கும், தண்ணியெல்லாம் பிடிச்சி வைக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க இல்லையா சிமெண்ட் தொட்டி, அந்த மாதிரி ஒரு தொட்டியில் தீவனத்தை அடுக்கடுக்காக வைக்கணுங்க. கண்ணாப்பின்னு வைக்காமல் 15 சென்டிமீட்டர் உயரம் வந்ததுக்கப்புறம் கரும்பு சாறு இருக்கு இல்லைங்களா, வெள்ளை சாறு, அதுவும் 1/2 கிலோ யூரியா, கொஞ்சம் உப்பு, இதெல்லாத்தையும் நல்லா கரைச்சி கொஞ்சம் தெளிச்சிடணும். அதுக்கு மேலே அடுத்த அடுக்கு இந்த மாதிரி ஒரு 3-4 அடுக்குகளாக வச்சுட்டு காற்று புகாதபடி அந்த தொட்டியை நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். இந்த தொட்டி நல்லா நிரம்பினதுக்கப்புறம் அது மேலே ஒரு பாலித்தீன் பேப்பரையும் விரித்து அது மேலே கொஞ்சம் மண்ணெல்லாம் கொட்டி காற்று உள்ளார புகாதபடி, ஏன்னா காற்று புகுந்துச்சுன்னா நொதிக்கிற ப்ராசஸிங் வந்து தடைப்பட்டுருங்க. இந்த புல் நம்ம தயாரிக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா மழைக்காலமாக இருக்கிறதுனால அந்த தொட்டியவோ இல்லை அந்த மரப்பெட்டிக்கோ மழை நீர்லாம் உள்ளார போகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க. 1 மாதம் கழித்து அந்த ஊறுகாய் புல்லை கீழே இருக்கிற புல்ல மேலவும் மேலே இருக்கிற புல்லையும் மாறி மாறி வைக்கிறதுனால நொதித்தல் ப்ராசஸ் கரெக்டாக நடந்துருங்க. இதில் வந்து புல்லோட நிறம் பசுமை மாறாமல் இருக்கணும். எப்படி அதில் வந்து மஞ்சள் நிறம் மாறாமல் வெளிர் நிறத்தில் காய்ந்த புல் இருக்கணுமோ அதே போல் புல்லோட பசுமை நிறம் கொஞ்சம் மாறதான் செய்யும். ஆனால் எவ்வளோ பசுமையாக இருக்கோ அவ்வளோவுக்கு அதில் நொதித்தல் ப்ராசஸ் நல்லா நடந்திருக்குன்னு அர்த்தம். நல்ல ஈர்க்கக்கூடிய மனம் இருக்குங்க. கால்நடைகளுக்கு கொடுக்கும்போது அதோட அமிலத்தன்மை மாத்திரம் நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். அது நொதித்தல் ப்ராசஸ் நடக்கிறனால அமிலத்தன்மை 4 இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க. அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கலந்து கொடுக்கலாம். நிறைய ஆராய்ச்சிகள் வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த சைலேஜ் புல் வழியாக பாலோட உற்பத்தி அதிகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
0: சரிங்க, குறிப்பாக இந்த தீவனப்பயிரோட உற்பத்தியில் நம்ம என்னென்ன விஷயம் கவனத்தில் செலுத்தணும், என்னென்ன வகைகள் இருக்குது, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நிலத்தை எப்படி தயார்படுத்தணும், அதற்கான அறுவடை முறைகள் என்னென்ன, அது இல்லாமல் அதுக்கு அறுவடைக்கு பின் அதை வந்து நம்ம எப்படி சரியான முறையில் பத

0: சாப்பிட்டு வைக்கிறது, அது குறிப்பாக வைக்கலாக இருக்கட்டும் இல்லை சைலேஜாக இருக்கட்டும், என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. கால்நடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தகவல் வந்து பெருமளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது விவசாயிகளுக்கு சந்தேகம் இருக்குன்னா எப்படி உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது மேம்?
1: என்னுடைய நம்பர் வந்து 6381296016. இன்னொரு முறை சொல்கிறேன், 6018692616.
2: இதுவரை பசுந்தீவனம் தயாரித்தல், நீண்ட நாட்கள் சத்துக்கள் குறையாமல் பசுந்தீவனத்தை பாதுகாத்தல் போன்ற பல தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ. பாரதி அவர்கள்.

0: திருப்தியாக.
1: இத்துடன் வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. இன்றைய மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் மனம் கமழ வருவது எம் பழனிசாமி குழுவினரின் நையாண்டி மேளம்.

கலையாலங்கானம் என்பது ஒரு சிற்றூர். ஆனால் வேந்தன் ஒருவன் துணிவினால் அவ்வூர் வரலாற்றில் பெரும் பெயர் பெற்றுவிட்டது. அவ்வேந்தன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் என்னும் பாண்டிய மன்னன். இவன் சிறுவனாக இருந்தபோது சேரன், சோழன், திதியன், எழுனி, எருமையூரன், இருங்கோவேன்மான், பொருணன் என்ற எழுவர் பாண்டியனை வெல்ல கூட்டு சேர்ந்தனர். படையெடுப்பை கண்டு அஞ்சாமல் நாட்டுக்கு காவலனும் புலவனுமாகிய நெடுஞ்செழியன் வன்மையான சினம் கொண்டு மொழிகிறான்.

இப்பாண்டிய அரசை புகழ்கின்றவர்கள் சிரிக்கத்தக்கவர்கள் என்றும் நான் சிறுவன் எனவும் அவர்கள் கூறியது வருத்தத்திற்கு உரியது. அவர்களிடம் யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, மரவர்படை இருந்த போதும் என் வலிமையை கண்டு அவர்கள் சிரித்தது என்னால் மறக்க இயலாது. அவர்களை போர்க்களத்தில் வெல்வேன் என கூறி அவர்களை வென்று அரியணை ஏறுகிறான் பாண்டிய மன்னன். இடைக்குன்றூர் கிழார் என்ற புலவர் புறநானூற்றில் பாண்டிய மன்னனின் வீரதீர செயல்களை பாடி வியக்கிறார்.

ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் நன்றாக எண்ணுதல் வேண்டும். அச்செயலை செய்யுங்கால் தோன்றும் இடர்களை கருதுதல் வேண்டும். அச்செயலுக்கு உதவி செய்தவரை பற்றி நினைத்தல் வேண்டும். ஆக்க அழிவுகளை உள்ளுதல் வேண்டும். விளைய போகும் பயனை உண்ணுதல் வேண்டும். எல்லாவற்றையும் எண்ணியும் கருதியும் உள்ளியும் உண்ணியும் முடித்த பின் அச்செயலில் இறங்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டே வள்ளுவர் எண்ணி துணிக கருமம் என்றார்.

அஞ்சாமை என்பது உள்ளத்தில் ஒளிரும் கூரிய வாள் போல. அதனை உடையவன் எளியவனானாலும் இளையவனானாலும் தான் நினைத்ததை செய்து முடிப்பான். அவ்வாறே தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் நினைத்ததை முடித்தான், அரியணை ஏறினான். துணிவே துணையானால் எதையும் சாதிக்க முடியும் என்று இந்த பாண்டிய மன்னனின் கதை நமக்கு சொல்லித் தருகிறது.

திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் எம் பழனிசாமி குழுவினர் வழங்கிய நையாண்டி மேளம்.

0: நேரம் பகல் 3 மணி. நேர்கள் கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. இந்தியா ஜப்பான் இடையே பொருளாதாரம், எரிசக்தி, பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பிரிவுகளில் ஜப்பான் பிரதமர் டைகாச்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் முன்னிலையில் இருதரப்பு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாயின. புதுதில்லியில் நடைபெற்ற வருடாந்திர உயர்நிலை பேச்சுவார்த்தைகளில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இரு நாடுகளுக்கு இடையேயான நம்பகத்தன்மையை எடுத்துரைத்தார். உலகளாவிய பெரிய பொருளாதார நாடாக இரு நாடுகளும் திகழ்வதோடு தடையற்ற வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியமே இரு நாடுகளின் எனக் கூறினார். பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் ஆகிய 3 மாநிலங்களில் 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு வரும் 30ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 3ஆம் தேதி நடைபெறும். தமிழகத்தில் தற்போது 7 தொகுதிகள் காலியாக உள்ள நிலையில் இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. முதற்கட்டமாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டம் இடம்பெறுகிறது. துறை சார்ந்த அமைச்சர்கள், செயலாளர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். வரும் 22ஆம் தேதி வரை இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை எதிர்கொள்ள தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடப்பாண்டிற்கான வேளாண் தனி நிதிநிலை அறிக்கைக்கான விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், விவசாயிகளின் கோரிக்கை முதலமைச்சரின் நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றார். நிதி நெருக்கடி நிலையிலும் தரமான பயிர் உற்பத்திக்கு தேவையான விதைகள், நடவுப் பொருட்கள், உரங்கள் உள்ளிட்டவைகள் உரிய நேரத்தில் விவசாயிகளுக்கு கிடைத்திட அரசு உத்தரவிட்டுள்ளதாக அவர் கூறினார். தென்காசி மாவட்டத்தில் நிலத்தடி நீர் பாதுகாப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணி இன்று தொடங்கியது. இந்நகராட்சிக்கு உட்பட்ட 33 வார்டுகளிலும் இம்மரங்கள் முழுமையாக அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை நெதர்லாந்து ரோஜர் அமெரிக்காவின் வினிகர் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 4 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசை தூரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: சேலம் மங்களின் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.

0: நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: இசை துறையில் நனையறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம நிலையத்துக்கு கடிதங்களை அனுப்பலாம் அப்படின்னு நினைச்சிங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இயக்குனர் ஆகாஷவாணி பாரதிதாசன் சாலை திருச்சிராப்பள்ளி 1 அப்படிங்கிற முகவனிக்கு உங்களுடைய கடிதங்களை அனுப்பலாம். அடுத்து உங்கள் மின்னஞ்சல்களும் வரவேற்கப்படுகிறது. அனுப்புங்க @trichy@gmail.com.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமி

உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: கேட்டு நெஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். இன்னைக்கு ஜூலை மாசம் 2ஆம் தேதி. இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஸ்பெஷலான விஷயம் ஒன்னு இருக்கு. அது என்ன அப்படின்னா, உலகம் முழுக்கதும் இன்னைக்கு உலக விளையாட்டு இதழாளர்கள் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். 1924ஆம் தேதி இதே நாள்ல பாரிஸ்ல சர்வதேச விளையாட்டு பத்திரிகையாளர்கள் சங்கம் தொடங்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில தான் இந்த நாள் அர்ப்பணிக்கப்படுது. விளையாட்டு அப்படிங்கிறது வெறும் பொழுதுபோக்கு கிடையாது, அது மனித ஆற்றலோட விடாமுயற்சியோட உச்சகட்டம். அந்த சாதனைகளை நம்ம இலக்குகளுக்கே கொண்டு வந்து சேர்க்கும் பாலமா இருப்பவங்க தான் இந்த விளையாட்டு இதழாளர்கள். ஒரு போட்டி நடக்கும்போது நம்ம டிவி முன்னாடி அமர்ந்தோ இல்லனா மைதானத்துல அமர்ந்தோ அதை ரசிக்கிறோம். ஆனா அந்த போட்டி முடிஞ்சு வீரர்கள் ஓய்வறைக்கு போனதுக்கு அப்புறமா கூட நள்ளிரவுலையும் நமக்காக செய்திகளை திரட்டுபவர்கள் தான் இந்த விளையாட்டு இதழாளர்கள். மழையோ வெயிலோ மைதானத்தின் ஓரத்துல கேமராவோடையும் பேனாவோடையும் காத்திருக்கும் இவர்களோட அர்ப்பணிப்பு சாதாரணமானது கிடையாது. வெற்றியோட கொண்டாட்டங்களை மட்டும் இல்லாம தோல்வியோட வழிகளையும் ஒரு வீரர் கடந்து வரும் கடினமான பாதைகளையும் உலகிற்கு உணர்ச்சி பூர்வமா விவரிக்கிறவங்க தான் இவங்க. விளையாட்டு உலகில் நடக்கும் ஊழல்கள் முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்து விளையாட்டின் தூய்மையை காக்கக்கூடிய அரணாவும் இவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் மற்றும் சமூக ஊடக யுகத்துல நிமிடத்துக்கு நிமிடம் துல்லியமான தகவல்களை சுவாரஸ்யமான புள்ளி விவரங்களோட தர்றது இவங்களுக்கு பெரும் சவாலாவே இருக்கு. அந்த சவால்களையும் தாண்டி விளையாட்டு மீதான காதலால மட்டுமே இவங்க இயங்கிட்டு இருக்காங்க. கிரிக்கெட், கால்பந்து போன்ற விளையாட்டுகள் இல்லாம நலிவடைந்த கிராமப்புற விளையாட்டுகளை கூட திறமையான ஏழை வீரர்களையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டிய முக்கியமான பொறுப்பு இவங்கள்ட்ட இருக்கு. இந்த நல்ல நாளில நமக்குள்ள விளையாட்டு ஆர்வத்தை தூண்டி ஒவ்வொரு போட்டியையும் விறுவிறுப்பா நமக்கு கடத்தும் அனைத்து விளையாட்டு இதழாளர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் தொகுப்பாளர்களுக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: கேட்டு நெஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது இசை துரல். இசை துரல் நிகழ்ச்சியில இன்னைக்கு நமக்கு கிடைச்சக்கூடிய கடிதங்களை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏப்ரல் மாசம் 12ஆம் தேதி நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி ஒரு நேயர் வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. யார் அப்படின்னா, துறையூர் குப்புசாமி அவர்கள் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில மாலை 2:15 அளவில் ஒளிபரப்பிய முயல் வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை பற்றிய நிகழ்ச்சி மிகவும் அருமையா இருந்துச்சு. ஏ ரத்னகுமார் அவர்கள் மிக தெளிவா விளக்கினார். அதை கேட்டு நாமளும் வளர்க்க வேணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதே நிகழ்ச்சி பற்றி இன்னொருத்தவங்களும் கடிதம் போட்டிருக்காங்க. யார் அப்படின்னா, தோகைமலை ஏ சாந்தி. அடுத்ததான் நேயர் நமக்கு அனுப்பின மின்னஞ்சலை தான் படிக்க போறோம். என்ன யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்றைய நிகழ்ச்சியை பற்றிய மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. குமரன் நகர் எஸ் லக்ஷ்மி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிய உலகம் இனியும் தாங்கமா பகுதிகளில் குப்பைகளை கண்ட இடத்துல வீசக்கூடாது, அதனால என்ன நேரம் அப்படிங்கறத பற்றியும் தரம் பிரித்து

ஆட்ட கொடுக்கணும் அப்படிங்கறத பற்றியும் அழகா சுருக்கமா விளக்கிய கௌதமனுக்கு பாராட்டுக்கள். மதுரகீதம் கேட்டேன், நல்ல பாடல்கள், மனதை ஈர்த்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்துக்கள் சிதறுவது போல அழகாக பேசும் கௌதமன் மற்றும் கலையரசி, புத்தம் புது அறிவிப்பாளர் நித்யா, மூவரும் வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில இணைந்தனர். நிகழ்ச்சி அழகோ அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கௌதமனின் சிறப்பில் மயங்கித்தான் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணக்கு எக்ஸாம் எழுதும் போது ஆடிட்டே எழுதுறான் ஒரு பையன்னு கௌதமன் சார் கேள்வி கேட்டது வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான ஃபன் க்வெஸ்சன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்மாலை வைரம் போல் ஜொலித்தது, பாடல்கள் தேன் துளி, கவிதை தொகுப்பு கௌதமனின் காந்த குரல்ல சிறப்பு, மனிதை தைத்த ஒரு பாடல் கொடியிலே மல்லிகைப்பூ. இந்த பாடலை கேட்ட உடனே பாஸ்ட் நினைவுக்கு வந்துருச்சா அவங்களுக்கு. வாழ்த்துக்கள் கௌதமன், நன்றி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. குமரன் நகர், எஸ் லக்ஷ்மி. அடுத்ததா அதே நேயர், 1ஆம் தேதி அன்னைக்கு இனிய ராகம் சாங்ஸ் கலெக்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பக்தி பாடல்கள் பாடட்டுமா, பாட்டு கேட்டு எவ்வளோ நாளாச்சு. என்னை இதோட இதயத்தில் வாழும் கௌதமனின் இனிய குரல் அவ்வப்போது இதமாக ஒழிக்க பாடல்களோடு இசைந்திருந்தேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஞாபகம் வருதி நிகழ்ச்சியோடு பயணம் தொடர்ந்துச்சு. வாட்ஸ்அப்பில் வந்து படகோட்டி பட பாடலான தொட்டால் பூ மலரும் பாடல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சிரிச்சு சிரிச்சு வயிறு வலியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் லக்ஷ்மி, குமரன் நகர்லேருந்து.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: உங்கள் நவநீதா சில்க்ஸ் ஆடி புதுசு, சேவிங்ஸ் மவுஸ், புதிய கலெக்ஷன்கள், அதிரடி தள்ளுபடி, 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட், காம்போ ஆஃபர்ஸ், ஆடியின் கம்ப்ளீட் ஷாப்பிங் பேக்கேஜ் நம்ம நவநீதா சில்க்ஸ்ல. நவநீதா சில்க்ஸ், ஹோலிகிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், ஃபோர்ட் ஸ்டேஷன் ரோட், திருச்சி.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
0: விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
5: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசை தூரல்.

நண்பர்களே, நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? நம்ம பக்கத்துல யாராவது மனசார சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளும் தெரியாம சிரிச்சிடுவோம். ஏன் தெரியுமா? அதுக்கு காரணம் நம்ம மூளையில இருக்கக்கூடிய மிரர் நியூரான்ஸ். அதாவது மற்றவர்கள் என்ன செய்யறாங்களோ அதை அப்படியே பார்த்து நம்மளும் அதே உணர்வை அனுபவிக்க உதவக்கூடிய ஒரு சிறப்பு நரம்பு செல். அதனாலதான் சிரிப்பும் கொட்டாவியும் இன்னும் சில உணர்வுகளும் ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்கள்ட்ட எளிதா பரவிடுது. அதனால புன்னகை உங்களோடது மட்டும் கிடையாது, அது இன்னொருத்தரோட நாளையும் புன்னகையா அழகா மாத்தும். இன்னைக்கு இசைத்தூரெல்லாம் அடுத்ததா நேரோட ஒரு கடிதம் தான் நம்ம வாசிக்க போறோம். யாரோடது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் சூசை மேரி அவங்கதான் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, சென்ற மாதம் 24ஆம் தேதிக்கான கடிதம் இது. காலை வசந்த அழைப்பாய் கவியரசு கண்ணதாசன் நூற்றாண்டு விழா சிறப்பு நிகழ்ச்சி. கண்ணதாசன் என்னும் கருத்து சுரங்கம் நூற்றாண்டு நாயகரின் சிறப்பை சிறப்பாய் அறிவித்தார்கள் உற்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்பின் கவியரங்கம் அழகியல் வரிகளா தத்துவ நெறிகளா, பட்டிமன்றம் தத்துவ வரிகளை எத்திசைக்கும் கொண்டு சென்றதையும் அழகியல்ல அனுபவித்த நமக்கு தந்த வழிகளையும் தந்து சென்ற கவிஞர்களுக்கும் சிறப்பாய் நிகழ்ச்சியை தந்த நிலையத்திற்கும் பாராட்டுகளும் நன்றிகளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்துதான் அதே நேயர் 29ஆம் தேதி சென்ற மாதத்துக்கு எழுதியிருக்காங்க. திங்கட்கிழமைக்கு காலை வசந்த அழைப்புல மனநல ஆலோசகர்கள் மன அழுத்தம் குறைக்க வழிகள் ஆலோசனைகள் பல தந்த மனநல மருத்துவர் சுபாஷினி அவர்களுக்கும், நிலைய அறிவிப்பாளர்கள் சித்ரா திருவாளன் அவர்களுக்கும் நிலையத்திற்கும் நன்றியும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன அழுத்தம் பிரச்சனைகளால நாமளும் போராடும் மனங்களுக்கு ஆறுதலா வந்து மன தேர்தல் தந்த நிகழ்ச்சிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30ஆம் தேதிக்கு என்ன எழுதியிருக்காங்க?

காலை இன்று ஒரு தகவல் கலைவாணரின் சிறப்பான குணத்தையும் அவர் ஏழை மக்களின் மீது வைத்துள்ள அன்பு பற்றியும் விளக்கினார் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போடு ஆட்டம் போடு பாடல்கள் ஆட்டம் போட வைத்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தக்க தைய அப்படின்னு சொல்லி பாடலையும் குறிப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. இனிய உலகம் இனியும் தாங்குமா நிகழ்ச்சியில மின்சிக்கனம் விழிப்புணர்வு செய்திகள் தந்த அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றி, நிலையத்திற்கும் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுக்கோட்டையிலிருந்து சூசை மீறி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் இசை தூரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
5: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி சாரதா சாடி.
6: சாரதா ஸ்கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி.
7: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
6: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கோம். இது இசைத்தூரல். இன்னைக்கு இசைத்தூரல் நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம நிறைய நேயர்கள் அனுப்பியிருக்கக்கூடிய மின்னஞ்சல்களை தான் பார்க்க போறோம். முதல்ல யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, நேற்று காலை வசந்த அழைப்பு நிகழ்ச்சி கேட்டேன், இரண்டு மருத்துவர்கள் கலந்து கொண்டு சிறப்பான தகவல்கள் சொன்னார்கள். சிறப்பான கலந்துரையாடல் மூலம் முருகானந்த் தியாகராஜர் அவர்கள் தேவையான கேள்விகளை கேட்டு உபயோகமான தகவல்களை பெற்று தந்தார்கள். கேட்டு ரசித்தோம், மிக்க நன்றி, பாராட்டுகள் 102.1 பண்பலைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கும்பகோணம் கலைதுரை ராஜன். அடுத்ததா பெரம்பூர்ல இருந்து

நிதியரசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1 3 மணிக்கு மின்னஞ்சல் கடிதம் இசைத்தூரல், தோழிக்கு வாழ்த்துக்கள், 4 வண்ணக்கோலங்கள், மூவர் கூட்டணி கலை கட்டியது, கௌதம் சார், கலையரசி மேடம், நித்யா மேடம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 பொன்மாலை பொழுது, கௌதம் சார் அவரோட குரல் அற்புதமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. பெரம்பூர்ல இருந்து தேவி நிதியரசன். அடுத்ததான் தஞ்சாவூர் லக்ஷ்மி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1 அதாவது நேற்று காலை 8 இதயராகம் நிகழ்ச்சியில வனம் நமது வளம் வன மகோத்சவ சிறப்பு தொடரில் திருச்சிராப்பள்ளி மண்டல வன பாதுகாப்பாளர் டாக்டர் ஆர் காஞ்சனா மேடம் அவர்கள் கோடியக்கரை வனவிலங்குகள் பறவைகள் சரணாலயத்தை பற்றி கூறிய தகவல்கள் சிறப்பா இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியை அமைத்த இயக்குனர் ஆர் வி ஐயா அவர்களுக்கும் உதவிய அதிபர் சார் அவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. காலை 9 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில தேசிய மருத்துவர்கள் நாள்ல மனநல மருத்துவர் டாக்டர் எம் உஷா நந்தினி மேடம் அவர்கள், குழந்தைகள் நல மருத்துவர் பி கேமராதன் ஐயா அவர்கள் இருவரும் கூறிய ஒவ்வொரு தகவல்களும் சிறப்பு. இந்த நிகழ்ச்சியை நேர்காணல் செய்த முருகானந்தம் தியாகராஜன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10:30 இருபட பாடல்கள் அருமை, இந்த நிகழ்ச்சிகளை வழங்கிய திருச்சி வானொலிக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 5 பொன்மாலை நிகழ்ச்சியில இசை மேடையில பாடல்கள் இனிமையோ இனிமை, இந்த நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளருக்கும் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர்ல இருந்து லக்ஷ்மி. அடுத்துதான் மின்னஞ்சல் அனுப்பியிருக்கக்கூடிய நேயர் யார் அப்படின்னா, சென்னையிலிருந்து அந்தோணிராஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று மாலை 4 வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி கேட்டேன், மிகவும் கலகலப்பாக சென்றது. அன்று இரவு 10 ஞாபகம் வருதி நிகழ்ச்சியில அருமையான பாடல்கள் வளம் வந்துச்சு. தினமும் நேயர்களின் கருத்துக்கள் அழகா இசைத்தூரல் நிகழ்ச்சியில இடம்பெறுகின்றன அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. அனைத்து நிகழ்ச்சிகளும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும்னு சொல்லியிருக்காங்க. சென்னையிலிருந்து அந்தோணிராஜ். அடுத்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க வந்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோண பட்டாளம் ரமேஷ், ஆல்பர்ட் பாத்திமா, மலைக்குடி பட்டி சண்முகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு அதாவது 2 காலையில 8:02 தாவரவியல் விஞ்ஞானி கந்தவேல் அவர்களுடன் உரையாடல் நடத்தினார் இயக்குனர் அவர்கள். வனம் நமது வளம் அப்படிங்கிற தலைப்புல அரிய மரங்கள், கொல்லிமலை பற்றிய தகவல்கள், அங்குள்ள உணவு பயிர்கள், பூச்சிகள், விலங்குகள், அங்கு வாழும் மனிதர்களின் வாழ்க்கை, ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி, இப்படி அற்புதமான பல அரிய தகவல்களை இந்த நிகழ்ச்சி மூலம் அறிந்து கொண்டோம். தொடர்ந்து 9 வசந்த அழைப்பில் மரங்களின் ஆர்வலர் பி தாமஸ் அவர்களுடன் நேர்காணல் நிகழ்ச்சி ஒளிபரப்பானுச்சு. மரங்களின் வளர்ப்பு, அதன் வகையில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பயன்கள், மனிதர்கள் இயற்கையை எப்படி காக்க வேண்டும், மதிக்க வேண்டும், மரங்களை வளர்க்க வேண்டும், இப்படி பல நல்ல தகவல்கள் நிகழ்ச்சி மூலம் அறிந்து கொண்டோம். சிறப்புடன் நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய அறிவிப்பாளர் ஐயா அவர்களுக்கும் இது போன்ற நல்ல தற்காலத்துக்கு தேவையான நிகழ்ச்சிகளை எங்களுக்கு வழங்கியும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இயக்குனர் அவர்களுக்கும், ஆர் வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் பாராட்டுகள், பண்பலைக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், ஆல்பர்ட் பாத்திமா, மலைக்குடி பட்டி சண்முகம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

இணைஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசை தூரல். இன்னைக்கு அடுத்ததா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கூகூர் புகழேந்தி அவர்கள் எழுதிய ஒரு கடிதத்தை தான் பார்க்க போறோம். 25ஆம் தேதி அன்னைக்கு காலை மலர் நிகழ்ச்சி கேட்டோம். மருத்துவ நிறம், காய்கறி விலை நிலவரம், தங்கம் வெள்ளி விலை நிலவரம் ஆகியவை வந்து கேட்டு பயனடைந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடையில் ஒளிபரப்பான பாடல்களும் அருமையிலும் அருமை அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. அடுத்த 27ஆம் தேதி அன்னைக்கு அதே நேயர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டோம், நேயர்கள் விரும்பிய பாடல்கள் அனைத்துமே வந்து அருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கூகூர் புகழேந்தி. அடுத்து கூகூர் புகழேந்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடிதங்கள் வரிசையா வரிசையை கட்டி இருக்கு அவங்களோடது. இசைத்துறல் நிகழ்ச்சியில கேட்டோம், நேயர்களோட கடிதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க பெண் அறிவிப்பாளர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நேயர்களுக்கு எல்லா கடிதங்களும் எழுதுறதுக்கான ஆர்வம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க கூகூர் புகழேந்தி.

அடுத்ததான் இன்னைக்கு இசைத்துறல் நிகழ்ச்சியில ஒரு புதிய தகவலை ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டுல ஒரு அறைக்குள்ள போயிட்டு அட நம்ம ஏன் இங்க வந்தோம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு டோர்வே எஃபெக்ட் அப்படின்னு பேரு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நம்ம மூளை ஒரு புதிய சூழலுக்கு தயாராயிடுமா, அந்த நேரத்துல முந்தைய எண்ணத்தையும் தற்காலிகமா பின்னுக்கு தள்ளிடுமா. அதனாலதான் நம்ம சில வினாடிகள் மறந்தது மாதிரி ஒரு எண்ணம் தோணுது. அதனால அடுத்த தடவை இப்படி நடக்கும்போது எனக்கு ஞாபகம் மறதி வந்துருச்சோன்னா கவலைப்படாதீங்க, அது நம்ம மூளை செய்யக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான வேலை தான்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில்.

0: ஆண்டுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இதய ராகம். என்ன பத்தி சொல்லிருக்காங்க அப்படின்னா, இசைத்துறல் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு அடுத்ததா இசைத்துறல் நிகழ்ச்சியில நேர் ஒருத்தவங்க எழுதியிருக்க கடிதம் ஒண்ணுதான் வாசிக்க போறோம். யாரு எங்கிருந்து எழுதியிருக்காங்கன்னா, கூகுறுப்புகள் இந்தி அவங்கதான் எழுதியிருக்காங்க. 28 அன்னைக்கு காலை மலர் இதய ராகம் மறைந்த கே பாக்யராஜ் அவர்களினுடைய நினைவலைகள் நிகழ்ச்சி கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு மதியம் ஒளிபரப்பப்பட எல்லா பாடல்களுமே அருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சி கேட்டோம், அருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூகூர்லேருந்து புகழேந்தி. கேட்டிணைந்திருங்கள், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிறைவு பெறுகிறது இசைத்தூரல்.

0: अभी आप सुन रहे थे हमारा विशेष कार्यक्रम संदेश टू सोल्जर्स। ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ், படை வீரர்களுக்கான வாழ்த்துச் செய்தி. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரமாலை 5 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு மேம்பாட்டிற்கு இந்தியாவின் மென்பொருள் திறனும் ஜப்பானின் துல்லிய தொழில்நுட்பமும் புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பிரதமர் டைகாச்சி உடன் மேற்கொண்ட உயர்நிலை பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் செய்தியாளர்களும் பேசிய பிரதமர், இரு நாடுகளின் கலாச்சாரம் தொடங்கி அதிநவீன தொழில்நுட்பம் வரை பல்வேறு ஒற்றுமைகள் நிலவுவதை சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளின் ஒத்துழைப்பில் முக்கிய தூணாக தொழில்நுட்பம் திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா ஜப்பான் நாடுகளுக்கு இடையே பொருளாதாரம், எரிசக்தி, பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு பிரிவுகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. தமிழக சட்டக்கல்லூரிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் பெருங்குடி வளாகத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள புதிய மாணாக்கர் விடுதி கட்டிடத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், சட்டக்கல்லூரிகளில் காலிப்பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் ஊராட்சி குருவிமலை கிராமத்தில் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான மேம்பாட்டு திட்டப்பணிகளை மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று துவக்கி வைத்தார். இத்திட்டத்தினை பயனாளிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். திருப்பூர் அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் பயின்ற 270 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மணீஷ் நாரவர்ணரே இன்று வழங்கினார். மதுரை வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஆடி பருவத்தில் பயிரிடுவதற்கான உளுந்து பயிர்கள் கையிருப்பில் உள்ளதாக மாவட்ட வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். வடமேற்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா கடலோரப் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அமெரிக்காவின் பிராடனை இன்று எதிர்கொள்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 6 மணிக்கு.

நேரம் மாலை 5:42 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இப்பொழுது கேட்டு மகிழ இடைக்காலத்து பாடல்களில் இசை தோரணமாக பொன் மாலை. நிலவின் முக வடிவைக்கான கதிரவன் நாணத்தால் சிவந்து மேற்கே சாய்ந்து இளம் தென்றலை தூதாக்கி காத்திருக்கும் மஞ்சள் அந்தி மாலையில் நம் நெஞ்சம் சொந்தமாக்கிக் கொள்ள இடைக்கால இசை காவியங்களை செவிகளுக்கு விருந்தாக்கிடும் நம் திருச்சி பண்பலையின் பொன்மாலை கவிதையும் கானமுமாக.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நேரம் 5:09. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை. அழைக்க நேரமில்லை என்பவர்களுக்கு உண்மையில் வேறு காரணங்கள் இருக்கலாம். அந்த நேரத்தில் நம் தேவை இல்லாமலும் சில நேரம் நாம் தேவையில்லாமலும். மகிழ் என்பவர் எழுதிய கவிதை இது.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேரம் 5:14 37 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை நிகழ்ச்சியில். அடுத்ததாக பா விமலா தேவி என்பவர் எழுதிய கவிதை இது. நீ அழைக்கும் தொலைவில் நான் இல்லை என்ற போதிலும் என் நினைவிலும் நெஞ்சம் தனில் உன்னருகே தான் உண்டு என் இருப்பு.

5:19:30. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை நிகழ்ச்சியில். இனி கவியரசன் கவிதை. இது இறங்குமிடம் வந்துவிட்டதென நடத்துனர் கூறுகிறார். இன்னும் நான் ஏறிய இடத்திலேயே இருக்கிறேன். நீ கூட கையசைத்து கொண்டிருக்கிறாய்.

நேரம் 5:42. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை. வெங்கட் தாயுமானவன் கவிதை இது. வாழ்வின் தூற்றலில் காற்றின் திசையில் பயணித்த உமியாக நான், முட்டைக்குள் அடைபட்ட நெல்லாக நீ,

நேரம் 5:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை. கவிதையும் கனமுமாக பொன்மாலை உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அடுத்ததாக அருணா துவாரகா எழுதிய கவிதை இது. நான் நானாக இருக்கிறேன், நீ நீயாகவே இரு. வேண்டுமோ வேண்டாமோ காதலை எப்போதும் போல் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் நான். எப்போதும் போல் அதை நிராகரித்து கொண்டே இரு நீ.

நேரம் 5 மணி 35 நிமிடம். நேயர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பது பொன்மாலை. வழங்கிக் கொண்டிருக்கிறது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியில் இனி கவிஞர் வெயில் என்பவர் எழுதிய கவிதை இது. காதல் என்பது எழுத்துக்களை இணைத்து இருவர் வார்த்தைகளில் ஆடும் சூதாட்டம்.

5:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை. கவிஞர் மீராவின் கவிதை இது. காதல் ஒரு விசித்திரமான மரம்தான். தழைத்து நிற்கும் போது தலைகீழாய் விழும், தழைத்து நிற்கும் போது தலைகீழாய் விழும். பச்சை மறந்து பட்டு போனதென்று நினைக்கும் போது காய்க்கத் தொடங்கும். வெட்டி முறித்தாலும் வெடித்து துளிர்விடும்.

நேரம் 5:44, 45 நொடிகள். திருச்சிரை எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை நிகழ்ச்சியில். அரவிந்த் எழுதிய கவிதை இது. இன்னும் அங்கேயேதான் காத்திருக்கிறேன். நான் சற்று அயர்ந்த நேரம் நீ திரும்பி பார்த்தாயோ என்ற குற்ற உணர்வு கூடிக்கொண்டே போகிறது. நீ வர தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும். விரைவில் வா.

0: நேரம் 5:50. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன் மாலை.
1: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: That's right.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்மாலை. மீண்டும் பொன்மாலை நிகழ்ச்சி நாளை மாலை 5 மணிக்கு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் மாலை 6 மணி. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு மேம்பாட்டிற்கு இந்தியாவின் மென்பொருள் திறனும் ஜப்பானின் துல்லிய தொழில்நுட்பமும் புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பிரதமர் டைகாச்சியுடன் மேற்கொண்ட உயர்நிலை பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர், இரு நாடுகளின் கலாச்சாரம் தொடங்கி அதிநவீன தொழில்நுட்பம் வரை பல்வேறு ஒற்றுமைகள் நிலவுவதை சுட்டிக்காட்டினார். ரயில்வே துறை சரக்கு போக்குவரத்தை கையாள்வதில் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தை ஒப்பிடுகையில் 4% வளர்ச்சி கண்டுள்ளதாக இந்திய ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்தில்

142 மில்லியன் டன்னுக்கும் அதிகமான சரக்குகளை கையாண்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. ரயில் பயணிகள் போக்குவரத்திலும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டியுள்ளதாக அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. சென்னை மின் வாரிய தலைமை அலுவலகத்தில் மாநிலத்தின் மின் உற்பத்தி, கொள்முதல், மின் விநியோகம், சிறப்பு குழுக்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்த மின் வாரிய உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களின் செயல்பாடுகள், அவற்றிற்கான பணியாளர் நியமனம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அமைச்சர் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்டத்தில் அடுத்த மாதம் 8ஆம் தேதி சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மணீஷ் நாரவணரே தெரிவித்துள்ளார். தகுதியுடையோர் EME, GPM, SME, GOV.IN என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டம் தென்கரை வடுகப்பட்டி பேரூராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக தேசிய அளவில் சிறப்பாக சேவை புரிந்தவர்கள் மற்றும் நிறுவனங்கள் மத்திய அரசு வழங்கும் தேசிய விருது பெற awards.gov.in என்ற இணையதளத்தில் வரும் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமான 500 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை மீட்டுத்தரக் கோரி அப்பகுதி இஸ்லாமியர்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினத்தில் மோகனூர் அருள்மிகு ஆதி கும்பாபீஸ்வரர், அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில்களில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனடா ஒபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஆகர்ஷி கஷ்யப் அமெரிக்காவின் பெய்வென் ஜாங்கை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

0: நேரம் 6:04. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்டு மகிழ உற்சாகமாய் இசை உலா ஆரவாரம். பசுமை வெள்ளிகளின் காற்றின் ராகம், மரம் செடி கொடிகளில் நாட்டிய தோற்றம், ஆடும் இலைகளில் கூட ஆனந்த தாண்டவம், முளைத்தெழும் விதைகளிலோ நடன முத்திரை, இவையெல்லாம் கூட ஆரவார நிலையின் அவதாரங்களே. அவை யாவும் தனக்குள் ஆரவாரத்தை உள்வைத்திருக்கின்றன. ஆனந்தமான பாடல்கள், யாவருக்குமான செய்திகள் என அடுத்த 60 நிமிடங்களில் காற்றலைகளில் ஆரவாரம் நம் பண்பலையிலிருந்து.
1: எத்தனை முறைச்சாவே இத்தவணை ஆட்கொள்வாயா, சூடிய வாடலை சூடிய வாக்கட வாடிய சிந்தை துரும்பத்தா, பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா.

நேரம் 6:10. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மற்றும் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலை வரிசைகளில் நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது இது ஆரவாரம். ஆரவாரம் நிகழ்ச்சியில் முதலாவதாக இது மின்தடை பற்றிய அறிவிப்பு. புத்தாணத்தம் பகுதிகளில் நாளை மறுநாள் சனிக்கிழமை மின்தடை ஏற்பட இருக்கிறது. அதாவது திருச்சி மாவட்டம் புத்தாணத்தம் பகுதி துணை மின் நிலையத்தில் நாளை மறுநாள் சனிக்கிழமை காலை 9:45 முதல் மாலை 4 வரை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கின்றன. எனவே புத்தாணத்தம், இடையப்பட்டி, காவல்கரன்பட்டி, புங்குருணிப்பட்டி, கணவாய்ப்பட்டி

பழனிவாசல்பட்டி, சமத்துவபுரம், பிள்ளையார் கோவில்பட்டி, பிச்சம்பட்டி, சுக்காம்பட்டி, முத்தாழ்வார்பட்டி, சீல்நாயக்கன்பட்டி, டி அழங்கம்பட்டி, கோட்டை பழுவஞ்சி, மெய்யம்பட்டி, கரிஞ்சோலைப்பட்டி, வெள்ளையகவுண்டன்பட்டி, மானாங்குன்றம், அழகக்கவுண்டம்பட்டி, டி தம்மநாயகன்பட்டி, டி கருப்பூர், கருமலை, மணியங்குறிச்சி, கள்ளக்காம்பட்டி, டி புதுப்பட்டி, எண்டப்புலி மற்றும் மாங்கனாப்பட்டி ஆகிய பகுதிகளில் நாளை மறுநாள் சனிக்கிழமை காலை 9:45 முதல் மாலை 4 மணி வரை மின்சார விநியோகம் இருக்காது என மணப்பாறை மின்வாரிய செயற்பொறியாளர் அவர்கள் தகவல் தந்திருக்கிறார்கள்.

0: ஆரோக்கியத்தை மேம்படுத்துற உணவுகள் என்னன்னு தேடி சாப்பிடலாங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே சி தீபதர்ஷினி அவர்கள்.
1: இன்றைய காலத்துல குழந்தைகள் வந்து பீஸா, பர்கர், சிப்ஸ், சாக்லேட், கூல்ட்ரிங்க்ஸ் போன்ற சுவையான உணவுகளை அதிகம் விரும்பி சாப்பிடுறாங்க. ஆனால் அவற்றில் சத்துக்கள் குறைவாக தான் இருக்கும். அதே சமயம் காய்கறி, பழம், பருப்பு, கீரை போன்ற சத்தான உணவுகளை சாப்பிட குழந்தைகள் தயங்குகிறார்கள். இதனால் பெற்றோர்களுக்கு ஒரு கேள்வி எழுகிறது, குழந்தைகளுக்கு சுவையான உணவு முக்கியமா அல்லது சத்தான உணவு முக்கியமா என்று. உடல் வளர்ச்சிக்கு பால், முட்டை, கீரை இவற்றில் கால்சியம், புரதம், இரும்பு சத்து உள்ளன. அவை எலும்புகள், தசைகள் மற்றும் பற்கள் வளருவதற்கு உதவுகிறது. சத்தான உணவுகள் குழந்தைகளின் நினைவாற்றல் மற்றும் கவனத்தை அதிகரிக்கும். மூளை வளர்ச்சிக்கு வேர்க்கடலை, பாதாம், மீன் போன்ற உணவுகள் உதவுகிறது. சத்தான உணவுகளை சாப்பிடும் போது குழந்தைகள் அடிக்கடி நோய் வாய்ப்பட மாட்டார்கள். ஆரஞ்சு, நெல்லிக்காய், எலுமிச்சை இவற்றில் விட்டமின் சி உள்ளன. அவை உடலுக்கு பாதுகாப்பு தருகின்றன. அதிக எண்ணெய் மற்றும் ஜங்க் உணவுகள் உடல் பருமனை ஏற்படுத்தும். ஆனால் சத்தான உணவு உடல் எடையை கட்டுப்படுத்தும், சர்க்கரை நோய் அபாயத்தை குறைக்கும். சுவையில்லாத உணவை குழந்தைகள் விரும்பி சாப்பிட மாட்டார்கள். அதனால் உணவில் சுவையும் அவசியம். சுவைக்காக மட்டுமே உணவு சாப்பிட்டால் உடல் பருமன், பற்கள் சேதம், செரிமான பிரச்சனை, சோர்வு, கவனக்குறைவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். பெற்றோர்கள் சத்தான உணவுகளை சுவையாக மாற்றி கொடுக்கலாம். காய்கறிகளில் தோசை, பீட்ரூட் சேர்த்து நிறமுள்ள தோசை செய்யலாம். பழங்களில் சாலட் செய்து சுவைக்காக தேன் கலந்து தரலாம். வீட்டில் சுண்டல், வேட்கடலை உருண்டை, ராகி லட்டு செய்து தரலாம். குழந்தைகளுக்கு கட்டாயப்படுத்தாமல் உணவுக்கு பழக்க வேண்டும். டிவி, மொபைல் பார்த்து கொண்டே சாப்பிடவிடக் கூடாது. பெற்றோர்களை நல்ல உணவு பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். உணவே மருந்து, மருந்தே உணவு, இந்த பழமொழி சத்தான உணவின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. குழந்தைகளுக்கு சுவையும் தேவை, ஆனால் சுவை மட்டுமே போதாது. இன்றைய காலத்துல நாம் சாப்பிடும் பல உணவுகளில் நம்ம கண்களுக்கு தெரியாத மறைமுகமான ரசாயனங்கள் நிறைய கலந்திருக்குது. இவை உணவின் சுவை, நிறம், மணம், கால நீடிப்பு ஆகியவற்றை அதிகரிக்க பயன்படுத்தப்படுகிறது. சில ரசாயனங்கள் பாதுகாப்பான அளவில் பயன்படுத்தப்பட்டாலும் அதிகமாக அல்லது தொடர்ந்து உட்கொண்டால் மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். உணவுகளில் நேரடியாக தெரியாமல் கலக்கப்படும் செயற்கை பொருட்கள் மறைமுக ரசாயனங்கள் ஆகும். இவை பொதுவாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ஜங்க் உணவுகள், பாக்கெட் ஸ்நாக்ஸ், குளிர்பானங்கள், இன்ஸ்டன்ட் உணவுகள் போன்றவற்றில் அதிகமாக காணப்படும். உணவை அழகாக காட்ட சன்செட் எல்லோ பயன்படுத்துகிறார்கள். சுவையை அதிகரிக்க அஜினோமோட்டோ பயன்படுத்துறாங்க. உணவு நீண்ட நாள் கெடாம இருக்க நைட்ரேட் என்னும் ரசாயனத்தை சேர்க்கப்படுகின்றன. ஆஸ்பர்டமி, சாக்கரின் இவை சர்க்கரைக்கு மாற்றாக பயன்படுத்தும் ரசாயனம் ஆகும். காய்கறி மற்றும் பழங்களில் பூச்சிக்கொல்லி மருந்து எச்சங்கள் இருக்கும். தொடர்ந்து ரசாயன உணவுகளை சாப்பிட்டால் உடல் பலவீனமாகும். குழந்தைகளின் வளர்ச்சி பாதிக்கப்படும். உடலில் ஹார்மோன் மாற்றம் ஏற்படலாம். உடல் எடையை அதிகரிக்கும். நீரிழிவு அபாயம் ஏற்படுத்தும். சில செயற்கை ரசாயனங்கள் நீண்ட காலம் பயன்படுத்தினால் செல்களை பாதிக்கும். ரசாயன பாதிப்பை குறைப்பதற்கு இயற்கை உணவுகளை அதிகம் சாப்பிடுங்கள். காய்கறி, பழம், கீரை பயன்படுத்தலாம். பாக்கெட் உணவுகளை குறைக்கவும். அதிக நாட்கள் கெடாமல் இருக்கும் உணவுகளில் ரசாயனங்கள் அதிக இருக்கும். காய்கறி மற்றும் பழங்கள் உப்பு நீர் அல்லது வெந்நீரில் கழுவினால் பூச்சிக்கொல்லி எச்சங்கள் குறையும். வீட்டில் உணவு சமைத்து சாப்பிடுங்கள். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இந்த பழமொழி உணவில் இருக்கும் ரசாயனங்களுக்கு மிகவும் பொருந்தும். குறைந்த அளவில் பாதுகாப்பாக இருக்கும் சில பொருட்களும் அதிகமாக எடுத்துக்கொண்டால் உடலுக்கு தீங்கு தரும். நல்ல உணவை தேர்வு செய்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்.
0: குழந்தைகளுக்கு கேக்குற உணவுகளை தராம சத்தான உணவுகளை எப்படி கொடுக்கணும்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே சி தீபதர்ஷினி அவர்கள்.
2: நேரம் 6:21, திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக திருச்சிக்கோட்டை ரயில்வே நிர்வாகம் தந்திருக்கக்கூடிய சிறப்பு அறிவிப்பு ஒன்று. வல்சத் வேளாங்கண்ணி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. அதை பற்றிய அறிவிப்பு தான் இது. வல்சத் வேளாங்கண்ணி சிறப்பு ரயிலானது

வரும் ஜூலை 3 தேதியும் வேளாங்கண்ணி தானுசாலை சிறப்பு ரயிலானது வரும் ஜூலை 6 தேதியும் இயக்கப்பட இருக்கின்றன. அதாவது நாளை ஒரு ரயிலும் வரும் 6 தேதி ஒரு ரயிலும் இயக்கப்பட இருக்கின்றன. 20 படுக்கைப்பட்டிகள், 2 லக்கேஜ் பெட்டிகளுடன் இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலானது வல்சத்திலிருந்து வெள்ளிக்கிழமை மாலை 6:25 புறப்பட்டு தானுசாலை, பல்கார், வாசை சாலை, பன்வல், லோனாவாலா, புனே, டவுந்த், சோலாப்பூர், கல்புர்கி, வாடி, யாத்கிர், கிருஷ்ணா, ராய்ச்சூர், மந்த்ராலயம், அதோனி, குண்டக்கல், கூட்டி, தாடிபத்ரி, யார்குண்ட்லா, கிடப்பா, ராசம்பெட், ரேணிகுண்டா, காட்பாடி, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், திருப்பாதிரிப்புலியூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, திருநள்ளாறு, காரைக்கால், நாகூர், நாகப்பட்டினம் வழியாக வேளாங்கண்ணிக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தடையும். மறுமார்க்கமாக வேளாங்கண்ணியிலிருந்து திங்கட்கிழமை புறப்பட்டு அதே வெள்ளித்தடம் வழியாக தானுசாலைக்கு செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு சென்றடையும். இந்த தகவலை நமது திருச்சிக்கோட்டை ரயில்வே நிர்வாகம் தந்திருக்கிறது.

இன்று இரவு 7 மணிக்கு ஓடி விளையாடு. கால்பந்து இளம் வீரர் ஜி கே விசாகன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் தரமான வாழைக்கன்று தேர்வும் நிலத்தை தயார் செய்தலும் குறித்து திருச்சிராப்பள்ளி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி குமார் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து பயோ பிளாக் தொழில்நுட்பம் குறித்து டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் யுவராஜன் அவர்களுடன் நேர்முகம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் சில நொடிகளில் மாலை மணி 6:30 மாநில செய்திகள்.

தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ருமேனியா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்தியா ஜப்பான் கூட்டு பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு பல துறைகளிலும் வெற்றியடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் விரைவான வளர்ச்சிக்கு ஏற்ப ஜப்பான் அளித்து வரும் முதலீடுகள் ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிப்பதாக அவர் கூறினார். இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் ஆற்றல் மிக்கதாகவும் பயனளிக்கும் வகையிலும் உயர்த்துவதற்கு இரு நாடுகளும் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பாதுகாப்பு, சுகாதாரம், பொருளாதார பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஜப்பான் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.

0: விநியோக சங்கிலி தொடரில் ஏற்பட்டுள்ள தடைகள் காரணமாக உலகளாவிய வர்த்தகம் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் சூழ்நிலையிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது என்றும் விரைவாக பொருளாதார வளர்ச்சி பெற்று வரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா நீடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளில் தனியார் துறை முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் ஜப்பான் நாட்டின் சர்வதேச ஒத்துழைப்புக்கான வங்கி மேற்கொண்ட ஆய்வில் இந்தியா முதலீட்டுக்கு உகந்த நாடாக உறுதி செய்யப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இம்மாநாட்டில் உரையாற்றிய ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாச்சி, இந்தியாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ள போதிலும் எரிசக்தி பாதுகாப்பும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார். தாராள மற்றும் வெளிப்படையான எரிசக்தி வர்த்தகத்திற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் திருமதி சனே தகாச்சி கூறினார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரையில் தென்னிந்திய ஆய்வு மையம் மற்றும் தனியார் கல்லூரி இணைந்து நடத்திய நேதாஜியின் INA சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் கட்டுரை போட்டிக்கான பரிசளிப்பு விழாவில் அவர் உரையாற்றினார். குஜராத்தில் உள்ள நிரஞ்சனா ஆற்றை இளைஞர்கள் சுத்தம் செய்ததை அவர் எடுத்துரைத்தார். அதேபோல் வைகை ஆற்றை சுத்தம் செய்யவும் இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று கூறிய அவர், இதற்காக அனைத்து மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்த தேசத்திற்காக உறுதிமொழி எடுத்தது போல் நமது நாட்டை முன்னேற்றுவதற்கு நாம் உறுதிமொழி ஏற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு KA செங்கோட்டையன், திரு மரிய வில்சன் மற்றும் அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உயர்தரத்திலான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவர் விடுதி கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அமைச்சர், சட்டக்கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கும் மாணவர்களுக்கான அமைதியான மற்றும் தரமான கல்விச் சூழலை உருவாக்கி தருவதற்கும் மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மாணவர்களின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் வகையில் அனைத்து நவீன அடிப்படை வசதிகளுடன் இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், நடவுப் பொருட்கள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் உரிய நேரத்தில் கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், சமையல் எண்ணெய் இயக்கம் மற்றும் பருத்தி இயக்கம் போன்ற முக்கிய திட்டங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் நோக்கில் காய்கறி, பழம், மலர் சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைந்து தீர்வு காணப்படும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் ஊராட்சியில் இத்திட்டத்தினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இத்திட்டத்திற்கான ஊதியம் நாளொன்றுக்கு 336 ரூபாயிலிருந்து 345 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். விவசாயிகள் மற்றும் நெசவாளர்களின் கூட்டுறவு சங்க கடன்களை ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று

0: இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கான வேலை நாட்களை ஆண்டுக்கு 200 நாட்களாக உயர்த்த வேண்டும் என்றும் நாளொன்றுக்கு 700 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தூய்மைப் பணியாளர்களை அரசு பணியாளர்களாக சேர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். விவசாயிகள் நலனை காக்க பாலாற்றில் தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டியிருந்தது. இன்று காலை 8 மணி அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஒடிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. மேலும் தெற்கு குஜராத்திலிருந்து கர்நாடகா வரை கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூலை 3 மற்றும் 4 தேதிகளில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் புதிய மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தை மாவட்ட முதன்மை நீதிபதி சுபா தேவி இன்று திறந்து வைத்தார். விழுப்புரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணாநகர் கோபுர பூங்காவினை பார்வையிட்ட மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் பூங்காவில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். விளையாட்டுச் செய்திகள். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 2-6, 11-9 என்ற செட் கணக்கில் ருமேனியா இணையை வென்றது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. கலேயில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ருமேனியா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: Less premium, more bonus. Most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
3: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
4: FM Rainbow 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
5: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நேரம் 6:41, 24 நொடி. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக மின்தடை பற்றிய அறிவிப்பு தான் இது. இது நாளை நடைபெறவுள்ள மின்தடை. குப்பம்பட்டி தூ ரங்கநாதபுரம் பகுதிகளில் நாளை மின் விநியோகம் இருக்காது. அதை பற்றியான அறிவிப்பு தான் இது. பராமரிப்பு பணிகள் காரணமாக குப்பம்பட்டி உப்பிலியபுரம்

வைரிச்செட்டிப்பாளையம், பீமேட்டூர், காஞ்சேரி மலைப்புதூர், சோபனாபுரம், தூ ரங்கநாதபுரம், பச்சைமலை, கிருஷ்ணாபுரம், நரசிங்கபுரம், கோவிந்தபுரம், மருவத்தூர், செல்லிப்பாளையம், செங்காட்டுப்பட்டி, வேங்கடத்தானூர், பெருமாள் பாளையம், த முருங்கப்பட்டி, த மங்கப்பட்டி மற்றும் த பாதர்பேட்டை ஆகிய பகுதிகளில் நாளை வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காது என்ற தகவலை துறையூர் கோட்ட செயற்பொறியாளர் தந்திருக்கிறார்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேரம் 6:48. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ஆரவாரம் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கரூர் மாவட்டத்தில் இன்று முதல் வரும் 31 வரை கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் நடைபெற இருக்கிறது. அதை பற்றி ஆட்சியர் தந்திருக்கக்கூடிய அறிவிப்பை இப்பொழுது. கால்நடைகளை தாக்கி காய்ச்சல் மற்றும் கொப்புளங்களை ஏற்படுத்தும் நச்சுயிரி தொற்று நோய் கோமாரி நோய். பண்ணையில் சுகாதாரமற்ற பராமரிப்பு மற்றும் பாதிக்கப்பட்ட மாடுகளின் சிறுநீர், உமிழ்நீர், சாணம், பால் மற்றும் பண்ணை கழிவுகள் மூலமாக இந்த நோய் எளிதில் பரவுகிறதாம். அந்த நோயை தடுக்கும் வகையில் அனைத்து பசு மற்றும் எருமை இனங்களுக்கு தடுப்பூசியானது இலவசமாக போடப்பட்டு வருகிறது. அந்த தடுப்பூசி செலுத்தும் பணியில் 75 குழுக்களும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். எனவே விவசாயிகள் தங்கள் பகுதிகளில் இந்த தடுப்பூசி போடப்படக்கூடிய நாளில் தவறாது தங்களது கால்நடைகளை கொண்டு போய் இலவசமாக தடுப்பூசி போட்டு பயன்பெறலாம் என கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள்.

நேரம் 6:54 45 ஆரவாரம் நிகழ்ச்சியினுடைய நிறைவாக இது வானிலை முன்னறிவிப்பு மற்றும் வானிலை எச்சரிக்கை. சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா கடலோர பகுதிகள் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக இன்று காலை 8:30 அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா மேற்கு வங்கக்கடலோர பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கிறது. எனவே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 km வேகத்திலும் இடையிடையே 60 km வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளை பொறுத்தவரை ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45-55 km வேகத்திலும் இடையிடையே 65 km வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள், மத்திய வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40-50 km வேகத்திலும் இடையிடையே 60 km வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளை பொறுத்தவரை வரும் 4 வரை மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 km வேகத்திலும் இடையிடையே 65 km வேகத்திலும், கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 km வேகத்திலும் இடையிடையே 60 km வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேரம் 6:56:37 இது ஆரவாரம் திருச்சி FM ரெயின்போ 102.1.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய ஆரவாரம். மீண்டும் ஆரவாரம் நிகழ்ச்சி நாளை மாலை 6 மணிக்கு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 7 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு மேம்பாட்டிற்கு இந்தியாவின் மென்பொருள் திறனும் ஜப்பானின் துல்லிய தொழில்நுட்பமும் புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பிரதமர் டைகாஜியுடன் மேற்கொண்ட உயர்நிலை பேச்சுவார்த்தைகளுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர், இரு நாடுகளின் கலாச்சாரம் தொடங்கி அதிநவீன தொழில்நுட்பம் வரை பல்வேறு ஒற்றுமைகள் நிலவுவதை சுட்டிக்காட்டினார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. முதற்கட்டமாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டம் இடம்பெற்றது. துறை சார்ந்த அமைச்சர்கள், செயலாளர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். வரும் 22 வரை இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு சர்க்கரை ஆலையில் நடப்பாண்டிற்கான முதன்மை அரைவை பணியினை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இன்று தொடங்கி வைத்தார். நடப்பாண்டு 4.75 மெட்ரிக் டன் கரும்பு அரைவை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. பதிவு செய்துள்ள கரும்புகள் அனைத்தையும் உரிய காலத்தில் அறுவடை செய்து ஆலைக்கு அனுப்புமாறு அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் இன்று தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி துரைச்சாமிபுரம் பகுதியில் பட்டாசு ஆலையில் இன்று நேரிட்ட வெடிவிபத்தில் படுகாயமடைந்த பெண் ஊழியரை தீயணைப்புத்துறையினர் மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். வடமேற்கு

வங்கக்கடல் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா கடலோரப் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அமெரிக்காவின் பிராடனை தற்போது எதிர்கொண்டுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.

0: என்னமா மியூசிக்கை போட்டு வெறும் பால உருட்டிக்கிட்டு இருக்கிற?
1: பால உருட்டிட்டு இருக்கேன் நான், நல்லா பாரு, ஃபுட்பால் கத்துக்கிட்டு இருக்கேன்.
0: நீ ஒன்னு கத்துக்க வேணாம், ஃபுட்பால் பத்தி நீ ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கத்துக்கோ. என்ன தெரியுமா, இளம் கால்பந்து வீரர் ஜி கே விசாகனோட பேச போறோம். அவரு நமக்காக நிறைய விஷயங்கள் சொல்ல காத்திருக்காரு.
2: இன்னைக்கு ஓடி விளையாடு நிகழ்ச்சியில யார சந்திக்க போறோம், பேரே வந்து டிஃபரெண்டா இருந்தது. விசாகன் அப்படின்னா வெற்றியை அடைபவன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எல்லாத்திலயும் வெற்றி பெறக்கூடிய இந்த மாணவன் எதுல வந்து சிறப்புற விளங்குறாரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ப்பா.
3: என் பேர் விசாகன், 10th ஸ்டாண்டர்ட். ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஃபுட்பால் பண்ணிட்டு இருக்கேன்.
2: ஃபுட்பால்னா என்னப்பா, எப்படி விளையாடுவாங்க? அதை
3: கால் மட்டும் தான் யூஸ் பண்ணும், கையில பால் எடுக்க கூடாது. கையை தவிர எல்லா பார்ட்ஸையும் யூஸ் பண்ணலாம்.
2: ஃபுட்பால்ல உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, எந்த வயசுல இருந்து நீங்க விளையாட ஆரம்பிச்சீங்க, யார் உங்களுக்கு வந்து இந்த விளையாட்டை சொல்லி கொடுத்தது?
3: 2 இயர்ஸா ஃபுட்பால் விளையாண்டுகிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்டுல ஒரு பால் இருக்கும், நானும் எங்க அப்பாவும் விளையாண்டுகிட்டு இருப்போம்.
2: பரவாயில்ல. அதாவது வந்து உங்க அப்பா உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்பால் அப்படின்றத வந்து எத்தனை பேர் விளையாடுவாங்க, அந்த மைதானம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி எல்லாம் அதுல வந்து ரிஸ்க் அதிகமா இருக்கு?
3: முதல் ஃபுட்பால்னா 11 பேர் ஆடுவாங்க, 5 பேர் சப்ஸ்டியூட்ல இருப்பாங்க. ஃபுட்பால் கோர்ட் ஷேப் வந்து ரெக்டாங்கிள் இருக்கும், நிறைய ரிஸ்க் அதிகமாக தான் இருக்கும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஃபுட்பால்னாலே அடிச்சுப்பாங்க அதனால வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படிலாம் இல்லை, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் நீங்க பார்க்கலாம். ஆப்போனண்ட ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஃபுட்பால் ஆடும்போது.
2: இப்போ உங்க ஒரு டீம்ல ஒரு 11 பேர், அடுத்த டீம்ல ஒரு 11 பேர் இல்லையா, ரெண்டு பேரும் வந்து பால் வந்து கால்லேயே தட்டி விளையாண்டுட்டு இருக்கணும். சரி, எதுக்கு மேல போனா வந்து ஃபவுல் ஆகும் அடிச்சு விளையாடுறப்ப?
3: ரொம்ப டேஞ்சரஸ் அட்டாக்கா இருந்தா, அந்த பிளேயருக்கு ரொம்ப அடிபட்டு அந்த பிளேயரால் ஆடவே முடியாது, ஃப்ராக்சர் அந்த மாதிரி இருந்தா ரெட் கார்டு கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி இல்ல, சும்மா கால் அடிச்ச ஒரு பிளேயர் தரைக்கு கீழே விழுந்துட்டாருனா எல்லோ கார்டு வார்னிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க பண்ண கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க.
2: இப்போ ஒரு சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எதிர் டீமுக்கே வந்து இப்ப பால் வந்து போகுது, நம்ம வந்து கோல் அடிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான வழிமுறைகளை நீங்க வந்து கையாளுவீங்க?
3: இப்போ வந்து ஆப்போசிட்ல மேன் வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபெயின் பண்ணி அடிக்கலாம். ஃபெயின்ட்னா அந்த பிளேயரை வந்து ஏமாத்தி பால் எடுத்துட்டு போய் அடிக்கலாம், அது ஒரு வே இருக்கு. அது இல்லைன்னா பிளேயர் வந்து டிலே பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம மைனஸ் தள்ளி ஆடணும். அந்த மாதிரி நிறைய டாக்டிக்ஸ் இருக்கு.
2: இப்போ வந்து பால் வந்து ஒருத்தர் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்றீங்க, நீங்க ஒரு இடத்து வந்து அந்த குறிப்பிட்ட அந்த பாயிண்ட்ல வச்சு ஸ்டார்ட் பண்றீங்க. முதல்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்றப்ப எந்த ஒரு ஸ்பீட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எந்த மாதிரியான வகைகள்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்க? அதுல
3: இப்போ மேன் வந்து பின்னாடி இருக்கான், நம்ம கையில பால் இருக்குன்னா வேகமா ட்ரிபிள் பண்ணி போய் கோல் போட நம்மளுக்கு அட்வான்டேஜ். அதே நம்ம டிலே பண்ணி போனா பின்னாடில இருந்து மேன் ஓடி வந்துடும், சோ நம்மளுக்கு வந்து கோல் அடிக்க சான்சஸ் கம்மி.
2: இப்போ எத்தனை ரெட் கார்டு வாங்கினா வந்து அது வந்து டேஞ்சரஸா முடியும்?
3: ஒரு ரெட் கார்டு தான், 2 yellow cards வாங்கினா 1 red card இது
2: சமம். இப்போ எல்லோ கார்டு எதை வச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு?
3: எல்லோ கார்டு வந்து ஃபர்ஸ்ட் வார்னிங் பண்ணுவாங்க. எப்படின்னா ஃபவுல் பண்றீங்களே, ஃபவுல் பண்ணும் போது நீங்க ஃபவுல் பண்றீங்க, இது அடுத்த வாட்டி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லோ கார்டு கொடுப்பாங்க.
2: இப்போ ஃபவுல்ன்றதை எதை வச்சு நீங்க வந்து தீர்மானிப்பாங்க அந்த நடுவர்கள்?
3: இதுல ரெஃபரி வந்து மைக் மாட்டிருப்பாரு இதுல, ஸோ விஏஆர் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கும். வெளில வந்து டிவி மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க, அங்கே வந்துட்டு மைக்ல சொல்லுவாங்க இந்த பிளேயர் ஃபவுல் பண்றாரு, நீங்க வந்து பார்த்துட்டு அந்த பிளேயர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம்.
2: இப்போ நாங்களாம் புதுசா வந்து ஃபுட்பால் வந்து பாக்குறோம் கேட்கறோம்னு வைங்களேன், இப்போ வந்து ஃபவுல் அப்படின்றது வந்து

0: இப்போ நீங்கள் காலில் அடிச்சு விளையாண்டுட்டு உங்களோட முழங்கால்ல இருந்து கால் பாதம் வரையில தான் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அதில் இருக்கும் இல்லையா. இப்போ அடிச்சு ஒரு கோல் அடிக்கிறப்ப உங்களுடைய கால்ல இருந்து எடுத்து தள்ளி தான் கொண்டு போய் கோல் போடுறீங்க. இப்போ எதுல பட்டா வந்து ஃபவுல் ஆகும், எப்படி வந்து ஃபவுல்னு நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க?
1: அந்த விஏஆர் இதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஃபுல் மேனேஜ்மெண்ட்டே இருக்கு, அதுக்கு தனியா ஒரு படிப்பு இருக்கு.
0: நீங்க இப்போ விளையாடுறப்ப எதெல்லாம் பண்ணா தப்பா தெரியும்?
1: கையை வச்சு புஷ் பண்ணக்கூடாது, அடுத்த பிளேயரை அப்புறம் கிக் பண்ணக்கூடாது, பால பதிலாக நம்ம பிளேயர் அடிக்கக்கூடாது. பாலை விட்டுட்டு பிளேயரை நீங்க வந்து பிடிச்சிட்டீங்கனாவே ஃபவுல். ஆனா பால் இருக்கும் போது நம்ம மேனை வந்து கையை வச்சுக்கலாம், என்ன வேணும் பண்ணலாம், ஆனா சட்டையை பிடிச்சி இழுக்க கூடாது.
0: இப்போ இந்த விளையாட்டுக்கு ரூல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, என்ன மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் அப்ளிகபிள் ஆகும்?
1: இப்போ ஃபீஃபா 2026 வந்து 5 ரூல்ஸ் புதுசா கொடுத்துருக்காங்க. அது பாத்தீங்கன்னா அவுட் சைட் லைனை விட்டு பால் வெளில போயிடுது. அங்கேருந்து நீங்க அவுட் சைட் த்ரோ வந்து 5 செகண்ட் குள்ள போலன்னா ஆப்போனன்ட் டீம் வந்து போடணும். அதே இது கோல் கீப்பர் வந்து பால கிராப் பண்ணுவாரு, அது வந்துட்டு 6 செகண்டுக்கு அப்புறம் மீறிடுச்சுன்னா அதே இது ஆப்போனன்ட் டீம் வந்து வச்ச ஆரம்பிப்பாங்க.
0: இப்போ ஒரு 5 பேர் வெளியில இருக்காங்க இல்லையா, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்களா, அவங்கள நீங்க வந்து எப்போ உள்ள இறக்குவீங்க?
1: ஒரு ஒரு டீமுக்கு ஒரு ஒரு கோச் இருப்பாங்களா, அவங்களுக்கு எப்ப இறக்கணும்னு தோணுதோ அப்ப இறக்குவாங்க.
0: இப்ப நீங்க உள்ள விளையாண்டு இருப்பீங்க, என்ன தப்பு பண்ணா அவங்க வந்து வெளியில போவாங்க?
1: இப்போ ஒரு கோலை மிஸ் பண்றாங்க, ஒரு பிளேயர் ஹார்ஷ் டாக்கிள் பண்ணிடுறாங்கன்னா அவங்களை சப்ஸ்டியூட்ல வெளில எடுத்துட்டு இன்னொரு பிளேயர் உள்ள இறக்குவாங்க. அதுக்கு ரெஃபரி வந்து வெளில நின்று ஒரு போர்டு காமிப்பாங்க, அந்த ஜெர்சி நம்பர்ஸ் தான் இருக்குல்ல, இந்த பிளேயர் வெளில, இப்ப நம்பர் 9 வந்து வெளிலனா நம்பர் 9 வந்து ரெட் கலர்ல போட்டுட்டு, 19 வந்து உள்ளனா நம்பர் 19 வந்து கிரீன் கலர்ல போட்டு.
0: எந்த மாதிரியான பயிற்சிகள் நீங்க எடுத்துக்கிறீங்க, உணவு முறைகள் நீங்க இதெல்லாம் வந்து பயன்படுத்துறீங்க?
1: பயிற்சி முறைனா பாகிராஜ் கோச் தான் சொல்லி கொடுத்தாரு. ஃபிட்னஸ் எல்லாம் நீங்க பண்ணணும், ஃபிட்னஸ் பண்ணாதான் நீங்க 90 நிமிஷம் கிரவுண்ட்ல ஆட முடியும், ஓடி ஆடி விளாட முடியும், இல்லைனா உங்களை ஆட முடியாது அப்படின்னு சொன்னா ஃபிட்னஸ் ட்ரை பண்ணி பார்த்தோம், ஃபிட்னஸ் வந்து ஓகே, அது வந்து ஃபிட்னஸ் பண்ணாதான் ஃபுட்பால் ஆட முடியும்.
0: ஃபிட்னஸ்க்கு என்னென்ன மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்றீங்க, உங்களை எப்படி நீங்க வந்து மேம்படுத்துக்கிறீங்க?
1: ஜம்பிங் பண்ணுவோம், இந்த ஹை ஜம்ப் மாதிரி பண்ணுவோம், டம்பிள்ஸ் தூக்குவோம், டம்பிள்ஸ் தூக்கி லஞ்சஸ் எடுப்போம், அப்பதான் காலில் உள்ள மசில்ஸ் டெவலப் ஆகும். வாரத்துல 3 நாள் வந்து ஃபிட்னஸ் கொடுப்பாங்க, மீதி உள்ள நாள்லாம் பால் ட்ரைனிங் கொடுப்பாங்க.
0: சரி, இப்போ ஒரு பால் வந்து எடுத்து நம்ம விளையாடுறோம் அப்படின்றப்ப அந்த கோல் வந்து நம்ம கையில இருக்கு, நம்ம வந்து அடிச்சாதான் நமக்கு ஒரு பாயிண்ட் அப்படின்றப்ப இருக்கும். சில நேரங்கள்ல நீங்க அந்த மாதிரி விளையாடுறப்ப தவறுதலாக அந்த கோலை நீங்க வந்து மிஸ் பண்ண வாய்ப்புகள்லாம் இருக்கா?
1: நிறைய இருக்கு. பிளேயருக்கு வந்து இப்போ எடுத்துட்டு போகும்போது நிறைய ப்ரெஷர் இருக்கிறனால அந்த பிளேயர் வெளில அடிக்கவும் வாய்ப்பு இருக்கு, உள்ள அடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அது உள்ள அடிச்ச பிளேயர்ஸ் தான் பெரிய இடத்துலலாம் இருக்காங்க.
0: இதுவரையிலும் கேம்ஸ் வந்து வெளியிலலாம் நீங்க போயிருக்கீங்களா, மாநில அளவில் மாவட்ட அளவில்?
1: இன்டர்நேஷனல் கேம்ப் இப்போ ஒன்று நாங்கள் அங்கே போய் கத்துக்கிட்டனால நிறைய எக்ஸ்போசர் கிடைச்சி, அங்கே உள்ள பசங்களோட கம்யூனிகேட் பண்ணி நாங்கள் அங்கே போய் என்ன கத்துக்கிட்டோம்னா டீம் வந்து எந்த தப்பு பண்ணாலும் மற்றவங்களை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது, டிசிப்ளின் நிறைய இருந்துச்சு. அங்கே பால் வச்சு எங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்தாங்க, ஆனால் பால் இல்லாமல் பொசிஷனிங் எப்படி காட்டணும் அதெல்லாம் கத்துக்கிட்டோம் நிறையா.
0: சரி, உங்களோட எதிர்கால லட்சியம்னா என்ன?
1: எனக்கு வந்து ஒரு நல்ல படிப்பு படிச்சு ஒரு இந்தியா லெவல்ல போய் ஆடணும்.
0: உங்களோட எதிர்கால லட்சியங்கள் வெற்றி பெற நிலையத்தின் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள்.
1: நன்றி.

0: நேர்களே, 7:25 இருக்கு விளம்பர உலகம் நிகழ்ச்சிகள். தரமான வாழைக்கன்று தேர்வும் நிலத்தை தயார் செய்தலும் குறித்து திருச்சிராப்பள்ளி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி குமார் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து பயோபிளாக் தொழில்நுட்பம் குறித்து டாக்டர் எம்ஜிஆர் மின்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் பி யுவராஜன் அவர்களுடன் நேர்முகம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் சில நொடிகளில் 7:15 தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14.20 கோடி டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 30 நடைபெறுகிறது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவ குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பிரதமர் திருமதி சனா தக்காச்சியுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரு நாடுகளும் உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக விளங்குவதாக தெரிவித்தார். பொருளாதார பாதுகாப்புக்கும் எரிசக்தி பாதுகாப்புக்கும் இந்தியாவும் ஜப்பானும் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14.20 கோடி டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 4% கூடுதலாகும். கடந்த மாதத்தில் பயணியர் போக்குவரத்திலும் நிலையான வளர்ச்சி காணப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் மட்டும் 63.81 கோடி பயணிகள் ரயில்களில் பயணித்துள்ளனர். கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தை காட்டிலும் இவ்வாண்டு 19.1% கூடுதலாக உரங்கள் ஏற்றிச் செல்லப்பட்டுள்ளதாகவும் இதர சரக்குகள் 17.3% அதிகரித்துள்ளதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் தேவையை கருத்தில் கொண்டு நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை பெட்ரோலியத்துறை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த 12 மாதங்களுக்குள் நாட்டின் எண்ணெய் சுத்தி

0: சுத்திகரிப்பு திறன் 30 கோடி மெட்ரிக் டன்னாக உயரும் என கூறினார். பீகார் மாநிலம் பான்கிபூர், மத்தியப்பிரதேச மாநிலம் தாத்தியா, குஜராத் மாநிலம் மஞ்சுளாபுரா சட்டப்பேரவை தொகுதிகளில் இம்மாதம் 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனுக்கள் இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. மனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 14ஆம் தேதி நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற 16ஆம் தேதி கடைசி நாள். இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் 3ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் வெளியிடப்படும். பீகார் மாநிலம் பாங்கிபூரிலிருந்து பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் ராஜினாமா செய்ததை அடுத்தும் மத்தியப்பிரதேச மாநிலம் தாத்தியாவிலிருந்து காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ராஜேந்திர பாரதி பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்தும் குஜராத் மாநிலம் மஞ்சளாபுரா பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர் யோகேஷ் பாய் நரேந்தாஸ் பட்டேல் காலமானதை அடுத்தும் இந்த 3 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. நிலையான தொழில் சூழலை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மின்சார வாகனங்கள் தொடர்பான தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். சுற்றுச்சூழல் அனுமதி வழங்குவதற்கான நெறிமுறைகளை எளிதாக்குவதில் முன்னுரிமை அளித்து வருவதாக கூறிய அவர் பரிவேஷ் இணையதளம் மூலம் இதற்கான விண்ணப்பங்களை சரிபார்த்து அனுமதி அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் முதலீடுகளை ஈர்த்து வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதுடன் பொருளாதாரம் வளர்ச்சி அடைவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசின் தொழில் கொள்கைகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஏற்ப நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் குறித்த மாநில பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர்களுக்கான தேசிய பயிலரங்கு நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகேல் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியத்தில் நிதிக்குழுவின் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலம் திருப்பதியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் இணைந்து இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் கிராமப்பகுதிகளில் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு இதனை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். வேலை நாட்கள் 100லிருந்து 125ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்காக மத்திய அரசு 95,600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறிய அவர் மாநில அரசுகளின் பங்குடன் மொத்தமாக 151,282 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் கீழ் ஒவ்வொரு நபருக்கும் நாளொன்றுக்கு 312 ரூபாய் ஊதியமாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்திற்காக 750,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என கூறிய அவர் இதன் மூலம் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் ஆண்டொன்றுக்கு 2 கோடி ரூபாய் வழங்கப்படும் என திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கு மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பூண்டி ஊராட்சி ஒன்றியம் கைவண்டூர் கிராம பஞ்சாயத்தைச் சேர்ந்த பயனாளிகள் திட்ட வேலை நாட்களை 125ஆக உயர்த்தியிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர்.
2: என் பேர் பூங்கோதை. இந்த 100 நாள் திட்டம் 125 நாள் கொடுத்துருக்குறாங்க. 336 ரூபாய் போட்டிருக்கிறாங்க. திட்டத்தை அறிவித்த மோடி ஐயாவுக்கு நன்றி செலுத்துக்கிறேன்.
3: என் பேர் லட்சுமி. இந்த 100 நாள் திட்டம் வந்து 100

0: நாளா இருந்தது, 125 நாளா உயர்த்தி இருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த திட்டத்தை உறுதிப்படுத்தின பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம்.
1: பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருதுக்கு வரும் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 5 வயதிலிருந்து 18 வயது வரையிலானோர் இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. அமைச்சகத்தின் awards.gov.in என்ற இணையதளத்தில் இதற்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவக் குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துள்ளனர். ஆபரேஷன் அமித்சாத் என்ற பெயரில் இந்திய மருத்துவக் குழுவினர் வெனிசுலாவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மருத்துவ சேவை செய்து வருகின்றனர். கடந்த மாதம் 24ஆம் தேதியன்று ரிக்டர் அளவுகோலில் 7.2 மற்றும் 7.5 பதிவான கடுமையான நிலநடுக்கத்தால் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர். மத்தியப்பிரதேச மாநிலம் இந்தூரில் 21 லட்சம் மரக்கன்றுகள் நடப்படும் என அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மரக்கன்றுகள் நட உள்ளதாக கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ப்ரூனோ நாவரோ டேவிட் வேகா இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் ஸ்பெயின் ஆஸ்திரியாவையும் நாளை காலை 4:30 போர்ச்சுக்கல் குரேஷியாவையும் எதிர்கொள்கின்றன. பெல்ஜியம் அமெரிக்கா அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14.2 கோடி டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் 3 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெறுகிறது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவக் குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: உழவர் உலகம்.
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம்
0: நிகழ்ச்சியில் இன்று
1: நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: தரமான வாழைக்கன்று தேர்வும் நிலத்தை தயார் செய்தலும் குறித்து திருச்சிராப்பள்ளி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி குமார், தொடர்ந்து பயோபிளாக் தொழில்நுட்பம் குறித்து தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி யுவராஜன் ஆகியோர் பங்குபெறும் நேர்முகம் கேட்கலாம்.

0: காமாட்சி அக்கா, காமாட்சி அக்கா, உனக்கு இப்போ என்னாச்சுக்கா?
1: கண்மணி, எப்படி என் பாட்டு?
0: ஏன் ஏன் இப்படி? இத கேட்டா வாழ வளராது, கருகிறோம்.
1: அட கண்மணி, தினமும் வாழை கண்ணுகிட்டையும் மரத்துக்கிட்டையும் இப்படி பேசி பழகுனா கொலகொலையா காய்க்குமா?
0: இத சொன்ன அறிவாளி யாரு?
1: நானே. அது நானே தான்
0: அக்கா. மண்ணும் வாங்குற வாழை கண்ணும் தரமா இருந்தாலே
1: இருந்தா மட்டும் என்ன நடக்கும்?
0: என்ன நடக்கும்ங்கிறத போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி. குமார் அவங்க சொல்றாங்க கேளு.
2: உழவு பெருமக்களுக்கு வணக்கம். குறிப்பாக நம்ம டெல்டா பகுதிகளிலும் சரி, அதை தாண்டியும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழை சாகுபடி அப்படிங்கிறது வந்து விவசாயிகளுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு சாகுபடியாக மாறிட்டு இருக்கு.

0: தொடர்ச்சியாக ஒரு சரியான விலை, அதற்கான ஒரு சந்தை வாய்ப்பு, இதெல்லாம் இருக்கும் பொழுது விவசாயிகள் அந்த பயிரை வந்து நம்பி சாகுபடி செய்கிறதுக்கு இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த வாழை சாகுபடியை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய தொழில்நுட்பங்கள் என்னென்ன, இப்போ இருக்கிற கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ற சவால்கள், இது மாதிரியான நிறைய சவால்கள் வந்து விவசாயிகளுக்கு முன்னாடி நிற்கிது. அப்படி இருக்கும் பொழுது வாழை சாகுபடியை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல அதுக்கான கண்ணை தேர்ந்தெடுக்கிறதுல ஆரம்பிக்குது அதோட முக்கியமான பணி. நம்ம என்ன கண்ணை தேர்ந்தெடுக்கிறோம், அதை எப்படி பராமரிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது நம்ம என்ன மகசூல் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அது சார்ந்த தகவல்களை நம்ம கூட சொல்கிறதுக்காக திருச்சியில் இருக்கிற தேசிய வாழை ஆராய்ச்சி நிறுவனத்தோட முதன்மை விஞ்ஞானி குமார் அவர்களை தான் இன்றைக்கி சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கங்க. சார்
1: வணக்கம்.
0: இப்போது பெரிய சவாலாக இருப்பது முதல்ல வந்து எந்த மாதிரியான விவசாயம், எந்த மாதிரியான பயிர் போட்டாலும் சரி ஒரு ஆரோக்கியமான மண் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானதாக இருக்குது. குறிப்பாக நம்ம அந்த பசுமை புரட்சிக்கு அப்புறம் பார்க்கும்பொழுது ரசாயன உர பயன்பாடு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் தான் எல்லா விவசாயிகளும் இருக்கிறாங்க. அது வந்து தேவையானதும் கூட தான். பட் ஆனால் அது என்னென்னா எந்த அளவுக்கு தேவையானது, எந்த அளவுக்கு சரியான முறையில் அந்த தொழில்நுட்பங்களை நம்ம பயன்படுத்துகிறோம், இப்போ ஒரு பூச்சிக்கொல்லி பயன்படுத்துகிறோம்னா எந்த அளவுக்கு சரியான முறையில் பயன்படுத்துகிறோம், யாருடைய அறிவுரையின் பேரில் அதை செய்கிறோன்றதெல்லாம் தான் வந்து அதை நம்ம முறையாக பயன்படுத்துகிறோமா அப்படின்ற ஒரு கேள்வியாக மாறுது. இது எல்லாம் சேர்ந்து கடைசியில் என்ன ஆகுது, அது வந்து மண் வளத்துக்கு ஒரு பெரிய சிக்கலை கொண்டு போய் விடுது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ வாழையாகவே நம்ம எடுத்துப்போம், வாழைக்கே நம்ம போட போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த மண் எப்படி இருக்கணுன்றதை நம்ம கவனிச்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுங்க சார் முதல்ல விவசாயிங்க?
1: ஓகே, விவசாய பெருமக்களுக்கு பணிவான வணக்கம். புதுசாக விவசாயத்துக்கு நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க, அவங்க கூட ஓரளவுக்கு கேட்குறாங்க. ஏற்கனவே விவசாயத்தில் இருக்கிறவங்க மண்ணை பற்றி பரிசோதனை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி யாருமே கவலையே படுறதில்ல. இதே நம்மக்கிட்ட மண் இருக்குது, நிலம் இருக்குது, எங்கள் பாட்டம் பண்ணார், முப்பாட்டம் பண்ணார், எங்கள் அப்பா பண்ணார், வழி வழியாக நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. இன்னொருத்தர் குத்தகைக்கு எடுத்து பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆக யாருமே அந்த மண் எப்படிப்பட்ட மண், அந்த என்ன பயிருக்கு ஏற்றது அப்படிங்கிறத பற்றி பெருசாக கண்டுக்கிறதில்ல. அப்புறம் பயிர் சாகுபடி பண்ணினதுக்கு அப்புறம் பின்னாடி ஒரு 4-5 மாதம் கழித்து அப்புறம் வருத்தப்படுவாங்க, இலக்கு அறுக்குது, அந்த பிரச்சனை வருது, இந்த நோய் வருது, இந்த பூச்சி தாக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். கண்டிப்பாக அந்த மண்ணை வந்து பரிசோதனை பண்ணணும், என்ன பயிருக்கு ஏற்ற மண் அது, அந்த பயிரில் என்ன ரகத்துக்கு ஏற்ற மண்ணுன்னு சொல்லிட்டு மண் பரிசோதனைகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு இதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாசன நீர். பாசன நீர்னிருக்கும் நம்ம சரி சமமான முக்கியத்துவத்தை கொடுக்கணும். இந்த பாசன நீர் தான் தொடர்ந்து நம்ம இடுபொருளாக பயன்படுத்துகிறோம். வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு 2 தண்ணியாவது கட்டுறோம், வாழையாக இருந்தாலுமே அதுதான் பண்ணுறோம். ஆக அந்த பாசன நீரை பற்றியும் கண்டிப்பாக நம்ம கருத்தில் வச்சுக்கணும், கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் செய்யணும். அப்படி செய்யும் பொழுது இந்த மண் மற்றும் இந்த பாசன நீர் பரிசோதனை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. இப்போ ஒரு தாலுகா லெவல்லையும் வேளாண்மை அலுவலர்கள் இருப்பாங்க, தோட்டக்கலை அலுவலர்கள் இருப்பாங்க, பக்கத்தில் கேவிகே இருக்கும், வேளாண் அறிவியல் நிலையம் இருக்கும், மத்திய அரசாங்கத்தினுடைய வேளாண் அறிவியல் நிலையம், எங்களுடைய மையம், இந்த மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் உங்களுக்கு வந்து இந்த மண்ணை டெஸ்ட் பண்ணி அதுக்குண்டான மண்வள அட்டை வழங்குறதுக்கு இருக்காங்க. அந்த மண்வள அட்டையை வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதில் பார்த்தீங்கன்னா என்ன சத்துலாம் இருக்குது, அதில் நம்ம காரமலுத்தன்மை எவ்வளோ இருக்குது, அங்கே பொருள் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தானே அது என்ன பயிருக்கு ஏற்றது, என்ன ரகத்துக்கு ஏற்றது அப்படின்னு சொல்ல முடிவு பண்ணும். ஆனால் மண்ணை பற்றி கணிக்க ரொம்ப தவறிடுறோம். மண் வள அட்டை எடுக்கணும் கண்டிப்பாக ரொம்ப அவசியம். அது இருந்தால் தான் என்ன பயிருக்கு ஏற்றது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாகுபடி பண்ணலாம். ஏற்கனவே ரசாயன உரங்கள் பயன்பாடு வந்து அதிக அளவில் ஏற்படுது. ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ரசாயன உரங்கள் வந்து அந்த பசுமை புரட்சியின் போது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு இன்றியமையாத ஒரு தேவையாக இருந்ததுங்க. அது அந்த நேரத்தில் வறுமையிலிருந்தும் பசி பட்டினியிலும் வெளியே வர்றதுக்கு நமக்கு ரொம்ப அவசியமாக இருந்தது. அப்போது அரசாங்கமே ரசாயன உரங்களை இறக்குமதி பண்ணி பெருமளவில் விவசாயிகளுக்கு அது கொடுத்து அதை பயன்படுத்த சொல்லி உற்சாகப்படுத்தினாங்க, ஊக்கப்படுத்தினாங்க. இப்போ வந்து மண்ணுடைய வளம் குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால நம்ம திரும்பவும் அதிலேருந்து கொஞ்சம் பிரிஞ்சு ஒருங்கிணைந்த உர நிர்வாகத்தை நோக்கி வர வேண்டியிருக்கு. ஆக இது மாதிரி ஒரு காலகட்டத்தில் மண்ணை பரிசோதனை பண்ணுமா, என்ன உரம் அதிகமாக இருக்குது, என்ன உரம் குறைவாக இருக்குது, எதை குறைக்கலாம், எதை அதிகப்படுத்தலான்ற ஒரு விவரம் நமக்கு தெரியும். இதுக்கு மண் பரிசோதனையும் பாசன நீர் பரிசோதனையும் மிக மிக அவசியம்.
0: இதை தாண்டி வாழை தான் போட போகிறோம் அப்படின்னு ஒரு விவசாயி முடிவு பண்ணுறாரு. பல பேர் வந்து நாங்கள் பாரம்பரியமாக போட்டுட்ருக்குறோம் அப்படின்ற அளவுலேயும் இருப்பாங்க. குறிப்பாக டெல்டா பகுதியில் தொடர்ச்சியாக வாழை போடுற விவசாயிகள் நிறையா இருப்பாங்க. நம்ம தொடர்ச்சியாக போடும்போது நமக்கு தெரியாது தான், நம்ம இந்த கட்டையை தானே போட்டுட்ருக்குறோம் அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஆனால் சூழல் வந்து மாறிட்டே இருக்குது, காலம் மாறிட்டே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம கடைசியில் ஏன்னா ஒரு வருஷத்துக்கான உழைப்பை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்றப்ப அதில் வந்து நம்ம கடைசி நேரத்தில் ஏமாற்றங்களெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஆரம்பத்திலேயே நம்ம வந்து இந்த கன்றை தேர்வு செய்யறதுல என்னென்ன விஷயம் கவனமாக இருக்கணும், வாழைக்கன்றை தேர்வு செய்யறதுல ஏன் கவனமாக இருக்கணும் சார், என்ன காரணத்துக்காக இருக்கணும்?
1: இல்லை, இது பல்வேறு காரணிகள் இருக்கு. இப்போ எப்படி மண்ணையே மறந்துட்டு கண் எடுக்கிறதே மறக்கிறதுனால நிறைய பேர் வந்து சரியா மகசூல் எடுக்க முடியல, போட்ட முதலீடு எடுக்க முடியலன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துருது. எங்களுடைய மையம் 1993 ஆரம்பித்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பூச்சி நோய்கள் மட்டும்தான் வாழை

0: இருந்தது அப்போ இருந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் பரப்பளவு அதிகமாச்சு, நிறைய விவசாயிகள் எல்லா மண்ணிலையும் போட ஆரம்பித்தாங்க. அப்படிங்கும்போது அந்த கன்று வந்து நிறைய நோய்க்கிருமிகளை தொடர்ந்து ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதி எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சது. கன்றின் மூலம் பரவக்கூடிய நிறைய நோய்கள், குறிப்பாக நம்ம பழனிமலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சாமிரதம் வாங்குவோம். பஞ்சாமிரதம் அந்த காலத்தில் கண்டிப்பாக இந்த சிறுமலை வாழைப்பழத்தை மட்டுமே வச்சு பஞ்சாமிரதம் தயாரித்த காலம் ஒன்று உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட சிறுமலை வாழைப்பழத்துக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக விளங்கி அதை மொத்தமாக அழிச்சதுன்னு சொன்னாக்கா அந்த வாழை முடிக்கொத்து நோய். அந்த வாழை முடிக்கொத்து நோய் வந்ததுக்கப்புறம் அது சுத்தமாக வாழையே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களுடைய மையம் ஆரம்பித்த பிறகு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து ஒரு சில விவசாயிகள் கூட்டமைப்பும் சேர்ந்து முடிக்கொத்து நோய் இல்லாத வாழைக்கன்றுகளை திசு வளர்ப்பு மூலம் உற்பத்தி பண்ணி திரும்பவும் அவங்களுக்கு ஆயிரக்கணக்கில் கொடுத்து சிறுமலை வாழைப்பழமாக இருந்தாலும் சரி விருப்பாட்சியாக இருந்தாலும் சரி இதெல்லாம் போட வச்சதுனால தான் இப்போ மறுபடியும் அந்த பழங்கள் கிடச்சிட்ருக்கு. கண்டிப்பாக அது ஒரு நச்சுயிர் நோய், கன்று மூலம் மட்டுமே பரவும். ஒரு கண்ணுலேருந்து இன்னொரு கண்ணுக்கு பரவுறதுக்கு ஒரு சில பூச்சிகள் கடிக்கிறதுனால பரவும், ஆனால் கன்றுகள் மூலம் தான் அதிகமாக பரவும். அதுக்கப்புறம் வாழை வரித்தேமல் நோய், குறிப்பாக நம்ம பகுதியெல்லாம் பூவன் ரொம்ப அதிகமாக போட்டுட்டு இருந்த ஒரு பகுதி அது. இப்போ வந்து பூவனே அதிகமாக பார்க்க முடியறதில்ல. பூவன்லேருந்து நேந்திரன் போனாங்க, அப்புறம் நேந்திரன் ஒரு மாதிரி மகசூல் குறையுது பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏலரசி பக்கம் போயிருக்காங்க. நாட்டு ரசாலி போட்டவங்களும் அதை மறந்துட்டு ஆந்திரா ரசாலி போனாங்க. இப்போ ஆந்திரா ரசாலியும் பிரச்சனை இருக்குன்னு வேற புது ரகங்களை நோக்கி போயிட்டுருக்காங்க. காரணம் என்னென்னா வாழையில் வரக்கூடிய நோய்களை பற்றி அதிகமாக நம்ம கவனம் செலுத்தாமல் இருக்கிறதுனால ஒரு விவசாயிகிட்ட இருந்து இன்னொரு விவசாயி கொடுக்கும் பொழுது அந்த கன்றுகள் மூலம் இந்த நோய்கள், குறிப்பாக அந்த வாழை வரித்தேமல் நோய், வாழை பூமடல் தேமல் நோய் இன்னும் ஒரு நோய் இருக்குது, அது அரக்கு நோயின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மரம்லாம் அடிப்பகுதியில் அரக்கு கலரில் இருக்கும், நூல் கண்டு வடிவில் அந்த அறிகுறிகள் அப்படி தென்படும், அடர் சிவப்பு நிறத்தில் இருக்குங்க. இந்த மூணுமே நச்சுவிரி நோய்கள். இந்த நோய்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த தோட்டத்திலிருந்து கன்றுகளை எடுப்பதை முற்றிலுமாக தவிர்க்கணும்.
1: இதெல்லாம் வைரஸ்
0: வைரஸ் நோய், நச்சுவரி நோய்கள் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் கிடையாது. எந்த ஒரு மருந்து அடித்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நோயை பரப்பக்கூடிய அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த தான் மருந்து இருக்க தவிர இந்த வைரஸ் நோயை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆக அந்த நோய் பாதித்த மரத்திலிருந்து கன்றுகளை தேர்ந்தெடுப்பது கண்டிப்பாக தவிர்க்கணும். இந்த நச்சுவரி நோய் இல்லாமல் தொடர்ந்து பாரம்பரியமாக நம்ம சாகுபடி செஞ்சுக்கிட்டு வர கற்பூரவள்ளி, ரஸ்தாலி, மொந்தல்ல இருக்கும், ஏலரசியில் இருக்கும், இந்த மாதிரி ரகங்களில் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாடல் நோய். வாடல் நோயும் ரொம்ப பிரச்சனையான ஒரு நோய். அதுவும் வந்து கன்றுகள் மூலம் பரவும். கன்றுகள் மூலம் மட்டும் இல்லை, உங்கள் பகுதியில் ஏற்கனவே இல்லாமல் இருக்கலாம் அந்த வாடல் நோய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு முறை வேற எங்கேருந்தாவது கட்டையை வாங்கிட்டு வந்து நீங்கள் போட்டுட்டீங்கன்னா அங்கேருந்து வரக்கூடிய மண் மூலமும் பரவும், அந்த கண்ணுலேயும் இருக்கும், அந்த பூஞ்சான வித்துக்கள் அதுலேயும் இருக்கும். ஒரு முறை உங்கள் தோட்டத்துக்கு வந்துச்சுன்னா குறைந்தது 30 to 40 வருட காலம் அதே இடத்துல இருக்கும். எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ வந்து பெருத்த சேதாரத்தை ஏற்படுத்தி ஃபஸ்ட்டு வளர்ச்சியை பாதிக்கும், மகசூலை பாதிக்கும், தாறு ஈனாது, தாறு ஈனாலும் காய் ஊறாது, இந்த மாதிரி பிரச்சனையை அதிகளவு ஏற்படுத்தும். அதனுடைய தாக்கமும் அதிகமாக இப்போ இருக்குது. இப்போ குறிப்பாக நம்ம திருச்சி மாவட்டத்தில் தொட்டியம், காட்டுப்புத்தூர், மோகனூர் பகுதிகளில் அதிகமாக விவசாயிகள்லாம் ரொம்ப இதனால
1: பாதிக்கப்படுது.
0: அதுதான் வாடல் நோய் பார்த்தீங்கன்னா நல்லா 4 months வரைக்கும் கண்ணு நல்லா இருக்கும். 4 months முடிஞ்சு ஒரு 2-3 நாள் தோட்டத்துக்கு போகாமல் ஒரு 3வது நாள் போய் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்த அடியில் இருந்த பச்சை மட்டையெல்லாம் மஞ்சள் கலராக மாறி மரத்தை சுற்றி ஒடிஞ்சு தொங்கும் அப்படியே. ஆனால் என்னடா அது நல்லா தானே விட்டுட்டு போனோம், அப்புறம் நம்ம வேற ஏதோ கற்பனைக்கு போயிடுவோம், ஏதாவது அவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ, இவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ட்டு மற்றவங்க மேலே குறைக்கான நம்ம காரணத்தை தேடுவோம். ஆனால் குறைகள் வந்து நம்மகிட்டே தான் இருக்கும். அது யாருனுடைய தப்பும் இல்லை. நம்ம வந்து கன்று தேர்வில் கவனம் செலுத்தாமல் இருந்தது ஒரு காரணம். தெரியாத இடத்துலேருந்து தரகர்கள் மூலம் நம்ம கன்றுகளை கொண்டு வந்து போடும் பொழுது அந்த மண் மூலம் ஒரு முறை வந்துச்சுன்னா போதும், ஒன்றும் இல்லை. அந்த வயலுக்கு நீங்கள் செருப்பு போட்டுட்டு போயிட்டு நல்லா இருக்கிற பகுதி வந்து செருப்பில் ஒட்டுற மண் மூலம் வரும், சைக்கிள் டயர்ல வரும், டிராக்டர் டயர்ல வரும். மண்வெட்டி நீங்க அங்க கொத்திட்டு அதே மண்வெட்டி சரியா கழுவாம கொண்டு வந்து வேற ஒரு நல்லா இருக்கிற தோரத்துல இது பண்ணி அந்த மண் மூலம் பரவும், பாசன நீர் மூலம் பரவும். இந்த பூஞ்சான வித்துக்கள் வந்து இப்படி எந்த வகையில வேணாலும் பரவும். ஆக இதை நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு பண்ணிடணும். இப்போ இதை தாங்கி வளர்றதுக்கு 2 ரகங்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. நிறைய பூவனெலாம் எதிர்ப்பு சக்தியை கொண்டிருந்தது, பூவனும் இப்போ இந்த வாடல் நோய் பாதிப்புக்கு உள்ளாகுது. வாடல் நோயை எதிர்த்து வளரக்கூடிய தன்மை இப்போதைக்கு நேந்திரன் ரகத்திற்கும் செவ்வாழை ரகத்துக்கும் மட்டும்தான் இருக்குது. ஆக அந்த பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தயவு செஞ்சு ஏற்கனவே போட்டுட்ருக்கிற ரசாலி, கற்பூரவள்ளி, ஏலரசி இது எல்லாத்தையும் நீங்கள் மறந்துட்டு நேந்திரனுக்கோ செவ்வாழைக்கோ நீங்கள் மாறினா தான் அந்த பாதிப்புலேருந்து இது பண்ண முடியும். அப்படி இல்லைனாக்க தொடர்ந்து ஒரு 2-3 பருவத்துக்கு நெல்லை வந்து தொடர்ந்து அந்த வயலில் சாகுபடி பண்ணணும். தண்ணி நிறுத்தி நெல் சாகுபடி பண்ணும்பொழுது அதனுடைய வீரியம் நல்லாவே குறையும். இது ஒரு காரணம். இன்னொன்று வேரை தாக்கி அழிக்கக்கூடிய நூற்புழுக்கள் அதிகமாக இருந்தாலும் அது வந்து வேரில் வந்து காயத்தை ஏற்படுத்தும். அந்த காயங்கள் வழியாக பூஞ்சான வித்துக்கள் வந்து உள்ளே போயிடும். ஆக அந்த நூற்புழுக்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது இல்லாமல் இந்த கிழங்கு கூண்டு வண்டு தண்டு துளைப்பான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 விதமான நூற்பொழுக்கள் இருக்குது. நூற்பொழுக்களே மிகப்பெரிய ஒரு எது

0: தான் வாழை சாகுபடிக்கு. குறிப்பாக இந்த பகுதியில் நேந்திரன் வந்து இல்லாமல் போனதுக்கு நூற்பொழுக்களும் காரணம். அதனால தான் நேந்திரனை ஆரம்ப காலத்தில் போட்டிருந்த விவசாயிகள் ரெண்டு பேரும் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு தாய் பெயரை மட்டும் எடுத்துட்டு மருதம்பை விட மாட்டாங்க. காரணம் என்ன, நூற்பொழுக்கு தாக்குதலுக்கு அதிகமாக உள்ளாகக்கூடிய ரகங்களில் முதன்மையான இடத்துல இருக்கிறது நேந்திரன் ரகம். இந்த மாதிரிலாம் இருக்காக இந்த மாதிரி நோய் தக்காத தாய் மரத்திலிருந்து தோட்டங்கள்லேருந்து கன்றுகளை தேர்ந்தெடுக்கிறதுல மிகுந்த கவனம் விவசாயிகள் கண்டிப்பாக செலுத்தி ஆகணும்.
1: ரொம்ப முக்கியமாக மூன்று நச்சிரு நோய்கள், வாழை முடுக்குத்து நோய், வரித்தேமல் நோய், பூமாடல் தேமல் நோய், இது வந்து இருக்குது. அப்புறம் இந்த ஃபிசேரியம்ன்ற பூஞ்சை தாக்குதலும் இருக்குது. அப்படின்றப்போ நீங்கள் கன்று தேர்வில் நம்ம ரொம்ப அதி தீவிரமாக கவனத்தோடு செயல்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இப்படி இருக்கும்பொழுது இந்த கன்று தேர்வை செய்யறதுல என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க கவனத்தில் வச்சுக்கலாங்க சார்? என்னென்ன விஷயங்களை கவனத்தில் வச்சுட்டு இந்த விஷயங்களை தவிர்க்க முடியும்? ரெண்டாவது, அந்த கன்றை வாங்க கன்றை நம்ம நடுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் செய்யணும், நேர்த்தி மாதிரி செய்யணும்னா அதுக்கு என்ன தொழில்நுட்பம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: வைரஸ் நோய்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாட்டு முறையும் இல்லை. அது கன்று எடுத்து போட்டீங்கன்னா கண்டிப்பாக 100க்கு 100 கன்றுகள் வந்து அந்த பாதிப்போடு தான் வளரும். முடிக்கொத்து நோயெல்லாம் வந்துச்சுன்னா அதை தாரே இயனாது, இலை மட்டும்தான் வந்திருக்கும். முடி கொத்து நோய்னா ஒரு திருமணமான தம்பதிகள் கையில் அந்த பொக்கே கொடுப்பாங்களே அது மாதிரி தான் இருக்கு, இலை கொத்தாக இருக்கும், பூ வந்து தாரே வராது, அது மாதிரி இருக்கும். வரித்தேமல் நோய், இந்த பூமடல் தேமல் நோய் வந்துச்சுன்னா மகசூல் இழப்பை ஏற்படுத்தும். நம்ம அந்த நேரத்தில் அதிகப்படியான இயற்கை உரங்களை பயன்படுத்துறதன் மூலம் ஓரளவுக்கு இந்த மகசூல் இழப்பை தடுக்கலாம். அதோடு அந்த ரகத்தை நிப்பாட்டிக்கிட்டு வேற தாக்காத ரகங்களுக்கு போகணும், இல்லை வேறு மாற்றுப்பயிர் திட்டத்துக்கு நம்ம போகலாம். ஃபிசரி மாடல் நோய் இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு மிகுந்த கவனத்தோடு எடுக்கணும். புரோக்கர்ட்டு கண்ணு வாங்கி நடுற அந்த பழக்கத்தை கண்டிப்பாக தயவு செஞ்சு கைவிட்டுறணும். நம்ம சொல்லணும், எனக்கு 1000 கன்று 2000 கன்று வேணும், எங்கே இருக்குன்னு சொன்னாக்க இந்த பகுதியில் இருக்கணும், தயவு செஞ்சு வேலை மெனக்கெட்டு நீங்கள் அந்த பகுதிக்கு போங்க, தோட்டத்தை பாருங்கள். தோட்டத்தில் முன்னாடியே சொன்னேன் அந்த அறிகுறிகள், அந்த மஞ்சள் கலராக மடிஞ்சு தொங்குற மஞ்சள் இலைகள், அப்புறம் மரம் வெடிக்கிறது, கிழங்கு வெட்டி பார்த்தீங்கன்னா கிழங்கில் வந்து பழுப்பு நிறத்தில் அறிகுறிகள்லாம் தென்படும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாடல் நோய் இருக்குது அப்படின்னு நிச்சயம் நம்பலாம். இந்த வாடல் நோய் வந்து தாய் மரத்தில் மட்டும் இருக்கிறத நினச்சிட்டு இருப்போம், ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே தானே பக்க கன்று இருந்தாலும் அதுக்கு அழகாக பரவி இருக்கும். அந்த பூஞ்சான அத்துக்கள் வந்து அதுலேயும் பரவி இருக்கும், அதிலேருந்து எடுத்து போட கொடுக்க கன்றுகளில் இருக்கும். ஆக இது மாதிரி நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ கன்று வாங்கியாச்சு, இதை நேர்த்தி பண்ணணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக கன்று நேர்த்தி பண்ணுறது அவசியம். ஆக நம்ம கன்று வாங்கினோடனே கண்டிப்பாக ஈட்டி இலை கன்றுகளை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும். நம்ம பகுதி கொண்டு வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு தனியான ஒரு பகுதியில் வேர் முழுக்க சீவணும், வேரோடு சேர்ந்து மண்ணையும் நீக்கிடணும், மேல் தோலையும் சீவணும். வேரை சீவும் பொழுது நூற்பொழுக்கள் வந்து அகற்றப்பட்டு விடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல் தோலில் தான் ஒரு சில இந்த வண்டுகள், அதனுடைய முட்டைகள், சின்ன சின்ன இதெல்லாம் இருந்ததுன்னா அதையும் அகற்றிடும். மேல் தோலை சீவும் போது தான் அதில் வந்து இந்த ஃபிசேரியம் வாடல் நோய், வாடல் நோயினுடைய அறிகுறிகள் இருந்தால் கிழங்கு அழுகி இருக்கும். அந்த கிழங்கு எவ்வளோ தூரம் அழுகி இருக்கோ அது வரைக்கும் மேக்ஸிமம் சீவி பார்க்கலாம். ஒரு பாதி கிழங்குக்கு மேலே சீவியும் அந்த அழுகல் அப்படியே இருக்குன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்தக்கூட தூக்கி அப்புறம் படுத்திடணும். அதுக்கப்புறம் இந்த மேல் தோல் சீவப்பட்ட வேர்கள் நீக்கப்பட்ட கன்றுகளை கண்டிப்பாக நம்ம பூச்சிக்கொல்லி மருந்தையும் பூஞ்சாலக்கொல்லி மருந்தையும் கரைச்சி அதில் நம்ம 20-25 நிமிஷம் ஊற வச்சிருந்து தான் நடவு பண்ணணும். அது மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். பூச்சிக்கொல்லி அப்படின்னாக்க மோனோகோட்டோபாஸ், நம்ம மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் பேன் பண்ணல, மோனோகோட்டோபாஸ் மருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 5 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு எடுத்துக்கலாம். பெவிஸ்டின்னாக்க 1 லிட்டர் தண்ணிக்கு, ஒரு 10 லிட்டர்னா 20 கிராம் பெவிஸ்டினும் ஒரு 50 மில்லி மோனோகோட்டோபாஸும் மருந்தையும் கரைச்சி நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த கரைசலில் இந்த மேல் தோல் செய்யப்பட்ட வேர்கள் நீக்கப்பட்ட கன்றுகளை 20-25 நிமிடங்கள் நம்மளை நினச்சி வச்சிருந்து அதுக்கப்புறம் எடுத்து நிழலில் வச்சிருந்து நடவுக்கு பயன்படுத்தணும். இந்த நினச்சி வைக்கிற நேரத்தில் மற்ற கன்றுகளையும் நம்ம சீவி ரெடி பண்ணிக்கணும். நிறைய பேர் சொல்கிறாங்க எங்களுக்கு இது ஆளுங்க கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குண்டான கருவி வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வேளாண் பொறியியல் துறை, மத்திய அரசாங்கத்தினுடைய ஐசிஆர்னுடைய வேளாண் பொறியியல் துறை மூலம் கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டிப்பாக நம்ம கை வச்சு சீவுற அளவுக்கு அதில் பெருசாக கொடுக்காது, அது கொஞ்சம் விலை கொஞ்சம் அதிகமான ஒரு மிஷினாக தான் இருக்கும். நம்ம கையில் பார்த்து பார்த்து செய்கிற மாதிரி இது பண்ண, அது என்ன மேலே லேசாக செய்ய விட்டுட்டு போயிடும். நம்ம கண்ணால் பார்த்து செய்யும் பொழுது நமக்கு தெரிஞ்சிடும், சரி இது வாடல் நோய் கிருமி இருக்குது, அழுகி இருக்குது, இன்னும் கொஞ்சம் அழுத்தி சீவிக்கலாம்னு நம்ம நினைப்போம். அது இப்படி தான் நம்ம திறம்பட அதை செய்ய முடியும். இது மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
1: சரிங்க சார், இப்போ இந்த கட்டையில் தேர் செய்கிறதுல என்ன விஷயம் கவனத்தில் வச்சுக்கணுன்றது சொல்லியிருக்கீங்க, கண்ணால் பார்த்து தான் எதாக இருந்தாலும் முடிவு பண்ணணும்னு இருக்கீங்க.
0: இது குறித்து எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் என்னுடைய கைபேசியில் ஃபோன் பண்ணி விளக்கத்தை பெற்று நீங்கள் சாவடி பண்ணலாங்க.
1: நம்பர் கொஞ்சம் சொல்லிடுங்க சார்.
0: 98-426-35-630.
1: இன்னொரு வாட்டி சொல்லிருங்க சார். அதே
0: 9-8-4-2-6-3-5-6-3-0. வாழை குறித்து எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிகுறிகளை தெளிவாக ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேளுங்க. உரக்கடையில் போய் உரத்தை வாங்கி வச்சுக்கிட்டு எப்படி போடணும் என்னன்னெலாம் கேட்காதீங்க. தயவு செஞ்சு உரம் வாங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி

0: ரெண்டு மாசம் கண்ணா இருக்கு, 3 மாசம் கண்ணா இருக்கு, என்ன உரம் வைக்கலாம், என்ன மருந்து அடிக்கலாம்னு கேட்டுட்டு போய் விஞ்ஞானியுடைய பரிந்துரை பிரகாரம் நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வாழையை வந்து வாழ வைக்கும் வாழையா நீங்க தொழில தொடர்ந்து செய்ய முடியும். விவசாயிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள்.
1: நீங்க சொன்னாப்புல விவசாயிகள் எல்லாத்தையும் வாழ வைக்கக்கூடிய வாழையாக கண்டிப்பாக இருக்கும். இந்த தொழில்நுட்பங்களை அவங்க முறையாக தொடர்ச்சியாக பின்பற்றும் போது அதை நம்ம ரொம்ப கவனத்தோடு எடுத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக ஒரு வெற்றிகரமான சாகுபடியை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். இந்த தகவல் எல்லாத்தையும் சொன்னதுக்கு மிக்க நன்றிங்க சார்.
0: நன்றி, மிக்க நன்றி.
2: காமாட்சி அக்கா.
3: சொல்லு கண்மணி.
2: இப்படி பாண்ணியே இது மாதிரி கொடுமையா பாட்டு பாடியோ டான்ஸ் ஆடியோ வாழைய காய்க்கவோ பழுக்கவோ வைக்க முடியாது. வாழையில அதிக மகசூல் எடுக்க முக்கியமானது நிலம் தயாரித்தலும் தரமான வாழைக்கண்ணை தேர்வு செய்யறதும்.
3: இத பத்தி தான் இவ்வளவு நேரம் போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி வி குமார் அவங்க சொன்ன தொழில்நுட்பத்தை நானும் தான் கேட்டேனே, புரியாமையா?
2: புரிஞ்சா சரி.
3: சரி சரி வா கண்மணி, அப்படியே ரேடியோவை கேட்டுக்கிட்டே போய் பண்ணக்குட்டைய ஒரு 8 பாத்துட்டு வந்துருவோம்.
2: பாட்டு பாட மாட்டேன்னு சொல்லு, அப்பதான் நான் வருவேன்.
3: சேச்சே,
2: ஏங்கா மீனை வளர்க்கறதுக்கு தான் இப்போ நிறைய தொழில்நுட்பம் வந்திருக்காமே, அதெல்லாம் ட்ரை பண்ணலாம்ல.
3: அப்படியா? அடிக்கடி தண்ணி மாத்துறது பெரிய கஷ்டமா இருக்குது கண்மணி, அதுக்கு ஏதாவது வழி சொல்ல.
2: இருக்கே.
3: சும்மா ஏதாவது சொல்லாத, தண்ணிய மாத்தாம மீனை எப்படி வளர்க்கறது?
2: பயோபிளாக் கேள்விப்பட்டிருக்கியாக்கா?
3: எனக்கு ஹாலோ பிளாக் தான் தெரியும்.
2: ரேடியோல வால்யூம கொஞ்சம் ஏத்துக்கா. தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை சேர்ந்த உதவி பேராசிரியர் முனைவர் பி யுவராஜன் அவங்க சொல்றதையும் கேளு.
4: ஐயா வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: ஐயா, பயோபிளாக் தொழில்நுட்பம்னா என்ன?
5: பொதுவா மீன் வளர்ப்பானது வந்து பல்வேறு முறையின் கீழ் வந்து வளர்க்கப்படுது. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, விரிவான முறையில் மீன் வளர்ப்பு, மிதமான தீவிர மீன் வளர்ப்பு, அடுத்தது தீவிர முறையில் மீன் வளர்ப்பு, அதி தீவிர முறையில் மீன் வளர்ப்புன்னு சொல்லிட்டு பல்வேறு முறை இருக்கு. அது ஒவ்வொன்றும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பார்க்கலாம். விரிவான முறையில் மீன் வளர்ப்பு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, பெருசா நம்ம மேலாண்மை எதுவும் நம்ம வந்து பண்ண மாட்டோம், குறைவான மீன் குஞ்சு வந்து விடுவோம், அடுத்த தீவனமே சுத்தமா போட மாட்டோம். அதுல வந்து பார்த்தோம்னா இயற்கை என்ன கிடைக்குதோ அதை வந்து சாப்பிட்டு வளரக்கூடியது. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா உற்பத்தி திறனும் ரொம்ப கம்மியா இருக்கும், 0.5 டன் பர் ஹெக்டேர் தான் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது மிதமான தீவிர முறையில் மீன் வளர்ப்புன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து மேலாண்மை தேவைப்படும், அடுத்து இருப்பிடத்தையும் கொஞ்சம் நம்ம விடுவோம், அடுத்தது வந்து பார்த்தோம்னா நீர்த்தர மேலாண்மை, அடுத்து உணவு மேலாண்மை எல்லாமே நம்ம போடுவோம். அடுத்து வந்து பார்க்கும்போது இயற்கையாக கிடைக்கக்கூடிய தீவனம் இல்லாது நம்ம வந்து மேல் உணவும் நம்ம வந்து கொடுக்கணும். இந்த முறையில் வந்து பார்த்தோம்னா 2-3 டன் பர் ஹெக்டேருக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது தீவிர முறையில் மீன் வளர்ப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து அதிக மேலாண்மை தேவைப்படும், நமக்கு இருப்பிடத்தையும் அதிகமாக இருக்கும், நீர்த்தர மேலாண்மை, உணவு மேலாண்மை, நோய் மேலாண்மை எல்லாமே பண்ணணும். இந்த முறையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க மேல் உணவு மட்டுமே சார்ந்திருக்கும், கம்மியான இடத்துல உற்பத்தி கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த முறையில பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8-10 டன் வரலுமே நம்ம எடுக்கலாம். அடுத்து அதி தீவிர முறையில் மீன் வளர்ப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா, குறைந்த இடம், குறைந்த தண்ணீரை பயன்படுத்தி, நம்ம தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, தீவிர கண்காணிப்புடன், அதாவது எந்தெந்த ஃபேக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீர்த்தர மேலாண்மையா இருக்கட்டும், தீவன மேலாண்மையா இருக்கட்டும், நோய் மேலாண்மையா இருக்கட்டும், அடுத்து பயோ செக்யூரிட்டின்னு சொல்லி சொல்லி சொல்லக்கூடிய உயிர் பாதுகாப்பா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே வந்து நம்ம தீவிர கண்காணிப்புல வந்து பார்க்கணும். இதுக்கு வந்து ஏரேஷன் ரொம்ப அதிகமா தேவைப்படும், ஜென்செட் பேக்கப்லாம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி முறையில் வளர்க்கும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா, 20-40 டன்னஸ் பர் ஹெக்டேர் வரைக்குமே கூட அச்சீவ் பண்ணலாம்.
4: இப்போ நீங்க சொன்னீங்க தீவிரமா, அதிதீவிரமா, மிதமான, இதெல்லாம் சொல்றீங்க. இதுல பயோபிளாக் தொழில்நுட்பம்ங்கிறது
5: என்ன? இதுல வந்து பயோபிளாக் தொழில்நுட்பம் அப்படிங்கறது வந்து பார்த்தோம்னா, இந்த அதிதீவிர முறையில் வளர்க்கக்கூடிய ஒரு மீன் வளர்ப்பு முறை தான். இதுல வந்து என்ன நடக்கும்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீர் பரிமாற்றமே பண்ண மாட்டோம். பொதுவா மீன் வளர்க்குறோம் அப்படின்னா வந்து வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் சொல்லக்கூடிய நீர் பரிமாற்றம் பண்ணுவோம். இதுல வந்து பார்த்தோம்னா நீர் பரிமாற்றமே இருக்காது, இல்லைன்னா மிக குறைவான அளவு மட்டும்தான் வந்து நீர் பரிமாற்றம் செய்யற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா, இது வந்து ஒரு சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒரு தொழில்நுட்பமா வந்து பாக்குறோம். இந்த தொழில்நுட்பமானது ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சாங்கன்னு வந்து பார்த்தோம்னா, இஸ்ரேல் நாட்டில் தான் வந்து ஆரம்பிச்சாங்க. அங்க வந்து தண்ணி கம்மியா இருக்கு, இடம் கம்மியா இருக்கு, ஆனா அங்க நன்னீர் மீன்களை வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க மக்கள், அதிக விலை கொடுத்தாலுமே வந்து வாங்கி சாப்பிடக்கூடுவாங்க. அந்த வகையில அந்த ஊர்ல இருக்கக்கூடிய டாக்டர் யோராம் அவின் மல்லாக் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளரால் கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பம் தான் இது. முக்கியத்துவம் வந்து பார்த்தும்போது, உலக மக்கள் தொகை வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது, அதே சமயம் புரத உணவு தேவையும் நமக்கு ரொம்ப அதிகமாயிட்டே வருது. அந்த வகையில் நம்ம மீன் வளர்ப்பு துறையானது நல்ல வேகமாக வரக்கூடிய ஒரு துறை, நல்ல வளர்ச்சி வந்து கண்டுட்டு இருக்கு. ஆனால் அதில் பல்வேறு சவால்கள் வந்து இருக்கு. என்னென்ன வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீர், குறிப்பாக அந்த நன்னீர் மீன் வளர்ப்பில் வந்து பார்த்தோம்னா தண்ணி கம்மியாயிட்டே இருக்கு ஒன்று, அடுத்து

0: இடமும் ரொம்ப கம்மியாகிட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நோய் பிரச்சனைகள், அடுத்து வந்து பிழைப்புத்திறன் கம்மியாக இருக்கிறது, அடுத்து வந்து நம்முடைய வளர்ச்சியும் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பண்ணையாளர்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. ஸோ அது எல்லாமே சரி பண்ணக்கூடிய விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு தொழில்நுட்பங்கள் வந்துட்டுருக்கு. அதாவது அந்த அதிதீவிர முறையில் மீன் வளர்ப்பு மாதிரி, அது கீழே வந்து பார்த்தோன்னா மறுசுழற்சி முறையில் மீன் வளர்ப்பு, பயோஃப்ளாக் தொழில்நுட்பம், அடுத்து வந்து பார்த்தோன்னா அக்வாபோனிக்ஸ்னு சொல்லி சொல்லக்கூடியது, அடுத்து தொடர் சுழற்சி முறையில் மீன் வளர்ப்பு, அந்த மாதிரி பல்வேறு தொழில்நுட்பம் வந்து வந்துட்டுருக்கு. இதில் வந்து இந்த எல்லா பெனிஃபிட்டுமே உள்ளடக்கிய பயோஃப்ளாக் தொழில்நுட்பமானது ஒரு மிக முக்கிய பங்கு வந்து ஆற்றுகிறது சார்.
1: ஐயா, இந்த பயோஃப்ளாக் முறையில் மீன் வளர்க்குறதுக்கு நான் என்ன செய்யணும், எவ்வளோ இடம் தேவைப்படும் மினிமமாக, அதுக்கு எவ்வளோ ஆழம் குழி வெட்டணும், அந்த விவரங்களை சொல்லுங்க.
0: ஆக்சுவலாக வந்து இந்த பயோஃப்ளாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏக்கர் கணக்கில் எல்லாமே நமக்கு வந்து இடம்லாம் தேவைப்படாது, தண்ணியும் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 ஹெக்டேர் ஏரியாவில் பெறக்கூடிய அந்த லாபத்தை ஒரு 1000 சதுர மீட்டருக்கும் குறைவான இடத்துலையும் பண்ண முடியும். ஆழம் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம குளத்துக்கு எவ்வளோ நம்ம வந்து வச்சிருக்கோமோ அதே அளவில் தான் நமக்கு தேவைப்படும். 1.2 1.5 மீட்டர் வந்து டெப்த் வந்து பயன்படுத்தணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளாக்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த பயோஃப்ளாக் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியா, தாவர மிதவை நுண்ணுயிரி, விலங்கின மிதவை நுண்ணுயிரி, புரோட்டோசோவா, அதர் ஆர்கானிக் மேட்டர், எல்லாமே ஒன்றா சேர்ந்த ஒரு கூழ்மத்தை தான் நம்ம வந்து பயோஃப்ளாக் அப்படின்னு வந்து சொல்லி சொல்கிறோம். இது எப்படி வந்து ஒர்க் ஆகும், இந்த ஃப்ளாக்காக வந்து எப்படி வந்து மாறுது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம மீன் வளர்க்கும் போது தீவனம் போடுவோம். போடக்கூடிய தீவனத்தை வந்து மீன் வந்து 100% சாப்பிடுவோம் பார்த்தோம்னா சாப்பிடாது, அந்த எஞ்சிய உணவு அப்படியே தண்ணியிலே கரைஞ்சிருக்கும். அடுத்தது மீன் சாப்பிட்டுட்டு கழிவு கட்டுறோம், அது எல்லாமே வந்து ஆல்பட என்ன ஆகுன்னா மீன்களுக்கு தீமை விளைக்கக்கூடிய ஒரு நச்சு வாயுவான அமோனியாவாக வந்து உருவாகும். அது வந்து மீன்களுக்கு ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். நம்ம இதை சரி செய்வதற்காக வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் நிறைய பண்ணணும், இல்லைன்னா நம்ம வேற ஏதாவது ப்ரோபயோட்டிக் அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும். ஸோ நாம வந்து இந்த பயோஃப்ளாக் தொழில்நுட்பத்தில் வந்து என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தோம்னா தீவிர காற்றோட்டம் விகரஸ் ஏரேஷன் சொல்லி சொல்லுவாங்க, ஏரேஷன் விகரஸாக கொடுக்கணும். பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் மற்றும் நைட்ரஜன் விகிதத்தை வந்து கரெக்டாக மேலாண்மை செஞ்சோம் அப்படின்னா நம்ம அழிச்ச அந்த எஞ்சிய உணவு ப்ளஸ் வந்து அந்த கழிவுகளில் இருக்கக்கூடிய தன் அமோனியா நைட்ரஜன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா, அந்த பாக்டீரியா வந்து இந்த நச்சுவாயு விளைவிக்கக்கூடிய அமோனியாவில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை பயன்படுத்தி தனது விருத்தியை பெருக்கி நன்மை பயக்கும் நுண்புரதமாக வந்து வந்து மாற்றும் போது அந்த ஃப்ளாக் வந்து மீன்களுக்கு ஒரு உணவாக செயல்படுது. மேலும் வந்து பார்த்தோம்னா அந்த தண்ணியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து சரி பண்ணுது.
1: இப்போ உணவையும் அப்புறம் அது வெளிப்படுத்தக்கூடிய கழிவையும்
0: மைக்ரோபியல் புரோட்டீனா வந்து மாத்துது.
1: அதை எதுங்கயா மாத்துது?
0: ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா, அடுத்து வந்து தாவர மிதவை நுண்ணுயிரி, அடுத்து விலங்கின மிதவை நுண்ணுயிரி, இது எல்லாமே ஒரு கிளஸ்டரா இருக்கும், ஒன்று அக்ரிகேட்ஸா வந்து இருக்கும். இந்த இதை எடுத்து நம்ம அதை வந்து டெஸ்ட் பண்ணும் போது தான் வந்து பார்த்தோம்னா அதில் வந்து புரதச்சத்து வந்து கொஞ்சம் நிறைந்திருக்கு, அதுதான் வந்து நுண்புரதமாக வந்து செயல்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க.
1: அதாவது என்னன்னா அது புரதமா மாத்துது, திருப்பியும் அது மீனே உணவா எடுத்துக்குது, அதனாலதான் அந்த இடத்துல நம்ம தண்ணீர் மாத்த வேண்டியதுலங்க மாதிரி சொல்றீங்க. ஐயா, இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த கழிவுகளை புரதமா மாத்தக்கூடிய பொருட்களா கூடவே சேர்ந்து வந்துருமா, நம்ம வாங்கிக்கணுமா? அதெல்லாம்
0: ஃப்ளாக் வந்து டெவலப் பண்றதுக்கு அது தனியான புரோட்டோகால்ஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகணும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தீவிர காற்றோட்டம் மற்றும் கார்பன் நைட்ரஜன் விகிதம், இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமானது இந்த பயோஃப்ளாக் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா.
1: அந்த மாதிரி நான் வெறும் தீவிர காற்றோட்டம் மட்டும் கொடுத்தாவே அது வந்து அந்த கழிவுகளை வந்து புரதமாக மாற்றிக்குமா, அதுக்கு அடிஷனலாக எதுவும் செய்யணுமான்னு கேட்குறேன்.
0: அதாவது இந்த அமோனியா எப்படி வந்து பில்ட் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஆக்சிஜனே இல்லாமல் எஞ்சி இருக்கக்கூடிய உணவு ப்ளஸ் கழிவு எல்லாமே நாள்பட நாள் பாட்டமில் போய் செட்டில் ஆகிட்டு அது அப்படியே நாள்பட படிஞ்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆக்சிஜனே இல்லாமல் அமோனியா டாக்ஸிக்காக வந்து மாறுதுங்க. அது நம்ம ஆக்சிஜன் கொடுக்கும்போது ஓரளவுக்கு அந்த பாதிப்பு வந்து கம்மியாகும், ஆனால் 100% ரீசைக்கிள் ஆகுமாங்கிறது வந்து பார்த்தோம்னா கேள்விக்குறி தான். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணியில் வந்து எவ்வளோ டோட்டல் அமோனியா நைட்ரஜன் இருக்குங்கிறத நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கார்பன் மூலதனத்தை வந்து கொடுக்கணும் தண்ணியில். அதாவது கார்பன் மூலதனம் வந்து பார்த்தோம்னா நிறைய டைப் வந்து இருக்குது, பல்வேறு வகையான கார்பன் மூலதனம் வந்து இந்த பயோஃப்ளாக் உற்பத்திக்கு வந்து பயன்படுத்துகிறோம். அந்த வகையில் வந்து சர்க்கரை, வெல்லம், கோதுமை மாவு, சோள மாவு, அடுத்து மொலாசஸ்ன்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த கரும்புலேருந்து பெறப்பட்ட ஒரு உபப்பொருள். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தணும். இதில் வந்து கார்பன் இருக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30-50% வரலும் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த டோட்டல் அமோனியம் நைட்ரஜன் எவ்வளோ இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த கார்பன் சோர்ஸை கொடுக்கும்போது இந்த டாக்ஸிசிட்டியை வந்து ஃபுல்லாகவே ரீசைக்கிள் வந்து பண்ணிடுதுங்க சார்.
1: ஸோ இந்த சோளம் வெள்ளம் இதெல்லாம் கொடுத்தா போதும்,
0: அந்த கொடுக்கறது தான் நம்ம கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக தண்ணியில் நம்ம எடுத்து அதில் டோட்டல் அமோனியம் நைட்ரஜன் எவ்வளோ இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி கொடுக்கணும். ப்ளஸ் நம்ம அழிக்கக்கூடிய கார்பன் சோர்ஸ் எவ்வளோ கார்பன் இருக்குங்கிறது தெரியணும், அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும்.
1: கார்பன் நைட்ரஜனுடைய அளவை நாம எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது?
0: ரெண்டு விதமாக வந்து பண்ணலாம் சார், ஒன்லி தியரிட்டிக்கல் பேஸ்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம அழிக்கக்கூடிய தீவனத்தில் உள்ள புரதத்தை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம், கணக்கீடு செய்யலாம். இன்னொன்று ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா டோட்டல் அமோனியம் நைட்ரஜனுக்கு வந்து கமர்ஷியலாகவே நமக்கு லெபார்டரி ஆய்வகங்கள் இருக்குது, ப்ளஸ் வந்து ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட்லி கிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தோம்னா இந்த தீவனத்தை வச்சு கால்குலேட் பண்ணுறது ரொம்பவும் வந்து அறிவியல் பூர்வமாக இருக்கும். ஃபார்மர்ஸ் ஓரியன்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த டோட்டல் அமோனியம் நைட்ரஜன்

0: செக் பண்ணக்கூடிய ஒரு கிட் இருக்கு. அந்த கிட் எடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணும்போது, ஒரு உதாரணத்துக்கு உங்க புரிதலுக்காக சொல்றேன், இதை வந்து எம்ஜி பர் லிட்டர் பிபிஎம் சொல்லி சொல்லுவாங்க. நான் வந்து உங்களுக்கு புரிதலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிராம் டோட்டல் அமோனியம் நைட்ரஜன் இருக்கு அப்படின்னா அதை நம்ம பார்த்துட்டு 10 to 20 கிராம் கார்பன் சோர்ஸை வந்து கொடுக்கணும், தண்ணியில் அப்ளை பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து இந்த நியூட்ரலைஸ் பண்ணி 1 கிராம் டோட்டல் அமோனியம் நைட்ரஜனை நம்ம பூர்த்தி செய்யறதுக்கு நமக்கு வந்து 10 to 20 மடங்கு கார்பன் சோர்ஸ் தேவைப்படுது. இப்போ கவனிச்சு பார்த்தோம்னா நம்ம அளிக்கக்கூடிய கார்பன் மூலதனத்தில் எவ்வளவு பர்சன்டேஜ் கார்பன் இருக்குங்கிறத தெரிஞ்சு, உதாரணத்துக்கு ஒரு 50% தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் 10 to 20 வந்து 2 மடங்காக கொடுக்க வேணும். 40 கிராமா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த 1 கிராம் டோட்டல் அமோனியம் நைட்ரஜனை வந்து நியூட்ரலைஸ் பண்ணும், டாக்ஸிக் ஃபுல்லாகவே வந்து கன்வெர்ட் பண்ணும்.
1: ஐயா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பயோஃப்ளாக் முறையில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தொட்டி ஆரம்பிச்சிடுறேன், தண்ணியை விட்டுறேன், என்ன வகையான மீன்களை இதில் விடலாம், எத்தனை மீன் விடலாம்?
0: அதாவது பயோஃப்ளாக் முறையில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தண்ணி நிரப்பணுன்னே வந்து மீன் கொஞ்சம் விடுறது கிடையாது. இதுக்கு வந்து ஒரு இனாக்குள்ள மாதிரி ரெடி பண்ணும். ஃப்ளாக்குங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையாக இருக்குது. அது பேஸ்டான கல்ச்சர் சிஸ்டம் சொல்லி சொல்லுவோம், அதாவது உட்புறத்தில் வளர்க்குறமா இல்லை வந்து வெளிப்புறத்தில் வளர்க்குறமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து வேறுபடும். இப்போ வந்து உட்புறம், அதாவது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண இடத்துல நான் பயோஃப்ளாக் முறையை வளர்க்குறோம் அப்படின்னா அங்கே வந்து முழுக்க முழுக்க பாக்டீரியாவில் மட்டும்தான் வந்து நீர்த்தர மேலாண்மை வந்து செய்யப்படும். அதுவே வந்து வெளிப்புறத்தில் தொட்டி அமைச்சு ஃப்ளாக் கொடுத்தோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்தோம்னா டைரெக்டாக வந்து சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால கிரீன் கலர் ஃப்ளாக் வந்து உருவாகும், அது பசுமை நிறத்தில் உண்டாகும். லேட்டராக பேஸ்ட் ஆன் டாமினன்ஸை பொறுத்து ப்ரௌனாக வந்து பழுப்பு நிற கலரில் வந்து மாறிடும். அதிகபட்ச திலாப்பியா வளர்த்துருக்காங்க, அடுத்தது வெனாமி ரால் வந்து வளர்க்குறாங்க. அதை தாண்டி பல்வேறு ஆராய்ச்சிகள் வந்து நடைபெற்று இருக்கு. கண்டை மீன்களுமே கூட நர்சரியில் வந்து வளர்த்துட்டு இருக்காங்க, மத்திய ஆராய்ச்சி நிறுவனம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஐசிஆர் சிஃபான்னு சொல்லக்கூடிய ஒடிசா மாநிலத்தில் வந்து இருக்குது. குறிப்பாக ஒரு 2000 மீன் விட்டுற இடத்துல அதிகபட்சம் வந்து 8000 குஞ்சு உருளுமே கூட விட்டுருக்கல, நர்சரி ஃபேஸுக்கு மட்டும் சொல்கிறேன், நாற்றங்கால் முறையில் வளர்க்குறதுக்கு. அடுத்து நம்மளுடைய பல்கலைக்கழகம் வந்து எம்எஃப்எஸ்சியில் வந்து பார்த்தோன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆராய்ச்சிகள் வந்து பண்ணியிருக்காங்க. கரிமீன், அடுத்து வந்து கிஃப்ட் திலாப்பில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, வெனாமியில் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து பல்வேறு மீன்களில் வந்து ஆராய்ச்சிகள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க சார். அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த ஃப்ளாக்கை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னென்ன முறைகள் இருக்குன்னு பார்க்கும்போது, இதுக்கும் வந்து இந்த இனோகுளம் ரெடி பண்ணுறதுக்கும் பல்வேறு முறை வந்து இருக்குது. அதாவது இந்த தொழில்நுட்பத்தை கண்டறிந்த டாக்டர் யோராம் அவின் மெல்லாக்குன்னு சொல்லி சொல்லக்கூடிய இஸ்ரேல் நாட்டு விஞ்ஞானி, அவர் வந்து ஒரு வளமான மண், அடுத்து அமோனியம் சல்ஃபேட், அப்புறம் வந்து கார்பன் மூலதனம், இந்த மூணையும் பயன்படுத்தி அந்த ஃப்ளாக்கை வந்து இனோகுளம் ரெடி பண்ணியிருக்காங்க.
1: இந்த இனாக்குளம்னா என்னங்கிறத சொல்லிருங்க.
0: ஓகே, அதாவது ஃப்ளாக்கை வந்து பார்த்தோம்னா ஒரு 2 டைப்பாக பண்ணலாம், இன்சிட்டு அடுத்து எக்ஸிட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்சிட்டுனா நம்ம இருக்கக்கூடிய டவுன் டேங்க்லேயே வந்து பயோஃப்ளாக் உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எல்லாத்தையுமே போட்டு அதை தீவிர காற்றுட்டம், அடுத்து வந்து அதுக்கு ஒரு புரோட்டோகால் செய்முறை வந்து இருக்கு. 1 வாரத்திலிருந்து 15 நாள் வரலும் உள்ள ஒரு செய்முறை இருக்கு, அது வந்து இன்சிட்டு பயோஃப்ளாக்னு சொல்லி சொல்லுவாங்க. 1 வீக்லேருந்து 2 வீக்ஸில் வந்து நல்லா ரெடி ஆயிரும். இல்லாத பட்சத்தில் வந்து மதர் கல்ச்சர் மாதிரி, அதாவது ஜூஸ் மாதிரி முன்னாடி ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வாட்டரில் போர் பண்ணால் போதும், less than 1 week முன்னாடியே வந்து ஃப்ளாக் ரெடி ஆயிரும். அது ஒரு ஃபெர்மெண்டேஷன் மாதிரி ரெடி பண்ணுறது தான். அந்த யோரா மெத்தட்ல எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து 9th முறையில் வந்து என்ன பயன்படுத்தியிருந்தாங்கன்னா யூரியா, சூப்பர் பாஸ்பேட், அடுத்து கோதுமை மாவு, டோலமைட், சோள மாவு, கார்பன் சோர்ஸ் மொலாசஸ், அடுத்தது மினரல்ஸ், அடுத்து ப்ரோபயோட்டிக் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க. நம்ம பல்கலைக்கழகமும் அவங்களுடைய ப்ரொசீஜர் கொஞ்சம் மேம்படுத்தி இன்னும் ப்ரோபயோட்டிக் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி முறை இனோகுளம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு வாரம் டேங்க்லேயே போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 15 நாள் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகிறதுக்கு ஆகும்.
1: ஸோ ஃபஸ்ட்டு இந்த இனாக்குளம்னு தயாரிச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் குளத்தை ரெடி பண்ணி தொட்டியில் ஊற்றணும். இது ஊற்றுற ஒருபாடு தான் மீன் விடணும்.
0: ஃப்ளாக் ரெடி ஆனது அப்புறமேட்டு ஃப்ளாக் வந்து நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு மெஷரிங் வந்துன்ற மாதிரி ஒன்று இருக்குது. அது என்னென்னா வந்து இம்ஹாஃப் கோன் சொல்லி சொல்லுவாங்க. அந்த கோனில் ஃப்ளாக் வந்து ஒரு மினிமம் 1 ml வந்து டெவலப் ஆகிருக்கும். அப்புறமேட்டு அந்த தண்ணியை எடுத்து நம்ம வந்து அமோனியா ஒரு வாட்டி செக் பண்ணணும். நம்ம இன்னும் மைக்ரோபயாலஜி லெவலில் வந்து இன்னும் போனோம் அப்படின்னா ஏதாவது தீமை பயக்கும் பாக்டீரியா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா இல்லை நன்மை பயக்கும் பாக்டீரியா அதிகமாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிடணும். பண்ணிட்டு நமக்கு வந்து ரிசல்ட் எல்லாமே நல்லா பக்காவாக இருந்ததை உறுதிப்படுத்துறதுக்கு அப்புறமேட்டு மீன் குஞ்சுகளை வந்து இருப்பு செய்யலாம்.
1: ஐயப்போ நீங்கள் சொல்லக்கூடிய திலோப்பியாவே 1000 square feet விடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களே, 1000 square feet எத்தனை மீன் நான் விடலாம்?
0: கன்வென்ஷனல் மெத்தட்லாம் பார்த்தோம்னா 1 meter square ஒரு மீன் தான் விடுவோம், அதிகபட்சம் வந்து 5 மீன் வந்து விடுவோம். இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு 10 மடங்கு அதிகமான குஞ்சுகளை வந்து நம்மளால் வந்து இருப்பு செய்ய முடியும்.
1: இப்போ அந்த திலோப்பியா மீன் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய 1000 meter square எத்தனை மீன் விடலாம்?
0: கணக்குப்படி 10 மடங்கு அதிகங்கிறப்ப நம்ம வந்து 10000 குஞ்சு ஒரு தாராளமாக விடலாம் சார்.
1: எத்தனை நாள் கழிச்சிங்க அறுவடைக்கு வரும்?
0: 6 மாதம் அறுவடை வந்து பண்ண முடியும்.
1: இது வந்து படிப்படியாக வளர்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 10000 குஞ்சுங்கிறதுக்கு பிறகு நான் ஒரு 1000 குஞ்சு விட்டுறேன், 6 மாதம் கழிச்சு வர்றதுனால ஒரு 1 மாதம் கழிச்சு ஒரு 1000 குஞ்சு அப்படி மாற்றி விட்டுக்கலாமா?
0: இல்லை மாற்றி நம்ம விடுறது அப்படின்னா இந்த தொழில்நுட்பமானது வந்து உற்பத்தி செலவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால வந்து நம்ம எது வந்து பரிந்துரை பண்ணுறோம், நர்சரி ஃபேஸ், அதாவது இன்னொரு நர்சரி ஃபேஸ் நாற்றாங்கல் முறையில் வந்து வளர்க்குறதுக்கு தான் வந்து பரிந்துரை பண்ணுறோம். இப்போ திலாப்பியாலாம் வந்து நாட்டில் வந்து ரேட் ரொம்ப கம்மி, 100 to 120 rupees அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய உற்பத்தி செலவே 150 rupees மேலே வந்து வந்துடும். அதனால் இது வந்து ஒரு நர்சரி ஃபேஸில் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லாபகரமாக இருக்கும். அதாவது நம்ம வந்து ஆராய்ச்சியில் பண்ணும்போது கண்ட்ரோல், அதாவது நார்மல் கிளியர் வாட்டர் சிஸ்டத்தில் நம்ம கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இப்போ வளர்ச்சி விகிதம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40%-60% வரைக்குமே

0: வந்து அதிகமாக இருந்துச்சு. பிழைப்பு திறன் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 98% மேலே வந்து இருந்துச்சு. ப்ளஸ் வந்து அந்த உணவு மாற்று விகிதம் எஃப்சிஆர்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த உணவு தேவை வந்து 1.2 அவ்வளோதான் இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப நம்ம கண்ட்ரோலோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 20-30% தீவனம் வந்து கம்மியாக இருந்தாவே போதும் கம்பேர் பண்ணும்போது. அதாவது சாதாரண குளங்களை வளர்க்கக்கூடிய இதை கம்பேர் பண்ணும்போது தீவனோட இது வந்து பார்த்தோம்னா ஒரு 20% கம்மியான தீவனம் அளித்தாலே போதுமானது. மேலும் நுண்புரதமாக வந்து செயல்படுறதுனால நம்ம வந்து 40% புரதச்சத்து உள்ள தீவனத்தை கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து ஒரு 2% கம்மியாகவே கொடுத்தாவே போதுமானது. மீதமுள்ள புரதம் வந்து பார்த்தோம்னா அந்த பயோஃப்ளாக் மூலமா பூர்த்தி வந்து செய்யப்படும்.
1: இந்த பயோஃப்ளாக் தொழில்நுட்பம் குறித்து கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு சில சந்தேகம் ஏற்படலாம். உங்களை எந்த எண்ணை தொடர்பு கொண்டா நல்லா இருக்கும்ங்கறத சொன்னீங்கன்னா
0: 877-893-8826 தேங்க்யூ சார்.
2: அடடே, என்ன ஒரு அருமையான கண்டுபிடிப்பு! தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி யுவராஜன் அவங்க பயோஃப்ளாக் பத்தி அருமையா விளக்கினாங்கல்ல. ஆனா இதுக்கு மானியம் ஏதாவது கிடைக்குமான்னு தெரியலையே.
3: கவலைப்படாதக்கா, வர நாட்கள்ல அத பத்தியும் ரேடியோல ஒளிபரப்புவாங்கக்கா. அப்ப உனக்கு நான் சொல்றேன், கேட்டு பயனடைஞ்சுக்கோ.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 8 மணி. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு மேம்பாட்டிற்கு இந்தியாவின் மென்பொருள் திறனும் ஜப்பானின் துல்லிய தொழில்நுட்பமும் புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பிரதமர் டைகாச்சியுடன் மேற்கொண்ட உயர்நிலை பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர், இரு நாடுகளின் கலாச்சாரம் தொடங்கி அதிநவீன தொழில்நுட்பம் வரை பல்வேறு ஒற்றுமைகள் நிலவுவதை சுட்டிக்காட்டினார். நாட்டில் செயற்கை நுண்ணறிவை பொறுப்புடனும் அறிவுபூர்வமாகவும் பயன்படுத்துவதே சிறந்த நிர்வாகத்திற்கு வழிகோலும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் இன்று நடைபெற்ற 29வது தேசிய மின்னணு ஆளுமை மாநாட்டில் உரையாற்றிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட நிர்வாக சிந்தனையில் அடிப்படை மாற்றம் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். ஈரானின் மறைந்த உயரிய தலைவர் அயதுல்லா சையத் அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக இந்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பவித்ரா மார்கரெட்டா, பீகார் ஆளுநர் சையத் அட்டா ஹசனைனன் ஆகியோர் நாளை ஈரான் செல்லவுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இச்சடங்கில் மேற்கொள்ளப்படும் இத்தகைய உயர்மட்ட பிரதிநிதித்துவம் காரணமாக அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகள் வலுப்படும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரயில்வே துறை சரக்கு போக்குவரத்தை கையாள்வதில் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தை ஒப்பிடுகையில் 4% வளர்ச்சி கண்டுள்ளதாக இந்திய ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்தில் 142 மில்லியன் டன்னுக்கும் அதிகமான சரக்குகளை கையாண்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. ரயில் பயணிகள் போக்குவரத்திலும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டியுள்ளதாக அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று தொடங்கியது. முதற்கட்டமாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டத்தில் துறை சார்ந்த அமைச்சர்கள், செயலாளர்கள், அதிகாரிகள்

உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். வரும் 22ஆம் தேதி வரை இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. சென்னை மின் வாரிய தலைமை அலுவலகத்தில் மாநிலத்தின் மின் உற்பத்தி, கொள்முதல், மின் விநியோகம், சிறப்பு குழுக்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்த மின்வாரிய உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களின் செயல்பாடுகள், அவற்றிற்கான பணியாளர் நியமனம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அமைச்சர் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு சர்க்கரை ஆலையில் நடப்பாண்டிற்கான முதன்மை அரவைப் பணியினை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இன்று தொடங்கி வைத்தார். நடப்பாண்டு 4.75 மெட்ரிக் டன் கரும்பு அரவை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. பதிவு செய்துள்ள கரும்புகள் அனைத்தையும் உரிய காலத்தில் அறுவடை செய்து ஆலைக்கு அனுப்புமாறு அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். இம்மாவட்டத்தில் சங்கராபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு பழங்குடியினர் நல இயக்குநரகத்தில் துறைசார் நிபுணர்களாக பணிபுரிய தகுதியான மானுடவியலாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக பழங்குடியினர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தகுதியுடையோர் இம்மாதம் 15ஆம் தேதிக்குள் tntribalwelfare.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். திருப்பூர் அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் பயின்ற 270 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மணீஷ் நாரவர்ணரே இன்று வழங்கினார். தென்காசி மாவட்டத்தில் நிலத்தடி நீர் பாதுகாப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணி இன்று நடைபெற்றது. இந்நகராட்சிக்கு உட்பட்ட 33 வார்டுகளிலும் இம்மரங்கள் முழுமையாக அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக தேசிய அளவில் சிறப்பாக சேவை புரிந்தவர்கள் மற்றும் நிறுவனங்கள் மத்திய அரசு வழங்கும் தேசிய விருது பெற awards.gov.in என்ற இணையதளத்தில் வரும் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். நாகை மாவட்டத்தில் கரீப் பருவத்திற்கான மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணிகளில் தன்னார்வலர்கள் பங்கேற்க மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் அழைப்பு விடுத்துள்ளார். நாகப்பட்டினத்தில் மோகனூர் அருள்மிகு ஆதி கும்பாஸ்வரர் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில்களில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வடமேற்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா கடலோரப் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனடா ஒபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஆகர்ஷி கஷ்யப் அமெரிக்காவின் பேவென் ஷாங்கை இன்று எதிர்கொள்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

நேரம் 8:08. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் எப்பொழுது கேட்டும் பங்கேற்றும் மகிழும் இரவு இசை இனிமை நேரலை. 1980-90களில் வெளிவந்த திரைப்படங்களில் உங்கள் விருப்பங்களுடன் மலர்ந்து மனம் பரப்ப காத்திருக்கிறது நேரலை நிகழ்ச்சி இரவு இசை இனிமை. நீங்களும் இணைந்திட. நமது பண்பலையின் தொலைபேசி எண்கள் 0431 240-102-1 புதிய நேயர்களும், 246-102-1 மற்றனம் அனைத்து நேயர்களும் இந்நிகழ்ச்சியில் இனிதே பங்கேற்கலாம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் இணைந்திருப்பது இரவு இசை இனிமையோடு. நிகழ்ச்சியில் பாடல் கேட்க ஒரு முதல் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். யாருங்க?
1: என் பேர் ரவி சார். கனரா கோட்டை பக்கம் கனரா கோட்டை தாலுகாவில் பேசுகிறேன். குளத்தூர் நாயக்கர்பட்டி.
0: எவ்வளோ பக்கம் அங்கேருந்து?
1: கனராவிடலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் சார்.
0: சரிங்க. என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில்?
1: இதுலேருந்து அம்மாடியில் தான் காதல்.
0: என்ன காரணம் அந்த பாடல் கேட்க
1: சார்? அது சார்ட்ட
0: சொன்ன பாக்யராஜ். பாக்யராஜ் முதல் முறையாக இசையமைப்பாளர் தான் அறிமுகமான படம் அது. அவருடைய இயக்கத்தில் வந்த படம் அது. கதை திரைக்கதை வாசனம் எல்லாம் அவர்களுக்கு படம் தானே. கேட்டலாமா?
1: கேட்கலாம் சார்.

0: நேரம் 8:20. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நேரலை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தனது விருப்ப பாடலை கேட்டு பெறுவதற்காக இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அன்பு நேயர் வருக. வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம்
0: சுப்பையா டெய்லர்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: அந்த ஏரியா நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? ஒரு மாசம் ஆச்சு, இன்னும் வேலைகள் நிறைய வந்துட்டே இருக்கு.
1: என்னது
0: என்ன காரணம் தெரியுமா? அஞ்சு வருஷம் ஆகணும். உங்களோட பேசினது சந்தோஷம். உங்களோட பேசினது ரொம்ப சந்தோஷம். என்ன பாடல்?
1: ரொம்ப சந்தேகம். உங்கள்ட்ட பேசுறது
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: இந்த படம் வந்து ஆரோர ஆரியாரோ. நான் கண்ணு கூட நீ கண்ணுக்குள் நிலவை அந்த பாட்டு பாக்கி அரைஞ்சு போறேன் போட்டுருக்கேன்.
0: ஏன் கண்ணுக்குள் நிலவை கிடைச்சிருக்கு. சரிங்க, சரி சரி, பாடல் வருது கேட்கலாம்.
1: சரியா? சரி சரி, நன்றி.

0: எட்டு மணி 26 நிமிஷம் ஆயிடுச்சு. இரவு இசை இனிமை நம்மளோட திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 திருச்சிராப்பள்ளி வானொலியில் முதல் அலைவரிசை 936 சொல்லும் நம்ம கேட்டுட்ருக்குறோம். வாங்க அடுத்த நேர். வணக்கம். யாருங்க?
1: கரூர் மாவட்டத்திலேருந்து பாலசந்திரன். தங்கவேல்.
0: என்ன பேருங்கய்யா? கொஞ்சம் சரியாக கேட்கல.
1: தங்கவேல்.
0: ஆ சொல்லுங்க, என்ன பாடலுங்க வேணும்? என்ன காரணங்க எனக்கு? என்ன பாக்யராஜ் படமா வந்துகிட்டே இருக்கு? முதல் பாட படத்துல இருந்து முதல் பாடல அப்படியா? நல்ல அருமையான பாடல் அது. மலேசியா வாசுதேவன், ஜானகி.
1: எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் அந்த படம் முதல் படம் பார்த்தேன்.
0: அப்படியா? சுலக்ஷணா நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல. மாபெரும் கூட்டணினே சொல்லலாம். இளையராஜா, வைரமுத்து, பாக்யராஜ். ஒரு வயலினும் ஹம்மிங் கொடுத்துருப்பேன். வயலினும் புல்லாங்குளம் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணியிருப்பார் இளையராஜா. அது இல்லாமல் ஜானகியோட ஹம்மிங் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது இந்த பாட்டில்.
1: ஆமாம் சார்.
0: கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றி நன்றி
1: நன்றி சார்.

0: நேரம் 8:31. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணைய காத்திருக்கும் அன்பு நேயர் பெருக வணக்கம்.
1: சார் வணக்கம், நல்லா இருக்கேன் சார்.
0: நல்லா இருக்கு சார். யார் பேசுறீங்க?
1: நான் வந்து கந்தரபாக்கோட்டை வட்டம் இருந்து முத்து பேசுறேன் சார்.
0: முத்து?
1: ஆமா சார்.
0: முத்து ஐயா, நல்லா, நீங்க நல்லமா இருக்கீங்களா?
1: நாங்கள் நல்லா இருக்கேன் சார்.
0: சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
1: நான் வந்து முந்திரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் ஆடு மாதிரி வளர்த்துட்டு இருக்கேன் சார்.
0: பல தொழில் கைவசம் இருக்கு.
1: ஆமா ஆமா, ஆடு மாதிரி வளர்த்துக்கிட்டு முந்திரி வளர்த்துக்கிட்டு யாரையும் வேலைக்கு வேலைக்கும்
0: போறேன். யாராவது கூப்பிட்டா வேலைக்கும் நீங்களும் போயிடுவீங்க?
1: ஆமா சார். என்ன பாண்டு ரெண்டு மணி வரைக்கும் தானே பார்க்க போறேன்.
0: அருமை அருமை. இல்ல, உழைக்கும் மனம் இருந்தால் நமக்கு உயர்வுக்கு பஞ்சம் இல்லை.
1: கண்டிப்பா சார், எனக்கு அதனால சார் விஆர்ஏ இல்ல, சைக்கிள் பயங்கரமா சைக்கிள் ஓட்டிட்டே இருப்பேன்.
0: நீங்க சொல்றது ஒவ்வொன்றும் கேட்கவே சந்தோஷமா இருக்கு. உலகத்துல பெரிய சந்தோஷமான விஷயம் எதுனா நோய் நொடி இல்லாத உடம்பு தான் அப்படின்னு
1: வாங்க.
0: அதுதான் மிகப்பெரிய சொத்து நமக்கு. உங்களோட பேசின மகிழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல் என்னன்னு கேட்க ஆசைப்படுறேன்.
1: எனக்கு வந்து என் தங்கை கல்யாணி, அந்த தோல் மீது தாளாட்டு அருமையான பாடல்.
0: சரிங்க, நம்ம எல்லாத்தையும் தாளாட்டும்னு நினைக்கிறேன்.
1: அல்லாஹ் அனைவருக்கும்.
0: சரி கேப்போம். நன்றி, வணக்கம்.
1: வந்து வணக்கம் சார்.

0: இரவு இசை இனிமையில் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யாருங்க?
1: நான் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து கனி பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு ஊர்காலவன் படத்துலேருந்து மாசி மாசம் பாடல் வேணும் சார்.
0: நல்ல பாடல், சங்கர் கணேஷ் இசையில் வாலியோட வரிகளில் அந்த பாடல். அது
1: நல்லா இருக்குங்களா சார்?
0: நல்லா இருக்கும், பிரமாதமாக இருக்கும்.
1: அப்போ ஆனால் லயன் பிடிச்சவங்களாட்டி பா பெரிய பாடாக பேசுங்க சார்.
0: அப்படியா?
1: ஆமாம்.
0: சரிங்க சரிங்க, பேசுங்க, இடைவெளி விட்டு பேசுங்க. ரொம்ப சந்தோஷங்கம்மா.
1: நன்றி சார், நன்றி சார்.
2: ஓடுகிறமே மண்டலா, ஓடத்தன்

0: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு மேல தாளந்தான், சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு மாசி மாசந்தான்,
1: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு
0: மேல தாளந்தான்,
1: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு மாசி மாசந்தான்.

நேரம் 8:42 40 நொடிகள். இரவு இசை இனிமை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். நேயர்களில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் 80-90 பட பாடல் வரிசைகளில் அடுத்ததாக தனது விருப்ப பாடலை பதிவு செய்ய இப்பொழுது ஒரு நண்பர் இணைந்திருக்கிறார். யார் என்று சந்திக்கலாம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாமா?

0: நண்பரே.
1: ஹலோ.
0: ஆ, இருக்கிறீங்களா?
1: ஆமாம் சார், நீ தான் சொன்னீங்க காத்துருங்கன்னு.
0: ஆமாம், காத்துருங்கண்ணே. நீங்கள் காணாமல் போயிட்டீங்க?
1: இல்லை சார், ரொம்ப நன்றி சார். பழைய பாட்டை தருமபுரத்தில் போட்டீங்க.
0: என்ன, எங்கே? தருமதுரையா?
1: தருமபுரத்தில், ஊர்காவலன்.
0: ஊர்காவலன். ஆமாம் ஆமாம், ஒரு சகோதரி சகோதரி புதுக்கோட்டையிலேருந்து கேட்டிருந்தாங்க.
1: சரி சார், அருமையான பாட்டு சார்.
0: சரி சரி, உங்கள் பேரை அறிமுகப்படுத்திக்கங்க. எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் கரூர் மாவட்டம் ஆட்டிமலை கிராமம் அழகாவி சார்.
0: ஆ, உங்கள் பேர்?
1: சின்னையன் சார்.
0: சின்னையன், நலமாக இருக்கீங்களா?
1: ஆமாம், ஆ நலமாக இருக்கேன் சார். ஆட்டிமலை ஜல்லிக்கட்டு நடக்கும்ல?
0: ஆ ஆமாம்மா, ஜல்லிக்கட்டு எல்லா ஊர்களையும் நடக்குது. உங்கள் ஊரில் ரொம்ப,
1: தை மாதம் 3ஆம் தேதி
0: உங்கள் ஊரில் நடக்கும் சார். உங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ் அது.
1: ஆமாம் சார், ஆமாம் சார்.
0: சரி சரி, நீங்கள் எதுவும் மாடெல்லாம் பிடிப்பீங்களா?
1: எங்கள் மாடை வச்சுருக்கேன் சார், ஆனால் ஓட்டி போய் அவுத்து விட்டுவேன். கோயில் மாடு தான் வச்சுருக்கேன்.
0: ஆ, வச்சுருக்கீங்க, அவுத்து விடுவீங்களா நீங்களும்?
1: ஆமாம் ஆமாம்.
0: எதுவும் பரிசுலாம் வாங்கியிருக்கா இல்லை பிடி மாடு ஆயிடுச்சா?
1: பரிசுலாம் கோயில்காரனால கல்யாணம் கோயில்னாலும் ஊரில் வந்து அவுத்து விட்டுருவோம் சார்.
0: சரி சரி சரி,
1: சின்ன போட மாட்டாங்க.
0: சரிங்க சின்னையனையா, உங்களோட பேசுனது ரொம்ப சந்தோஷம்.
1: சந்தோஷம் சார்.
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எங்களுக்கு தான் இந்த ரஜினி பாட்டு போட சொன்னா, கரகாட்டக்காரன் ஒரு பாட்டு போடுங்க சார்.
0: ரஜினி பாட்டு வேணுமா, கரகாட்டக்காரன் பாட்டு வேணுமா?
1: கரகாட்டக்காரன் ஒரு பாட்டு போடுங்க சார்.
0: ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
1: ஆமாம் சார், அந்த படம் வந்து ரொம்ப தேட்டில் பார்த்தேன், திருச்சியில்.
0: சரி,
1: அதை விட சுப்பிரியா தெரியல போட்டு 300 நாளைக்கு மேலே ஓடிச்சுன படம்.
0: சரி சரி சரி சரி. ஆ சரி, இல்லை கரகாட்டம்லாம் எதுவும் பார்க்கறது உண்டா, ஆடுறது உண்டா அப்படின்னு கேட்குறேன்.
1: அதெல்லாம் நான் அதுக்கு தான் போக மாட்டேன் சார். ஜல்லிக்கட்டு தான் நம்ம ஃபேமஸ் எங்கள் ஊரில்.
0: ஆ சரிங்க, நீங்கள் கேட்ட கரகாட்டக்காரன் படத்துலேருந்து பாடல் வருது, கேட்கலாமா இப்போ?
1: ஆ கேட்கலாம் சார். ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: இரவு இசையமை கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோன்னே அப்படின்னு நினைக்கிறேன். 8:50 ஆக போகுது. வாங்க நேயர், வணக்கம்.
1: சார்
0: சொல்லுங்க, யாருங்கம்மா?
1: பேசுறேங்க சார், அப்பதான் பேசுறேங்க சார்.
0: எங்க இருந்துங்க?
1: திருவாரூர்ல இருந்து பேசுறேங்க சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: குங்குமம் மஞ்சளம் என்றுதான் நடனம், அந்த பாடல் வேணும் சார்.
0: என்ன படம்?
1: படம் பேர் கொஞ்சம் இல்லைங்க சார் எனக்கு.
0: அப்படியா, யார் நடிச்சதுன்னு தெரியுமா?
1: அது ஜானகி அம்மாவோட குரல் சார். எனக்கு படம் வந்து விஜயகாந்த் படம் சார். அது
0: எங்க முதலாளின்னு நினைக்கிறேன். அந்த படத்துல தான் நீங்க சொல்ற அந்த வரியோட ஆரம்பிக்கும், மஞ்சளுக்கு நல்ல நாள் நல்ல நாள்னு. ரொம்ப அருமையான பாடல், மண்வாசனையும்
1: சந்தோஷம். ரொம்ப நாள் ட்ரை பண்ணுங்க சார், கிடைக்கல.
0: கிடைச்சிச்சு இல்ல?
1: ரொம்ப சந்தோஷம் சார்.
0: நன்றிங்கம்மா, நன்றி. பாடல் கேட்கலாம்.
1: ஓகேங்க சார், ஓகேங்க சார், தேங்க்யூ சார்.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இது இரவு இசை இனிமை. இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்கள், பங்கேற்க முயற்சி செய்தோர், நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தோர் அனைவருக்கும் நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துகள். மீண்டும் இரவு இசை இனிமை நிகழ்ச்சி நாளை இரவு 8 மணிக்கு, நேயர்களை இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சி வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு பிடித்த காவிய கணங்களை வாட்ஸ்அப் வழியாக குரல் பதிவு செய்தோ டைப் செய்தோ அனுப்பி வையுங்கள். இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருது. நீங்கள் பாடல்களை அனுப்புவதற்கான அலைபேசி எண் 938-546-102-1. இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதே.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்பொழுது உலா வருகிறது இனிய ராகம். இரவின் அமைதியில் வசீகரிக்கும் இசை விருந்து, மஞ்சம் சேர மறுக்கும் நெஞ்சங்களின் மனப்பிணிகளுக்கு அருமருந்தாய் ஆறுதல் தந்திடும் இசை மருந்து, மௌனத்துடன் பேசி மனமாற்றும் வசிய மொழி, இரவின் மடியில் இசையின் பிடியில், இது நம் ரெயின்போ எஃப்எம் 102.1 இனிய ராகம்.

அள்ளித்தந்த வானம் படத்திற்காக உன்னிமேனன் ஸ்ரீவர்தினி குரலில் பாடல் கேட்டீர்கள். நேரம் 9:21:40. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இனிய ராகம் நிகழ்ச்சிகள். இனி ஃப்ரெண்ட்ஸ் படத்திற்காக ஹரிஹரன் பவதாரணி பாடியுள்ள பாடல்.

இனி ராகம் நிகழ்ச்சியில் இனி வேதம் படத்திற்காக ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் பாடியுள்ள பாடல். நேரம் சரியாக 9:27.

நேரம் 9:37. விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டீர்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம் நிகழ்ச்சியில். இனி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் படத்திற்காக ஹரிஹரன் குரலில் இந்த பாடல்.

நேரம் 9:42. நேயர்களை இன்று இரவு 10 மணிக்கு நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது என்று வாட்ஸ்அப் வழியாக உங்களின் விருப்ப பாடல் 938-546-1021 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்தமான காவிய கானங்களை, காலத்தால் அழியாத காவிய கானங்களை குரல் பதிவு செய்தோ தட்டச்சு செய்தோ உடனே அனுப்பி வையுங்கள். இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதே.

நேரம் 9:48. காதல் சொல்ல வந்தேன் படத்திற்காக பாடலை பாடியிருந்தார் ஹரிஹரன். நேயர்கள், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம். இனிய ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தீனா படத்திற்காக மீண்டும் ஹரிஹரன்.

நேரம் 9:54. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது இனிய ராகம். நிகழ்ச்சிகள் நிறைவாக கண்ணுக்குள் நிலவு படத்திற்காக மீண்டும் ஹரிஹரன்.

நிலவின் குளிரில் நிலவு பாட்டு கேட்ட நிறைவில் நிறைவுக்கு வருகிறது இன்றைய இனிய ராகம். மீண்டும் இனிய ராகம் நிகழ்ச்சி நாளை இரவு 9:15.

நேரம் 10:32. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்பொழுது நாம் கேட்டு மகிழ வருகிறது ஞாபகம் வருதே. நமக்கு மகிழ்ச்சி தருபவை, மனம் விரும்புபவை, நம் ரசனைக்கு உகந்தவை, நமக்கு அவசியம் தேவை, இப்படி பல விஷயங்கள் நம்முடன் இணைந்தே நம் வாழ்க்கையில் பயணிக்கின்றன. அவை மீண்டும் மீண்டும் வேண்டும் என நம் இதயம் எதிர்பார்த்து கேட்பது இயற்கையின் சித்திரம். அப்படித்தான் நம் செவிகளில் நுழைந்து மனதில் எதிரொலிக்கும் என்றோ கேட்ட இசை மெட்டு மீண்டும் கேட்டு ரசிக்க அழைக்கிறது ஞாபகம் வருதே நேரலையில். காலமரபாந்த காவிய பாடல்களை நேயர்கள் வாட்ஸ்அப் வழியாக கேட்டு மகிழலாம். அதற்கான அலைபேசி எண் 938-546-102-1. குறுந்தகவலாகவோ டைப் செய்தோ குரல் பதிவு செய்தோ உடனே அனுப்புங்கள். இரவின் அமைதியை நிலவோடும் பாடலோடும் கடந்து செல்லலாம். இன்றைய ஞாபகம் வருதே நிகழ்ச்சிக்கு முதல் பாடல் இது. மன்னார்புரத்திலிருந்து மீனாட்சி என்ற நேயர் விருப்பமாய் கேட்டிருக்கிறார். வல்லவனுக்கு வல்லவன் படத்திலிருந்து அவர் விருப்பமாய் பதிவு செய்து அனுப்பியிருக்கும் பாடல் எது? அது இது.

நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வன மகோத்சவ வாரத்தை முன்னிட்டு நாளை காலை 8:02 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வனம் நமது வளம் சிறப்பு தொடர்.

0: வனங்களின் சிறப்புகளை வானொலியோடு கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறது.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
5: நேரம் 10:09. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது. இன்று வாட்ஸ்அப் வழியாக நேயர்களின் விருப்ப பாடல்கள் காற்றில் உள்ளா. அந்த வகையில் அடுத்ததாக குரல் பதிவு செய்து தனது விருப்ப பாடலை கேட்டிருக்கும் அன்பு நேயர் யார் என்று பார்க்கலாமா?
6: ஹலோ, இரவு வணக்கம். திருச்சி காந்தி மார்க்கெட், பாஸ்கர். படம் இருவர் உள்ளம், பாடல் நதி எங்கே போகிறது. நன்றி.

10:12 43 நொடிகள் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில். அடுத்ததாக பச்சை விளக்கு படத்திலிருந்து கேள்வி பிறந்தது அன்று அந்த பாடல் தனது விருப்ப பாடல் என குறுந்தகவல் அனுப்பியிருக்கிறார். தேனி மாவட்டம் போடி ரங்கநாதபுரம் எல்வி மணி அவரின் விருப்பத்தை நிறைவு செய்ய

0: நேரம் 10:18. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சி. வாட்ஸ்அப் வழியாக நமது நேயர்கள் விருப்ப பாடல்களை பதிவு செய்து கேட்டு வருகிறார்கள். அந்த வகையிலே அடுத்ததாக குரல் பதிவு வந்திருக்கிறது. யார் என்று பார்க்கலாமா?
1: திருச்சி பண்பலைக்கு இரவு வணக்கம் சார். படம் பிள்ளையோ பிள்ளை, பாடல் மீனாட்டம் கண்கொண்டு மீனாட்சி கோபங்கள் கூடாது காமாட்சி. இந்த பாடலை ஒளிவருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் காரைக்காலிலிருந்து ராமலிங்கம். நன்றி, வணக்கம் சார்.

0: நேரம் 10:22. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதே நேரலை. இன்று நேயர்கள் வாட்ஸ்அப் வழியாக தங்களின் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அடுத்ததாக ஒரு குரல் பதிவு ஒன்று வந்திருக்கிறது. இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யாரென்று கேட்கலாமா?
1: வணக்கம். இன்றைய ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் உயர்ந்த மனிதன் என்ற படத்தில் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே என்னும் திரைப்பட பாடலை ஒளிபரப்ப அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பி. வீரமணி, காமராஜ் நகர், மணப்பாறை.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே, நண்பனே, நண்பனே,
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் ஏன் நண்பனே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன்

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லை.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது ஞாபகம் வருதே. இன்னும் சில நொடிகளில் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகளுக்கிடையேயான இரண்டாவது அரையிறுதி போட்டியின் நேரலை வர்ணனையை நேயர்கள் ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம்.

0: நேரம் 10:31. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நியூஸ் ஆன் ஏர். ஆப்பிள் நேயர்கள் ஞாபகம் இருதே நேரலை நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். அந்த வகையிலே அடுத்ததாக தனது விருப்ப பாடலை குரல் வழியாக பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய அன்பு நேயர் யார் என்று பார்க்கலாம்.
1: திருச்சி ரெயின்போ பண்பலை எஃப்எம் நிலைய உறவுகள் அனைவருக்கும் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம். நான் திருச்சிராப்பள்ளி திருவரம்பூர் வடக்கு துவாக்குடிமலை வஉசி நகர்லேருந்து ஜீவானந்தம் பேசுகிறேன். ஐயா, மரகதம் திரைப்படத்திலிருந்து குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே என்ற பாடலை ஒளிபரப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.

0: நேரம் 10:35. ஞாபகம் மருதிய நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்டு குரல் பதிவில் வந்திருக்கக்கூடிய நேயர்.
1: அன்பிற்கிடைய மலைக்கோட்டை இளவரசி திருச்சி பண்பலைக்கு இரவு நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் மலையாளப்பட்டியிலிருந்து செந்தில்குமார் எலக்ட்ரிஷியன் பேசுகிறேங்க. எனக்கு தீர்க்க சுமங்கலி என்ற படத்திலிருந்து மல்லிகை என் மன்னன் மயங்கும் என்ற பாடலை விரும்பி கேட்கின்றேன். நன்றி, வணக்கம்.

நேரம் 10:39. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதே நியூஸ் ஆன் ஏர் ஆப் வழியாக நேயர்கள் ஞாபகம் வருதே நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே அடுத்ததாக இன

0: இனிய இரவு வணக்கம் என குறிப்பிட்டு பட்டிக்காட்டு பொன்னையா படத்தில் தனக்கு பிடித்த பாடல் இதுதான் என சொல்லியிருக்கிறார் நாமக்கல் செல்வராஜ். அவர் கேட்டிருக்கும் அந்த பாடல் எதுவாக இருக்கும் கேட்கலாமா?
1: என்ன

மாறி தோறும் அடி ஒரு தலைமுறைக்கே புத்தி வந்ததடி.

0: 10:43 நிமிடத்தில் நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் ஆப் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு குரல் பதிவு வந்திருக்கிறது, கேட்கலாமா?
1: இனிய இரவு வணக்கம். முதலியார் சத்திரம் ரஹமத்துல்லா. ஞாபக வருது நிகழ்ச்சி. எனக்கு பிடித்த பாடல் படம் ஆண்டவன் கட்டளை பாடல் 6:06. இந்த பாடலை வழங்குபடி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.

நேரம் 10:48, 48 நொடிகள். ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சியை வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இனிய நிகழ்ச்சியை நியூஸ் ஆன் ஏர் ஆப் வழியாக உங்களை நேரலையில் சந்தித்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சாந்தி சிவன் அரியமங்கலத்திலிருந்து தனது விருப்ப பாடலை கேட்டிருக்கிறார். பாசமலர் படத்திலிருந்து அவரின் விருப்ப பாடல் இதோ.

0: நேரம் 10:54. நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிள் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் விருது. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு குரல் பதிவு வந்திருக்கிறது. அந்த நேயர் யாரோ?
1: ஐயா வணக்கம், நான் நாமக்கல்லிலிருந்து அட்டப்பாறைப்புதூர் ராமசாமி பேசுகிறேன். எனக்கு ஞாபகம் விருது நிகழ்ச்சியில் கண்காட்சி படத்திலிருந்து காட பிடிப்போம் கௌதாரி பிடிப்போம் என்ற பாடலை ஒளிபரப்புமாறு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

பிடிக்க மாட்டோம், காடை பிடிப்போம் சௌதாரி பிடிப்போம் காக்கா பிடிக்க

நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் ஆப் வழியாக இதுவரை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள். நேயர்கள் வாட்ஸ்அப் வழியாக தங்களின் விருப்ப பாடலை கேட்டு மகிழ்ந்தார்கள், நம்மையும் மகிழ்வித்தார்கள். நியூஸ் ஆன் ஏர் ஆப் வழியாக தொடர்ந்து இணைந்திருங்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளாக அடுத்ததாக கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனை. ஐசிசி மகளிர் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது அரையிறுதிப் போட்டியின் நேரலை வர்ணனையை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் ஆப் வழியாகவும் ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம்.

0: are emerging from the US as well, where yesterday night England handed DR Congo a defeat in the dying minutes, but today England completing a comprehensive victory over South Africa to romp into the finale. Thanks a lot to each one of our analysts.
1: Thank you very much.
0: Thank you, Dharmendra.
2: Shukriya.
0: And now we'd be back with that final clash, where on one hand, Australia, having been knocked out in the semi-finals of the 50 overs and 20 overs World Cup, would be extremely hungry. So would be England, who got knocked out in 2024 in the league stage itself, despite being very well prepared. So two extremely hungry teams, two teams unbeaten, facing off on the 5th of July. You'd get all the action, the commentary, the analysis right here from Akashwani. And there's a team that works from behind the scenes, the technical team, Sachin, Manoj, Prasoon, Sanjay, Bhojraj, Meena. Production team, Amisha Patel, Swati Kapoor, Tanmay Pant. Producer, Shahnawaz Khan, who worked tirelessly to bring the show and the commentary to you. We'd be back again on the 5th of July with the Summit Clash.
3: Player of the match.
4: अभी अब आईसीसी वुमेन्स टी20 वर्ल्ड कप 2026 के अंतर्गत इंग्लैंड और दक्षिण अफ्रीका के बीच खेले गए दूसरे सेमीफाइनल टी20 क्रिकेट मैच पर आधारित विशेष कार्यक्रम प्लेयर ऑफ द मैच सुन रहे थे.
5: यू हैव बीन लिसनिंग टू अ स्पेशल प्रोग्राम प्लेयर ऑफ द मैच ऑफ द सेकेंड सेमीफाइनल T20 cricket match played between England and South Africa of the ICC Women's T20 World Cup 2026. This broadcast came to you from the Delhi station of Akashwani.
6: நேயர்களே, மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸிலும் 101.4 ரெயின்போ பண்பலையிலும் லண்டன் ஓவல் மைதானத்தில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஐசிசி மகளிர் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தின் நேர்முக வர்ணனையை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். ரெயின்போ பண்பலையில் இனி வழக்கமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். துவக்கமாக SP பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய யார் படப்பாடல். பாடல் வரிகள் கவிஞர் வாலி, பாடல் கீசை VS நரசிம்மன்.

0: நேர்களே, நேரம் காலை 4:10. நேர்கள் இனி கேட்கலாம்
1: பொங்கும் மங்களம். திருத்தணி சி எஸ் வெங்கடேஷ் லூ அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கே எஸ் திருநாவுக்கரசு அவர்கள் தவில். முதலில் வந்தே நிசமகம். ஹம்சத்வனி ராகத்தில் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம். ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை
1: திருத்தணி சி எஸ் வெங்கடேஷ் புலு அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கே எஸ் திருநாவுக்கரசு அவர்கள் தவில்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரிலை நேரம் காலை 5:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி கேட்கலாம் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் துவக்கமாக என் சி சவுந்தரவல்லி அவர்கள் பாடியுள்ள ஸ்ரீ கருமாரியம்மன் சுப்பிரபாதம் கேட்கலாம்.

சகைக்கு அகஸ்த முனி நாசைவம் சரிதாயை சுமங்கலம் ஞானானந்த ஸ்வரூபாய சித்தி புத்தி பிரதாயினி கலிகல்மசநாசினி கிருஷ்ணமார்யை சுமங்கலம் ஜம்பீரைக்கு நிம்ப பத்ரைச்ச ஹரித்ராபிச்ச

நேர்களை நேரம் காலை 5:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் இனி பாம்பே சாரதா அவர்கள் பாடியுள்ள கனகதாரா ஸ்தோத்திரம் கேட்கலாம்.